நேரம் 8:01 மிஸ் எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து மிஸ் எஃப்எம் .ca உடாகவும் உலகில் எங்கிருந்தாலும் எங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com என மின்னஞ்சல் ஊடாகவும் தொடர்பு கொள்ள முடியும். வெளியே காலநிலை தற்போது 23 டிகிரி செல்சியஸ், நிலை 28 உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. வாகன எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 12 மணி முதல் 2% குறைவடையிருக்கின்றது. 8:02 நாங்கள் இந்த வேளையில் கலகலப்பு போட்டி நிகழ்ச்சியூடாக நேர்களை சந்திக்கும் நேரமாக இருக்கப் போகிறது. வழக்கமாக நாங்கள் 3 திரைப்படங்கள் இல்லாவிட்டால் திரைப்பட பாடல்களை எடுத்து அதை குழப்பி ஒரு புதிய வரியை இல்லாவிட்டால் குழப்பிய சொற்களை தருவோம். அதில் இருக்கும் அந்த 3 படங்களாக இருக்கலாம் இல்லாவிட்டால் பாடல்களை கண்டுபிடிப்பதுதான் இந்த கலகலப்பு போட்டி நிகழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றைய தினம் நாங்கள் 3 திரைப்படங்களை எடுத்து அதை குழப்பி ஒரு புதிய குழப்பிய சொற்களாக கொண்டு வந்திருக்கின்றேன். அதில் இருக்கும் அந்த 3 திரைப்படங்கள் என்ன என்பதை தான் நீங்கள் கண்டுபிடிக்க போறீங்க. எனவே அந்த குழப்பிய சொற்கள் என்னென்னு பார்த்தால், வந்தால் பாடும் மகள், ஓய்வதில்லை பொன் கவிதை அலைகள். வந்தால் பாடும் மகள், ஓய்வதில்லை பொன் கவிதை அலைகள். இந்த சொற்களுக்குள் இருக்கும் அந்த 3 திரைப்படங்கள் என்ன என்பதுதான் இன்றைய கேள்வியாக இருக்கிறது. எனவே அலையுங்கள் 416-554-4040 வாயிலாக. வந்தால் பாடும் மகள், ஓய்வதில்லை பொன் கவிதை அலைகள்.

8 மணி 7 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். கலகலப்பு போட்டி நிகழ்ச்சியில் இன்றும் ஒரு குழப்பிய 3 திரைப்படங்களை எடுத்து குழப்பிய ஒரு புதிய வரி. அதில் இருக்கும் 3 திரைப்படங்கள் என்ன என்பதுதான் இன்றைய போட்டி நிகழ்ச்சியாக இருக்கிறது. வந்தால் பாடும் மகள், ஓய்வதில்லை பொன், கவிதை அலைகள் என்பதுதான் அந்த குழப்பிய சொற்களாக இருக்கின்றன. இதில் இருக்கும் 3 திரைப்படங்கள் என்ன தெரிந்தால் அழைத்து சொல்லுங்கள். 416-554-4040.

0: 8:13 மிஸ் எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். கலகலப்பு போட்டி நிகழ்ச்சியில் ஒரு குழப்பிய வரிகளை தந்திருக்கின்றேன். அதில் இருக்கும் மூன்று திரைப்படங்களை என்ன சொல்லிதான் கேட்டிருக்கின்றோம். இணைந்திருக்கும் நேர்களிடம் கேட்டு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் ஜான்சி, எப்படி இருக்கீங்க?
0: ஜான்சி நல்ல சுகமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன் நன்றி.
0: இந்த நாள் எல்லாம் எப்படி போய்கொண்டிருக்கு ஜான்சிக்கு?
1: நல்லா இருக்குது.
0: சரி சொல்லுங்க ஜான்சி, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: முடிஞ்ச அளவுக்கு கண்டுபிடிச்சிருக்கேன் பாப்போம்.
0: சரி சொல்லுங்க.
1: பொன்மகள் வந்தால், கவிதை பாடமேலைகள், அலைகள் ஓய்வதில்லை.
0: சரி, மூன்று திரைப்படம் சொல்லியிருக்கிறீங்க, பார்க்கலாம் ஜான்சி. நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி.
0: இணைந்திருக்கும் அடுத்த நேரிடமும் கேட்டு பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் தேவகுமார்.
0: தேவகுமார் எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கிறோம்.
0: சரி சொல்லுங்க, என்ன அந்த மூன்று திரைப்படங்கள்?
2: வணக்கம் தேவகுமார்.
0: சொல்லுங்க தேவகுமார்.
2: நலமா இருக்கின்றோம்.
0: சரி பதில் என்ன?
2: ஒன்று அலைகள் ஓய்வதில்லை, மற்றது பொன்மகள் வந்தால், மற்றது நினைக்கிறேன் பாடம் இல்லாத என்ன.
0: சரி மூன்று திரைப்படங்கள் சொல்லி இருக்கிறீங்க தேவகுமார். நன்றி இணைந்து கொண்டமைக்கு. வந்தால் பாடும், மகள் ஓய்வதில்லை, பொன், கவிதை, அலைகள் என்பதுதான் இன்றைய அந்த குழப்பிய சொற்களாக இருக்கின்றன. இதில் இருக்கும் மூன்று திரைப்படங்கள் என்ன தெரிந்தால் நீங்களும் அழைக்கலாம். 4164544404.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம் 102.7 East FM. எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன் கிளீன் பண்றேன் நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
1: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
0: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
1: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
0: 416-788-24-2426.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்
3: என்னது?
2: இப்பவே வெளிக்கிடுங்க. விஜயா ஜுவல்லரிக்கு.
4: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
5: 416-900-4599.
6: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421. 416-626-8421.
7: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services. 289-242-5450.
8: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர். 416-821-0462. 416-821-0462. சம் கண்டிஷன் அப்ளை.
9: பாட்டுக்கொரு பண்பலை. East FM 102.7.

0: 8:27 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கலகலப்பு போட்டி நிகழ்ச்சியினுடைய இணைந்திருக்கும் இறுதி நேரம் முடித்துக் கொள்ளலாம். வணக்கம்.
1: வணக்கம், நான் ஸ்காபரோ ரஞ்சினி கேட்கிறேன்.
0: ஸ்காபரோ ரஞ்சினி, எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கேன். நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கிறேன். சொல்லுங்க, அந்த மூன்று திரைப்படங்களை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: அலைகள் ஓய்வதில்லை, கவிதை பாடும் அலைகள், பொன்மகள் வந்தார்.
0: நன்றி ஸ்காபரோ ரஞ்சி, இணைந்து கொண்டமைக்கு உங்களோட பதில் கொடுத்திருக்கிறோம். இப்ப கொஞ்ச நேரத்துல பதில் சொல்ல போறோம். நன்றி இணைந்து கொண்டமைக்கு. நன்றி. 8:28 நாங்களும் இன்று கலைக்கலப்பு போட் நிகழ்ச்சியில் எடுத்து வந்திருக்கும் அந்த குழப்பிய சொற்களை பார்த்துவிட்டு என்னென்ன படங்கள்னு பார்க்கலாம். நேர்கள் சொன்னதெல்லாம் சரியா பிள்ளையா என்று சொல்லி பார்க்கும் நேரம். வந்தால் பாடும் மகள், ஓய்வதில்லை, பொன், கவிதை, அலைகள் என்பதுதான் அந்த குழப்பிய சொற்களாக இருக்கின்றன. இதில் இருக்கும் அந்த மூன்று திரைப்படங்கள் என்ன என்பதுதான் இன்றைய கேள்வி. முதலாவது திரைப்படம் 1981 வெளிவந்த அலைகள் ஓய்வதில்லை. இரண்டாவது திரைப்படம் 1990 வெளிவந்த கவிதை பாடும் அலைகள். மூன்றாவது திரைப்படமாக 2020 வெளிவந்த பொன்மகள் வந்தாள் என்ற திரைப்படம். எனவே இந்த மூன்று திரைப்படங்களை தான் குழப்பி இந்த புது சொற்கள் புது வரியை கண்டுபிடித்து கொண்டு வந்திருந்தோம். அதிலிருந்து நேர்களும் சரியான பதிலோடு தான் இணைந்திருந்தார்கள். இணைந்து சிறப்பித்த அத்தனை நேர்களுக்கும் நன்றி.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: கனடாவில் விஆர் ரயில் நிறுவனத்திற்காக 313 புதிய பயணிகள் ரயில் பெட்டிகளை தயாரிக்க 4.7 பில்லியன் டாலர்களை மத்திய அரசு முதலீடு செய்யவுள்ளது. பிரதமர் மார்க் கானி இன்று தண்டபே ஆன்டாரியோவில் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். கடந்த 40 ஆண்டுகளில் முதன்முறையாக விஆர் ரயில் பயணிகள் ரயில் பெட்டிகள் கனடாவிலேயே தயாரிக்கப்படவுள்ளன. இந்த திட்டத்தின் மூலம் சுமார் 700 புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என போக்குவரத்து அமைச்சர் ஸ்டீவன் மேக்கின் தெரிவித்துள்ளார். கடந்த ஜூலை மாதம் விஆர் ரயிலுக்காக புதிய ரயில் என்ஜின்களை கொள்வனவு செய்ய கிட்டத்தட்ட 2 பில்லியன் டாலர் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த புதிய ரயில்கள் 2031 ஆம் ஆண்டில் சேவைக்கு வரவுள்ளன. இலங்கையின் தற்போதைய அரசாங்கம் கடந்த காலத்தில் இடம்பெற்ற கடுமையான மனித உரிமை மீறல்கள் மற்றும் ஆட்கடத்தல்கள் தொடர்பில் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் மிக குறைந்த முன்னேற்றத்தையே அடைந்துள்ளதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட 32 பேர், காணாமல் போனவர்களின் குடும்ப உறுப்பினர்கள், சட்டத்தரணிகள் மற்றும் ஏனைய மனித உரிமை செயற்பாட்டாளர்களுடன் நடத்தப்பட்ட கலந்துரையாடல்கள், நீதிமன்ற ஆவணங்கள் மற்றும் ஏனைய மூலங்களை விரைவாக மதிப்பாய்வு செய்து இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. ஈரானின் ஒப்புதல் இல்லாமல் ஹோமோஸ் ஜலசந்தியை மீண்டும் திறக்க முடியாது என அந்நாட்டு நாடாளுமன்ற தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழு தலைவர் இப்ராஹிம் அஜிஜி தெரிவித்துள்ளார். ஈரான் ஏற்கனவே ஹோமோஸ் வழியாக செல்லும் கப்பல்களுக்கு கட்டுப்பாடுகளை விதித்து வரும் நிலையில் செப்டம்பர் 2ஆம் தேதி மேலும் 11 கப்பல்களை தனது தடுப்பு பட்டியலில் சேர்த்துள்ளது. ஈரான் முன்வைத்துள்ள ஹோமோஸ் தொடர்பான புதிய சட்ட முன்மொழிவில் தாங்கள் விரோத நாடுகள் என கருதும் நாடுகளின் ராணுவ மற்றும் வர்த்தக கப்பல்கள் ஈரானின் அனுமதியின்றி பாரசீக வளைகுடாவுக்குள் நுழையக்கூடாது என குறிப்பிடப்பட்டுள்ளது.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: Favorite music on your favorite station. 102.7. It's East FM. IP கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ் டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
1: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipu, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
2: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
3: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
2: 416-284-7000 Cash Point.
4: சேயோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய், வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சேயோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை, 416-438-3350. சேயோன் டாக்ஸ் .ca.
5: The station with the best music. This East FM.

எட்டு மணி 8:45 எஸ்எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நம்ம ஊரிவின் நிகழ்ச்சி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் சமூகம் சார்ந்த விடயங்களை சொல்லும் கம்யூனிட்டி கனெக்ஷன் பகுதிக்கு வந்திருக்கின்றோம். அந்த வகையில் செப்டம்பர் 5 சனிக்கிழமை இடம்பெறும் ஒரு நிகழ்வு மீன்பாடும் தேனாட்டாரின் வருடாந்த ஒன்று கூடல் இடம்பெற இருக்கின்றது. பாடும் மீன்கள் சமூகம் கனடா வழங்கும் பாடும் மீன்களின் பொழுது 2026 செப்டம்பர் 5 சனிக்கிழமை காலை 10 முதல் மாலை 6 வரைக்கும் ஜி ரோஸ் லோட் பார்க் லாட் 1 & 2 4777 டஃப்ரின் ஸ்ட்ரீட் டொரண்டோவில் இந்த நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. தொடர்புகளுக்கு பாபு 4169982284. இன்னொரு நிகழ்வாக செப்டம்பர் 13 இடம்பெற இருக்கின்ற ஒரு நிகழ்வு இனுவில் திருவூர் ஒன்றியம் கனடா வழங்கும் தமிழர் திறமைக்கான் மற்றும் பன்னிசை போட்டிகள் 2026 இது 13 செப்டம்பர் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற இருக்கின்றது. காலை 9 முதல் இடம்பெறப் போகின்றது. டெல்டா அகாடமியில் தான் இடம்பெறப் போகின்றது. 1240 எல்ஸ்மாய் ரோட் யூனிட் 205 ஸ்காப்ரோவில் தான் இந்த நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. மேலதிக விவரங்களுக்கு சாந்தி சர்வானந்தா 6472002177. இன்னொரு நிகழ்வும் இருக்கின்றது. இது வியாபாரி மூலை நெல்லண்டை ஒன்றியம் நடாத்தும் 27 வருடாந்த கோடைக்கால ஒன்று கூடல். இது சனிக்கிழமை 12 மில்கன் பார்க் ஷெல்டர் ஒன்னில் காலை 9:30 முதல் பிற்பகல் 8 வரை இடம்பெறப் போவதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். சனிக்கிழமை 12 மில்கன் பார்க் 5555 ஸ்டீல்ஸ் அவென்யூ இஸ் காப்ரோவில் இந்த நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. மேலதிக விபரங்களுக்கு சிவசங்கர் 4168045147. கம்யூனிட்டி கனெக்ஷன் பகுதியோடு இணைந்திருந்தீர்கள். சமூகம் சார்ந்த விடயங்கள் நிகழ்வுகள் ஒன்று கூடல்களை எங்களுக்கு நீங்கள் eastfmcommunity@gmail.com எனும் மின்னஞ்சலுக்கு அனுப்பி வைத்தால் வியாழக்கிழமை கம்யூனிட்டி கனெக்ஷன் பகுதியில் இலவசமாக அறிவிக்கப்படும். அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி eastfmcommunity@gmail.com.

8:53 இஸ்தஃபம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கும் வந்திருக்கின்றோம். நம்ம ஊர் ஈவினிங் நிகழ்ச்சியில் கால்நிலையை பார்த்தோம் என்று சொன்னால் தற்போது 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும் உடல்நிலை 26 ஆகவும் உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்று நள்ளிரவு பொழுதுகளில் 14 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கப் போகின்றது. நாளைய தினம் வெள்ளிக்கிழமை காலை வேளையில் 18 டிகிரி செல்சியஸ், மதிய வேளையில் 24 டிகிரி செல்சியஸ், 29 ஆக உடல்நிலை இருக்கப் போகின்றது. மாலை வேளையில் 21 டிகிரி செல்சியஸ், இரவு பொழுதுகளில் 16 டிகிரி செல்சியஸ், அதிகூடிய வெப்பநிலையாக மதிய பொழுதுகளில் 24 டிகிரி செல்சியஸ், 29 ஆக உடல்நிலை இருக்கப் போகின்றது. சூரியுடன் கூடிய நாளாகத்தான் நாளைய நாள் இருக்கப் போகின்றது. வாகன எரிபொருளின் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் இன்று நள்ளிரவு 12 மணி முதல் 2 சதத்தால் குறைவடைய இருக்கின்றது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நிகழ்ச்சியில் இணைந்திருந்த அத்தினர்களுக்கும் நன்றிகளை கூறி நம்ம உரிவின் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் நிபாஜினி சண்முகவேல். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: நண்பர்களே, உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் தமிழிலும் வார நாட்களில் இரவு 7 மணி முதல் 9 மணி வரை இரவுகளை இனிமையாக்கும் நம்ம ஊர் ஈவினே, நம்ம ஊர் ஈவினே
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: என்ன சரியா
3: சிரமப்பட்டு 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8 4
4: ஆரதி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் டுபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
5: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services. 416-473-8472. Wagons Legal Services.
6: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஆர்ட்ட அடவு வைக்கலாம்னுதான் யோசிக்கிறேன்.
7: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
8: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
9: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
10: எப்பொழுதும் கேளுங்கள் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.

0: This is East FM
1: 102.7.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
1: Ajax Mitsubishi-யின் biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1,000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge

0: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக் RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன்சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
1: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மெரில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
0: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
2: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் FM, log on to eastfm.ca.

0: திசையெங்கும் கேட்கும் இசை east fm.ca.
1: வாவ், அது அப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு.
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்கானிக்கல் மிடில்ஃபீல்டுக்கும் இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
4: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
6: Mortgage Solutions. கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. Mortgage Solutions.ca.
4: மௌலிசன் பிரேமதாசனின் வீனிக்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் உணர்வு. அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்புவோரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் ப்ரொபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவலி ரெபர்டோரியின் தொடக்க நிகழ்வு, பாரதியின் ஃபேஷன் ஷோ, சாய் பிருந்தா, அருந்தவ சண்முகநாதன், லக்ஷ்மி சுவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து பிரபாவலி கே எச் கண்ணாவின் நடன அமைப்பில் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி. September 4-6:30 ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சுரல் சென்டரில் உணர்வு. இந்த நிகழ்வில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதி உறவு சோலை மறுவாழ்வு கழகத்துக்கு செல்லுகின்றது. டிக்கெட்டுகளை பெற vnix.ca அல்லது 416-277-1039.
7: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டுவட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண இஸ் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்
0: இஸ் எஃப்எம் 102.7.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
3: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்.
3: 416-461-6401.
4: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
5: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
4: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
5: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
6: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
7: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
8: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
7: Business vaithirpor matum business arambipporukana business loan and business line of credit.
9: 10% down udan commercial mortgage.
7: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
10: Commerce Ventures, 416-457-0651.
9: 416-457-0651. Some conditions may apply.
11: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
12: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன். 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன். ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 647-708-3440.
13: Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy

0: நாட்டுக்கொரு பண்பலை
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானது என்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: உள்ளங்கொள்ளைகளும் சாரி கலெக்ஷனின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட் புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்றது.
3: செப்டம்பர் 11 324 காப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸின் கோலாகல திறப்பு விழா.
2: தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டம் மேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். செப்டம்பர் 11 டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்டின் திறப்பு விழா கொண்டாட்டத்திற்கு அன்புடன் அழைக்கின்றார்கள்.
3: 6479 8669.

0: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக 2000 ரூபாய்க்கு மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
1: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. Kindergarten முதல் Grade 8 வரை French Immersion மற்றும் Regular School Grade 9 முதல் Grade 12 வரை High School French பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் ஐபி தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர் YTTS Academy French Tutoring. இன்றே அழையுங்கள் 6476088447.
2: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 Finch Avenue East, Scarborough.
3: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
2: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
4: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7. உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
1: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில், எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 7595 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
0: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301.
2: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 கெனடி ரோட், ஸ்கார்ப்ரோ. 416-288-0994. கைரளி taste.com.
3: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம், ஈஸ்ட் FM 102.7.

0: என்றும் இசையுடன் உங்களுடன்
1: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்கார்போரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. schc.ontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134
2: வகுப்புகள் செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சியோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை 416-438-3350.
3: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum மற்றும் Tankless Water Heaters விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham Street சந்திப்பில், Yellow Building Hill, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
4: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC-க்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC Mortgage Advisor, 416-821-0462, 416-821-0462. Some condition apply.
0: எத்திசையும் எங்களிசை, ஈஸ்ட் FM 102.7.

0: என்ன
1: யோசின
2: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
1: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
3: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடவு மாடம்.
4: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
5: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tarion license builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
6: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம், ஸ்ரீ லக்ஷ்மி வெங்கடேஷ பெருமாள் பிரம்மோத்சவம், ஆகஸ்ட் 27 வியாழக்கிழமை கொடியேற்ற

0: ஆரம்பமாகி ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை மஞ்சம், ஆகஸ்ட் 31 திங்கள் உரியடி உற்சவம், செப்டம்பர் 2 புதன் சப்பரம், செப்டம்பர் 3 வியாழன் தேர் திருவிழா, செப்டம்பர் 4 வெள்ளி தீர்த்த திருவிழா, செப்டம்பர் 5 சனி பூங்காவனம் திருக்கல்யாணம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். 905-883-9109.
1: பாட்டுக்கொரு பண்பலை 102.7.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 East FM. East FM.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074
4: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன்ட் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710, 6472682710.
5: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி,
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்,
6: என்னது
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், ப்ளூ பில்டிங், விஜயா ஜுவல்லரி.
8: 416-900-4599. Subra Mortgage Financial Solutions. Residential, commercial, kaana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit nei. Petrukolvadil siramangalai sandikkireergala? No problem. Pradhana vangigalil 20 naatkalil kadanai petrutharam olungugal. Bad credit, consult proposal. Bankruptcy ullavargalum petrukolla mudiyum. Ungal loan processing nei udanukudan email oodaga update seiyapadum. Subra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406. 416-906-5656.
9: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777.
10: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சங்களை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM. ஈஸ்ட் FM.

East FM 102.7.

வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலரும் பொழுது

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க

புலரும் பொழுதில் இணைந்திருக்கின்றோம். செய்யக்கூடியதை சொல்வோம், சொல்லிய வார்த்தைகளை பின்வாங்காமல் செய்து நிறைவேற்றுவோம். அது அனைவருக்கும் பலன் தரக்கூடியதாக இருக்கட்டும்.

0: கண்ணியம்மா.
1: இந்த நேரம் மட்டுமல்ல, எந்த நேரமும் நல்ல நேரமாக அமைய வாழ்த்துக்கள். இன்று திருமணம், பிறந்த நாள் மற்றும் சிறப்பு நிகழ்ச்சிகளை கொண்டாடுகிற அனைத்து நேயர்களுக்கும் நமது வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றோம். நல்ல காரியங்களை ஆரம்பிக்கின்ற அனைத்து நேயர்களுக்கும் அந்த காரியங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது ஈஸ்ட் FM 102.7, எப்பொழுதும் உங்களுடன்.

உங்களோடு இணைந்திருந்து இந்த காலை பொழுதிலே நானும் இசை வெள்ளத்திலே நினைந்திருக்கிறேன். மிக இன்பமான ஒரு காலை பொழுது. உங்கள் எல்லோருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும்.

உங்களோடு இந்த சந்தோஷமான காலை பொழுதில் இணைந்திருக்கும் நான் நடா ராஜ்குமார். இந்த இனிய பொழுது எல்லோருக்கும் அமையட்டும். இனிமையான காலை பொழுதின் இன்னும் ஒரு பாடல்.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் ஸ்டெஃபம் 102.7 காற்றலைகளினுடைய சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி 2026 வெள்ளிக்கிழமை புத்தம்புதிய காலை பொழுதொன்று மலர்ந்திருக்கிறது. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்தநாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் ஸ்டெஃபம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான காலை வணக்கம்.

0: 7:08 கனேடிய செய்திகள். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 18°C, 18°C உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய கூடுதல் வெப்பநிலையாக 25°C வெப்பநிலை இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 31°C உணரப்படும். சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கின்ற நாடாக இன்றைய நாள் இருக்கும் என வானிலை எதிர்ப்புகள் தெரிவித்திருக்கின்றன. தொடர்ந்து வரக்கூடிய வார விடுமுறையும் அடுத்த வாரமும் அப்படி இருக்கப் போறது என பார்க்கலாம். சனிக்கிழமை 23°C இருக்கும், 27°C உணரப்படும். ஞாயிற்றுக்கிழமை 21°C, 23° உணர்நிலை. திங்கள் 23°C, 26°C உணரப்படும். செவ்வாய் 22°C, 25° உணர்நிலையாக இருக்கும். புதன்கிழமை 26°C, 34° உணர்நிலையாக இருக்கும். வியாழன் 21°C, 23° உணர்நிலையாகவும், வெள்ளிக்கிழமை 19°C ஆகவும் இருக்கும். இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்புகூறல். கனடாவின் உள்நாட்டு அரசியல் குறித்து கருத்து தெரிவிப்பதை தவிர்க்குமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நிர்வாக அதிகாரிகளுக்கு பிரதமர் மாக்கானி அறிவுறுத்தினார். தேர்ந்தெடுக்கப்படாத அமெரிக்க அதிகாரிகள் கனேடிய அரசியல் குறித்து கருத்து தெரிவிப்பதை தவிர்க்க வேண்டும் என கனேடிய பிரதமர் வலியுறுத்தினார். அமெரிக்காவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமல் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் கனேடிய அரசியல் நிபுணர்கள் என தான் கருதவில்லை என வியாழக்கிழமை தண்டவையில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பிரதமர் செய்தியாளர்களிடம் கூறினார். கனடா அமெரிக்கா இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்து சுங்கவரி போர் தீவிரமடைந்து வரும் சூழலில் பிரதமரின் இந்த கருத்து வெளியிடப்பட்டது. வர்த்தக பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்த பின்னர் அமெரிக்கா தமது நிபந்தனை எல்லைகளை மாற்றியுள்ளதாக மாக்கானி குறிப்பிட்டார். அமெரிக்க அதிகாரிகள் கனேடிய அரசு மீது தொடர்ந்து விமர்சனங்களை முன்வைத்து வரும் நிலையிலும் தமது கவனம் கனடாவை வலுப்படுத்துவதில் தான் இருக்கும் என அவர் கூறினார். கனடாவின் பொருளாதார உள்நாட்டு நலன்களை பாதுகாப்பதே தனது முக்கியமான நோக்கம் எனவும் பிரதமர் தெளிவுபடுத்தினார். இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததை அடுத்து அமெரிக்க தரப்பு தமது முன்னைய நிலைப்பாடுகளின் வரம்புகளை மாற்றியமைத்திருப்பதாக மாக்கானி குறிப்பிட்டுள்ளார். ஆண்டரியோ மாகாணத்தில் நேற்று நடைபெற்ற 3 முக்கியமான சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் முடிவுகள் வெளியிடப்பட்டன. மாகாண முதல்வர் டக்ஃபோர்ட் தலைமையிலான புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சியும் புதிய ஜனநாயக கட்சி ஆகிய 2 கட்சிகளும் தமக்கு சொந்தமான தொகுதிகளில் மீண்டும் வெற்றிகளை தக்க வைத்துள்ளன. ஆண்டரியோ மாகாணத்தின் வெற்றிடமான 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவுகள் நேற்று நடைபெற்றிருந்தன. ஹாமில்டன், ஸ்டோனி கிரீக், ஸ்காப்ரோ சவுத் வெஸ்ட், யோக், சிம்கோ ஆகிய தொகுதிகளில் இந்த இடைத்தேர்தல்கள் நடைபெற்றது. ஹாமில்டன் ஈஸ்ட் ஸ்டோனி கிரீக் தொகுதியில் பிசி கட்சியின் வேட்பாளர் ஜெஃப் பிரைட்டி வெற்றி பெற்றார். இதன் மூலம் பிசி அந்த தொகுதியினை தமது வசம் தொடர்ந்தும் தக்க வைத்திருக்கிறது. புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சியைச் சேர்ந்த நீல் லும்ஸ்டீன் அரசியலில் இருந்து ஓய்வு பெற்றதை அடுத்து ஹாமில்டன் ஸ்டோனி கிரீக் தொகுதியில் கடும் போட்டி நிலவும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஜெஃப் பெட்டல் 38.87% வாக்குகளை பெற்று 1614 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அங்கு வாக்காளர்களின் பங்கேற்பு 29.25% இருந்தது. இதேவேளை ஸ்காப்ரோ சவுத் வெஸ்ட் தொகுதியில் NDP வேட்பாளர் ஃபாத்திமா ஷபான் பெருவெற்றி பெற்றுள்ளார். இந்த தொகுதியில் NDP லிபரல் ஆகிய கட்சிகளுக்கிடையில் போட்டி நிலவக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனாலும் மீண்டும் அங்கு NDP வெற்றி பெற்றது. ஃபாத்திமா ஷபான் 40.47% வாக்களி பெற்று 2240 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அங்கு வாக்காளர்களின் பங்கேற்பு 26.5% இருந்தது என ஆண்டரியோ தேர்தல் திணைக்களம் தெரிவித்தது. NDP மாகாண சபை உறுப்பினர் டோலி பேகம் அதே தொகுதியில் மத்திய லிபரல் கட்சி சார்பில் போட்டியிடுவதற்காக பதவி விலகியதால் ஸ்காப்ரோ சவுத் வெஸ்ட் தொகுதி வெற்றிடமானது. இதேவேளை யோக் சிம்கோ தொகுதியின் பிசி கட்சியின் மற்றொரு வேட்பாளர் சுசன் லெஹி வெற்றி பெற்றுள்ளார். இதன் மூலம் அந்த தொகுதியின் மீண்டும் பிசி கட்சி தன் வசம் வைத்துள்ளது. அமைச்சர் கரோலின் மல்ரோனி பதவி விலகியதையடுத்து பிசி கட்சி இந்த தொகுதியினை மீண்டும் வெற்றி பெறும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆண்டாரியோ தேர்தல் திணைக்கள் அதிகாரப்பூர்வமற்ற இடைத்தேர்தல் முடிவுகளின்படி 3 தொகுதிகளிலும் பதிவான வாக்குப்பதிவு 25%-க்கும் சற்று அதிகமாக இருந்தது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் புதிய $20 தாள் 3 சார்ல்ஸ் மென்னரின் படத்தோடு வெளியிடப்படுகிறது. கனடிய மத்திய வங்கி அரசர் 3 சார்ல்ஸ் மென்னரின் உருவப்படம் பொறிக்கப்பட்ட $20 பணத்தாளை நேற்று அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டது. கனேடிய மத்திய வங்கி ஆளுநர் டிஃப் மெக்லம் இந்த புதிய பணத்தாள் வடிவமைப்பு பாதுகாப்பு அம்சங்களை பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்தினார். மறைந்த ராணி 2 எலிசபெத் படத்திற்கு பதிலாக தற்போது பிரிட்டிஷ் பேரரசின் அரசராக இருக்கும் 3 சார்ல்ஸ் மன்னரின் படம் இதில் அச்சிடப்பட்டுள்ளது. திருட்டு பணத்தாள்களை தடுக்கும் வகையில் ஒளியின் திசைக்கேற்ப மாறும் பாதுகாப்பு அம்சங்களை இதில் இணைத்துள்ளதாக டிஃப் மெக்லம் சுட்டிக்காட்டினார். கனேடிய வரலாற்று பெருமையை பறைசாற்றும் விமிரிஜ் போர் நினைவு சின்னத்தின் உருவமும் இந்த தாளில் இடம்பெறுகின்றது. மன்னர் சார்ல்ஸ் பதவியேற்ற பின்னர் அவருடைய படத்துடன் வெளியாகும் கனடாவின் முதல் முக்கிய படத்தாள் இது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆண்டரியோ மாகாணத்தின் பெரும்பகுதிகளில் புதன்கிழமை கடும் மழையினால் பாதிப்புகள் எதிர்கொள்ளப்பட்டன. டொரண்டோ நகரில் பெய்த 100 ஆண்டுகளில் இல்லாத மிக கடுமையான புயல் பெருமழை காரணமாக நகரின் பல பகுதிகள் கடுமையான வெள்ளத்தில் மூழ்கியிருந்தன. தற்போது நகரை சீரமைக்கும் பணிகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருவதாக, புதுச்சேவைகள் படிப்படியாக இயல்பு நிலைக்கு திரும்பி வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். ட்ரூடோவில் வழக்கமாக ஆகஸ்ட் மாதம் முழுவதும் பெய்ய வேண்டிய சராசரி மழையின் அளவு 78 மில்லிமீட்டர் ஆகும். ஆனால் புதன்கிழமை இரவு சில மணி நேரங்களில் 150 மில்லிமீட்டர் அளவு மழை பெய்ததாக வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்தனர். இந்த கனமழையால் டொன் நதியின் டான் ரிவர் வெள்ளம் கரைபுரண்டூடியதால் டொன்வலி பாக்வே நெடுஞ்சாலையின் பல பகுதிகள் மூடப்பட்டன. நகரின் பல பகுதிகளில் மரங்கள் மின்கம்பிகள் சரிந்து வீழ்ந்ததில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மின்வசதிகளை இழந்தார்கள். சுரங்கப்பாதை போக்குவரத்து படகு சேவைகளும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. ட்ரோண்டோ தீயணைப்புத் துறைக்கு 24 மணி நேரத்தில் சுமார் 1500 அவசர அழைப்புகள் கிடைத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. ராஜர் ஸ்டேடியமும் இந்த புயல் மழை காரணமாக பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. நகர் வரலாற்றில் பதிவான 2வது மிக அதிகப்படியான அழைப்பு எண்ணிக்கையின தீயணைப்பு படையினர் தெரிவித்தனர். இந்த நிலையில் நகரின் அனைத்து சாலைகளும் சீரமைக்கப்பட்டு ஒவ்வொரு குடியிருப்பாளருக்கும் மின்சாரம் கிடைக்கும் வரை தாம் தொடர்ந்து பணியாற்றுவோம் என நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பு ஒன்றின் போது டொரண்டோ நகர முதல்வர் ஒலிவியா சோ உறுதியளித்தார். நேற்று மாலை நிலவரப்படி டொரண்டோ நகரின் 90% வீடுகளுக்கு மின் விநியோகம் வழங்கப்பட்டதாகவும், மூடப்பட்ட நெடுஞ்சாலைகள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்படுகின்றது.
1: கனேடிய செய்திகள் கேட்டீர்கள்.

0: 7:19.
1: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca.
2: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பு. டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
3: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதர் ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4008, 416-446-4008.
4: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
5: 416-8-9552.
4: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS கார்கோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே. 416-291-3232.
6: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS கார்கோ.
7: திசையெல்லாம் கேட்கும் இசை. East FM 102.7.

0: இலங்கை செய்திகள். மனித உரிமை மீறல்கள் தொடர்பான பொறுப்புக்கூறலை பலப்படுத்தல், நல்லிணக்கம் மற்றும் தீர்வு நடவடிக்கைகளை இலங்கை அரசாங்கம் தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறிக்கை ஒன்றில் கூறப்பட்டுள்ளது. ஜெனீவாவில் நேற்று வெளியிடப்பட்ட இந்த அறிக்கை அக்டோபர் 2025 முதல் ஜூலை 2026 வரையான காலப்பகுதியை உள்ளடக்கியது. இந்த காலகட்டத்தில் திட்வா புயலால் ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் உலகளாவிய எரிபொருள் விலை உயர்வு போன்ற சவால்களுக்கு இலங்கை முகம் கொடுத்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் ஊழலை எதிர்த்து போராடுதல், காணாமலாக்கப்பட்டோர் மற்றும் 2019 உயிர்த்து ஞாறு தாக்குதல்கள் தொடர்பிலான விசாரணைகள் குறித்த விடயங்கள் தொடர்பில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதை ஐக்கிய நாடுகளின் இந்த அறிக்கை சுட்டிக்காட்டியது. இருந்த போதிலும் சட்டம் மற்றும் நிறுவன சீர்திருத்தங்கள் குறித்த வாக்குறுதிகள் அளிக்கப்பட்ட போதிலும் அரசாங்கம் தொடர்ந்தும் அடக்குமுறை நிறைந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை பயன்படுத்தி வருவதை அந்த அறிக்கை குற்றம் சுமத்தியது. இதனால் தன்னிச்சையான கைதிகள் மற்றும் குற்றச்சாட்டுகளின்றி பலர் நீண்டகாலம் காவலில் வைக்கப்படும் நடவடிக்கைகள் தொடர்வதாகவும் கூறப்பட்டுள்ளது. சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், ஆர்வலர்கள் மற்றும் செய்தியாளர்கள் மீது அரசாங்கத்தின் கண்காணிப்பு தொடர்வதாகவும், நிலங்கள் மற்றும் மதத்திலங்கள் தொடர்பான பதற்றங்கள் நீடிப்பதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பதவி அதிகார துஷ்பிரயோகம், அடக்குமுறை சட்டங்கள், காவலில் நிகழும் வன்முறைகள் மற்றும் தண்டனை விலக்கு மரபு ஆகியவற்றை கைவிட இந்த அரசாங்கத்திற்கு இன்னமும் ஒரு வாய்ப்பு இருப்பதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கிடாக் குறிப்பிட்டுள்ளார். போர்க்கால மீறல்கள் மற்றும் ஊழல் வழக்குகள் தொடர்பான நடவடிக்கைகளில் சில முன்னேற்றங்கள் காணப்பட்டாலும் தண்டனை விலக்கு கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க இன்னமும் பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டியிருப்பதாக அவர் வலியுறுத்தினார். இலங்கையின் மனித உரிமைகள் ஆணைக்குழு 2025 ஆண்டில் 602 சித்திரவதை மற்றும் வன்கொடுமை வழக்குகளையும், ஏப்ரல் 2026 வரை 138 வழக்குகளையும் ஆவணப்படுத்தியுள்ளது. மேலும் கடந்த ஆண்டு காவலில் உயிரிழந்த 18 மரணங்களும் இந்த ஆண்டு ஏப்ரல் வரை 3 மரணங்களும் பதிவாகின. வெலிக்கடை சிறைச்சாலையில் சிறிய குற்றத்திற்காக தடுத்து வைக்கப்பட்டிருந்த 40 வயது கைதி கடுமையாக தாக்கப்பட்டு மே 3 தேதி உயிரிழந்த சம்பவமும் இதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஜூலை மாதத்தில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறையில் குறைந்தபட்சம் 32 பேர் உயிரிழந்தார்கள். இது கடும் நெரிசல் உள்ளிட்ட முறையான சிறைச்சாலை சீர்திருத்தங்களின் அவசியத்தை வலியுறுத்துகிறது. சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் மீது ராணுவம் மற்றும் துப்பறியும் பிரிவினரால் தொடர்ந்தும் கண்காணிப்புகள் மற்றும் அச்சுறுத்தல்கள் நிலவுகின்றன. ஜெனீவா பயணம் மற்றும் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை நிகழ்வுகளில் பங்கேற்பது குறித்து அவர்கள் மீண்டும் மீண்டும் விசாரிக்கப்படுகிறார்கள் என ஐக்கிய நாடுகளின் அறிக்கையில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பயங்கரவாத தடைச்சட்டம் முழுமையாக நீக்கப்படும் வரை அதன் பயன்பாட்டின் மீது உடனடியாக இடைக்கால தடை விதிக்கப்பட வேண்டும். நீண்டகாலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும். மனித உரிமை மீறல்களின் நம்பகத்தன்மையுடன் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அரசாங்க பாதுகாப்புத்துறை அல்லது தூதரக பணியாளர்களின் உயர் பதவிகள் வகிப்பதிலிருந்து விலக்கி வைக்கப்பட வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களின் நினைவுகூரும் முயற்சிகளுக்கு அரசாங்கம் ஆதரவளிக்க வேண்டும் மற்றும் ராணுவத்தின் பிடியில் உள்ள நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகளின் அலுவலகம் இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்தியது. மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தில் 2013 ஆண்டு வெளியிடப்பட்ட வலிகாமம் வழக்கு காணி சுவீகரிப்பு வர்த்தமானியை நீக்குவதற்கு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனுரகுமார திருசாநாயக தலைமையிலான அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என காணி எழுந்த மக்கள் கூட்டமைப்பின் செயற்பாட்டாளர் ஜோன்சன் ஃபிரிடாரோ வேண்டுகோள் விடுத்துள்ளார். பணம் வலிகாமம் வடக்கு மயிலட்டி பகுதியில் 20வது வாரமாக இடம்பெற்ற நிலமீட்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை கூறினார். வலிகாமம் வடக்கு மக்களின் 6,317 ஏக்கர் காணிகளை மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கம் கையகப்படுத்தி வர்த்தமானியினை வெளியிட்டது. மாற்றுமன்ற போர்வையில் ஆட்சிக்கு வந்த அனுரகுமார திருசாநாயக்க அரசாங்கமும் இந்த வர்த்தமானியை நீக்காமல் கடந்த கால அரசுகளைப் போல் மக்களின் காணிகளை கையகப்படுத்தி வைத்திருக்கிறது. வலிகாமம் வடக்கு பகுதியில் தமது சொந்த நிலங்களை விடுவிக்குமாறு கூறி 3 இடங்களில் போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வரும் முன்னர் மக்களின் காணிகளை மக்களுக்கு விடுங்குவோம் என ஆட்சிக்கு வந்து எதிர்வரும் வாரத்தோடு 2 வாரங்கள் பூர்த்தியாகின்றன. புதிய அரசாங்கத்தின் மீது தமிழ் மக்கள், குறிப்பாக வலிகாமம் வடக்கு மக்கள் காணி இழந்த மக்கள் நம்பிக்கை வைத்த போதிலும் தற்போது அந்த நம்பிக்கையை அவர்கள் இழந்துவிட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். வாக்குமூலம் வழங்குவதற்காக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் இன்று முற்பகல் அவர் முன்னிலையானார். இந்த நிலையில் சுமார் 5 மணி நேரம் வாக்குமூலம் பதிவு செய்த அதிகாரிகள் நாமல் ராஜபக்ஷவை கைது செய்தனர். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு வானூர்திகளை கொள்முதல் செய்ததில் இடம்பெற்றதாக கூறப்படும் கையூட்டல் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பிலேயே அவர் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டார். வாக்குமூலம் வழங்குவதற்காக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையான போது அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக மேற்கொள்ளப்படக்கூடாது என்றும், ஜனநாயக கோட்பாடுகள், அதிகார பகிர்வு, நீதித்துறையின் சுதந்திரம் மற்றும் சட்டத்தின் ஆட்சி ஆகிய அடிப்படைகளில் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய தேசிய உரையாடல் அவசியம் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் வலியுறுத்தினார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் பொதுநலவாய சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ஸ்டீஃபன் திருவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய போது அவர் இந்த கருத்தை தெரிவித்தார். எந்தவொரு அரசியல் கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அரசியலமைப்பு நிறுவனங்கள் நம்பகத்தன்மையுடனும் சுதந்திரமாகவும் செயல்படக்கூடிய வகையில் கட்டமைக்கப்பட வேண்டும் என அவர் கூறினார். தற்போதைய அரசாங்கம் அல்லது எதிர்க்கட்சியின் அரசியல் தேவைகளுக்காக மட்டுமின்றி அரசியல் அதிகாரம் கைமாறும் சந்தர்ப்பங்களிலும் மக்களுக்கும் அரசு நிறுவனங்களுக்கும் பாதுகாப்பான வகையில் இவை திட்டமிடப்பட வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் கூறியுள்ளார். நீதித்துறையின் சுதந்திரம், வினைத்திறன் மற்றும் மக்கள் நம்பிக்கை ஆகியன ஒன்றுக்கொன்று வலுச்சேர்க்க வேண்டிய முக்கிய அம்சங்கள் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். நாடாளுமன்ற நிர்வாகம் மற்றும் நீதித்துறை ஆகியவற்றுக்கிடையிலான அதிகார பகிர்வுக்காக சர்வதேச அளவுகோலாக லேட்மா ஹவுஸ் கோட்பாடுகளை பயன்படுத்த முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போதைய நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் இலங்கைக்கு விசேட அரசியலமைப்பு நீதிமன்றம் அல்லது மீளாய்வு பொறுமுறை ஒன்று தேவையா என்பது தொடர்பில் நீண்டகால அடிப்படையில் பரிசீலிக்க முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த சந்திப்பின் போது சுற்றாடல் சட்டத்தின் ஆட்சி தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது. 2024 ஜனாதிபதி தேர்தலின் போது முன்வைக்கப்பட்ட சுற்றாடல் சாசனம் 2 கீழ் சிறப்பு சுற்றாடல் நீதிமன்றம் அல்லது தீர்ப்பாயம் ஒன்று அமைப்பது குறித்தான கொள்கை ரீதியான முன்மொழிவும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. அமெரிக்க கூட்டாட்சியின் கடல்சார் ஆணையத்தின் தலைவர் லாரா டிபெல்லா மற்றும் ஆணையாளர் ராபர்ட் ஜே ஹாவி ஆகியோர் செப்டம்பர் 6 முதல் 10 வரை இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொள்வார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடல்சார் வர்த்தகம், முதலீடு மற்றும் அமெரிக்க வணிகங்களையும் நுகர்வோரையும் இந்தோ பசிபிக் பிராந்திய சந்தைகளுடன் இணைக்கும் கப்பல் போக்குவரத்து வலையமைப்புகள் ஆகியவற்றில் அமெரிக்கா மற்றும் இலங்கை இடையில் ஒத்துழைப்பை மேம்படுத்தும் நோக்கில் இந்த பயணத்தை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். இந்த பயணத்தின் போது தலைவர் டிபெல்லாவும் ஆணையாளர் ஹாவியும் இலங்கை அரசாங்கம் மற்றும் கடல்சார் துறையின் மூத்த தலைவர்களை சந்திப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைவர் டிபெல்லா 8 கொழும்பு சர்வதேச கடல்சார் மற்றும் தடபாடு மாநாட்டில் உரையாற்றுவார் என்றும் ஆணையாளர் ஹாவி ஒரு குழுவில் கலந்து கொள்வார் என்றும் கூறப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழுவொன்று இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொள்ள உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விரிவுபடுத்தப்பட்ட நிதியுதவி வசதி மற்றும் சீர்திருத்த வேலை திட்டத்தின் 7 மதிப்பாய்வு தொடர்பில் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்காக மேற்கொள்ளப்படும் விஜயம் என கூறப்பட்டுள்ளது. இந்த பிரதிநிதிகள் குழு எதிர்வரும் 10 முதல் 23 வரை இலங்கையில் தங்கியிருக்கும் என சர்வதேச நாணய நிதியத்தின் தூதுக்குழு தலைவர் இவான் பபோஜியா தெரிவித்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள் கேட்டீர்கள்.
0: 7:33.

0: 7:39.
1: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7
2: ABS Mr. P. Singaraj தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. Singaraj ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. Singaraj
3: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
2: ABS Mr. P. Singaraj Verco Webs Law 416-993-8443.
4: Who is the best? ABS Mr. P. Singaraj is the best for the Tamil community.
5: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் ஓடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பீடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770.
6: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லினக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய பைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், விவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யெலோ பில்டிங்கில். 416-332-2989. 416-332-2989. Some conditions may apply.
7: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. Kindergarten முதல் Grade 8 வரை French Immersion மற்றும் Regular School Grade 9 முதல் Grade 12 வரை High School French பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் IB தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கமெண்ட் கெல்ஸ்மேயர். YTTS Academy French Tutoring இன்றே அழைங்கள். 6 4 7 6 0 8 8 4 4 7.
1: 102.7

0: அனைத்துலக செய்திகள். காசா நகரில் போரினால் மருத்துவமனை அழிக்கப்பட்ட நிலையில் நோயாளிகளிடம் அதிக வாடகை சுமையை தவிர்க்கும் பொருட்டு மருத்துவர் ஒருவர் மேற்கொண்டு வரும் சிகிச்சை குறித்து சர்வதேச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. ரிஸ்க் சுஃபாயன் அஃபோ ஹலிமா என்ற மருத்துவர் கடுமையான கூடி வேலையை பொருட்படுத்தாமல் சிறிய கூடாரத்திற்குள் பல் மருத்துவ சிகிச்சைகளை வழங்கி வருவதாக கூறப்படுகிறது. காசாவில் நிலவும் கடுமையான கட்டிட தட்டுப்பாடு மற்றும் வாடகை உயர்வை தவிர்க்கும் வகையில் இந்த மாற்று ஏற்பாட்டை அவர் மேற்கொண்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஏழை நோயாளர்களுக்கு குறைந்த செலவில் மருத்துவ சேவைகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டு அவர் தனது மருத்துவ உபகரணங்களையும் பாதுகாப்பாக பராமரித்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. வேறு கட்டிடம் ஒன்றை கண்டுபிடிப்பதுதான் வெளிப்படையான தீர்வாக இருக்கும். ஆனால் காசாவின் வீடுகள் மற்றும் வணிக வளாகங்களை கண்டுபிடிப்பது மிகவும் கடினமாக உள்ளதோடு எஞ்சியுள்ள சில இடங்களும் வாடகைக்கு கூட முடியாத அளவிற்கு மிக அதிக விலையில் விற்கப்படுவதாகவும் கூறினார். ஐக்கிய நாடுகள் சபையின் செயற்கைக்கோள் மையத்தின் தரவுகளின்படி காசா நகரம் மற்றும் வடக்கு காசாவின் 5-4 பகுதிக்கும் அதிகமான கட்டிடங்கள் இஸ்ரேலின் தாக்குதல்களினால் முற்றிலுமாகவோ அல்லது பகுதியாகவோ சேதமடைந்துள்ளன. 5-1 பங்கு கட்டிடங்கள் மட்டுமே தற்போது பயன்பாட்டில் இருப்பதாகவும் கட்டுமான பொருட்கள் மீது இஸ்ரேல் தடை விதித்துள்ளதால் அவற்றை பழுது பார்ப்பதும் சாதகமற்ற நிலையை தோற்றுவித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஈரானுக்கு எதிரான போர் தீவிரமடைந்து வரும் சூழ்நிலையில் அமெரிக்க ராணுவத்தின் ஆயுதங்கள் அல்லது வெடிமருந்துகளுக்கு எந்தவித பஞ்சமும் இல்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்தார். அமெரிக்காவிடம் தங்கு தடை இன்றி பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு அதிநவீன ஆயுதங்களும் வெடிமருந்துகளும் பெருமளவில் கையிருப்பில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அமெரிக்காவின் ஆயுத உற்பத்தி இதுவரை இல்லாத அளவில் புதிய உச்சத்தை எட்டியிருப்பதாகவும் போருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் தடையின்றி வழங்கப்பட்டு வருவதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ராணுவத்தின் ஆயுத கையிருப்பு குறைந்து வருவதாக ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை மற்றும் உண்மைக்கு புறம்பானவை என தெரிவித்துள்ள அவர் ஊடகங்கள் தவறான தகவல்களை பரப்புவதாகவும் குற்றம் சாட்டினார். ஈரானுடனான மோதல் தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில் அமெரிக்க ராணுவத்தின் பலம் மற்றும் ஆயுத வலிமை குறித்து எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது ட்ரம்ப் இதனை கூறினார். ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியை தடுத்தும் பொருளாதார தடைகளை மீறும் முயற்சிகளை முறியடித்தும் அந்த நாட்டின் பொருளாதாரத்தை முழக்க அமெரிக்கா மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளை தாங்கிக் கொள்வது நாளுக்கு நாள் கடினமாகி வருவதாக ஈரானின் 3 உயர்மட்ட தரப்புகள் தெரிவித்தன. கடந்த 6 கால மோதல்களின் மூலம் பெற முடியாத சலுகைகளை எதிர்கால பேச்சுவார்த்தைகளில் பெற்றுக்கொள்ளும் நோக்கில் தெஹ்ரான் மீது பொருளாதார நெருக்கடிகளை மேலும் தீவிரப்படுத்த வாஷிங்டன் முயற்சித்து வருகிறது. ஈரானின் மத தலைவர்கள் பல தசாப்தங்களாக தடைகளை தவிர்த்து வந்த போதிலும் அமெரிக்காவின் அண்மைய நடவடிக்கைகள் அவர்களை மிகவும் இக்கட்டான நிலைக்கு தள்ளியுள்ளன. இதனால் அந்நிய செலவாணியை பெறவோ அல்லது பொருட்களை கொள்வனவு செய்வோ அவர்கள் மிகவும் குறைவான வழிகளை எஞ்சியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமது பொருளாதாரத்தை இயங்க நீண்டகாலமாக பயன்படுத்தி வரும் ஏனைய நாடுகளின் சர்வதேச நிதியியல் கட்டமைப்புகளை அனுப்புவதிலிருந்து ஈரானை தடுப்பதற்கான முயற்சியை உண்மையான மற்றும் உடனடி அச்சுறுத்தல் ஏற்படுத்துவதாக தெரிவித்துள்ளன. இந்த பொருளாதார நடவடிக்கையானது மோதலில் பல மாதங்களாக நீடிக்கும் முட்டுக்கட்டைகளை உடைக்கக்கூடும் என்பதற்கான ஏதேனும் அறிகுறி தென்பட்டால் அது அமெரிக்கா திட்டமிடுபவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடும். இதேவேளையில் அந்த அழுத்தத்திற்கு ராணுவ நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவதன் மூலம் பதிலடி கொடுக்கக்கூடும் என ஈரான் எச்சரித்துள்ளது. இது முக்கியமான தருணத்தில் நிலைமைகளை மேலும் தீவிரமாக்கும். ஈரானின் வளைகுடா பகுதியில் அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களால் 60 நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் பதில் தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து போர் அங்கு மீண்டும் தீவிரம் பெற்றுள்ளது. இருதரப்பும் ஏனைய தரப்பினரோடு விட்டுக் கொடுப்புகளை செய்ய தயாராக இருப்பதாக இதுவரை சமிஞ்சி செய்யவில்லை. இதனால் இந்த போர் அதிக இழப்புகள் ஏற்படுத்தும் நிலையில் நீடித்து வருகிறது. புதுடெல்லியில் நடைபெறவுள்ள 18th பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை முன்னிட்டு எதிர்வரும் செப்டம்பர் 11 டெல்லியில் இயங்கும் அனைத்து மத்திய மற்றும் டெல்லி மாநில அரசு அலுவலகங்களுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் உச்சிமாநாடு புதுடெல்லியில் எதிர்வரும் செப்டம்பர் 11 வரை பாரத் மண்டபத்தில் நடைபெறவுள்ளது. 30 உறுப்பு நாடுகள் மற்றும் கூட்டாண்மை நாடுகளின் தலைவர்கள் சர்வதேச அமைப்புகளின் தலைவர்களும் கலந்து கொள்கிறார்கள். மத்திய மற்றும் டெல்லி அரசின் கீழ் இயங்கும் அனைத்து அரசு அலுவலகங்கள் தன்னாட்சி அமைப்புகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு அன்றைய நாள் விடுமுறை பொருந்தும். வெளிநாட்டு பிரதிநிதிகளின் வருகை மற்றும் வாகனங்களின் தடையற்ற இயக்கம் பொதுமக்களுக்கு ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அர்ஜென்டினா அதிபர் ஜேவிஎம்எல்ஐ பால்கன் தீவுகள் மற்றும் நாட்டுக்கு சொந்தமானவை என மீண்டும் வலியுறுத்தியதோடு அவற்றை மீட்டெடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். தொலைக்காட்சி வழியில் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் போது தீவுகளை மீட்பதற்கு இனவேறு வழியில்லை என்றும் மாற்றத்திற்கான சூழல் தமக்கு சாதகமாக உருவாகி வருவதாகவும் அவர் கூறினார். பால்கன் தீவுகளை சுற்றியுள்ள கடற்பகுதியில் எண்ணெய் நிலையில் ஈடுபடும் நிறுவனங்களுக்கு எதிராக பொருளாதார தடைகளை விதிக்கப் போவதாகவும் மில்லை அறிவித்தார். எதிர்காலத்தில் எண்ணெய் உற்பத்தி செய்ய திட்டமிட்டுள்ள சியாலியோன் திட்டத்தை அர்ஜென்டினாவின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தலாக அவர் சுட்டிக்காட்டினார். தெற்கு அர்ஜென்டினாவின் டயரா டெல் ஃபிகோ பகுதியில் கடற்படை தளத்தை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் மில்லை தெரிவித்துள்ளார். இதற்கு கடுமையாக பதிலளித்துள்ள பிரித்தானியா பால்கன் தீவுகள் பிரித்தானியாவிற்கு சொந்தமானவை என்றும் அங்கு வசிக்கும் மக்களின் சுய நிர்ணய உரிமையே தமது நிலைப்பாட்டின் அடிப்படை என்றும் தெரிவித்தது. பிரித்தானிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வெஸ்ட்ரீடிங் தீவுகள் தொடர்பான பிரித்தானியாவின் அர்ப்பணிப்பு முழுமையானதும் அசைக்க முடியாததும் என தெரிவித்துள்ளார். 1982 பிரித்தானிய அர்ஜென்டினா போரை தொடர்ந்து நீடித்து வரும் இந்த விவகாரம் தற்போது எண்ணெய் வளங்கள் மற்றும் அமெரிக்காவின் நிலைப்பாட்டில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தால் மீண்டும் சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ளது. ஸ்பெயினின் கனேரியா தீவுகளில் ஒன்றான கிராண்ட் கனேரியா அருகில் குடியேற்றவாசிகளை ஏற்றுச் சென்ற படகொன்று கடலில் சிக்கியதில் ஏற்பட்ட விபத்தில் 80 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த படகில் சுமார் 128 பேர் பயணம் செய்ததாகவும் படகு ஆபத்தான நிலையில் இருப்பதாக அவசர சேவை பிரிவிற்கு தகவல் கிடைத்ததையடுத்து மீட்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. தகவல் கிடைத்ததும் கடலூர் காவல்படையினர் மற்றும் அவசரகால மீட்பு குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இருந்தபோதிலும் கடலில் நிலவிய கடினமான சூழ்நிலைகள் காரணமாக பலரை காப்பாற்ற முடியாத நிலை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 80 அதிகரித்துள்ளதாகவும் மேலும் பலர் காணாமல் போயிருக்கக்கூடும் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மீட்கப்பட்டவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் மற்றும் அவசர சிகிச்சைகள் வழங்கப்பட்டுள்ளன. ஆப்பிரிக்காவிலிருந்து ஸ்பெயினின் கனேரியா தீவுகளை நோக்கி ஆபத்தான கடல் பயணத்தை மேற்கொள்ளும் குடியேற்றவாசிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் இவ்வாறான படகு விபத்துகளும் தொடர்ந்து நடைபெறுகின்றன. இந்த விபத்து தொடர்பில் அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதோடு உயிரிழந்தவர்களின் அடையாளங்களை உறுதிப்படுத்தும் பணிகளும் தற்போது இடம்பெற்று வருகின்றன. பிரபலமான ரிச் டேட் புவர் டேட் தனிநபர் நிதி மற்றும் சுயமநீற்ற நூலின் ஆசிரியர் ராபர்ட் கியோஸ்கி தனது ரியல் எஸ்டேட் முதலீடுகளுடன் தொடர்புடைய சுமார் $1.2 பில்லியன் அமெரிக்க கடன் இருப்பதாக தெரிவித்தார். 79 வயதான கியோஸ்கி 1997 வெளியான ரிச் டேட் புவர் டேட் நூல் மூலம் உலகளாவில் எரீதியில் பிரபலம் பெற்றார். அந்த நூல் இதுவரை 4.4 மில்லியனுக்கும் அதிகமான பிரதிகள் விற்பனையாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பல்வேறு நேர்காணல்கள் மற்றும் இணைய ஒலிபரப்புகளில் உரையாடி வரும் அவர் வருமானம் ஈட்டக்கூடிய சொத்துக்களை கொள்வனவு செய்வதற்காக கடனை பயன்படுத்துவது செல்வந்தர்கள் கடைபிடிக்கும் முதலீட்டு உத்திகளில் ஒன்று என கூறினார். அவருடைய முதலீட்டு முறையில் சொத்துக்களின் மதிப்பு அதிகரிக்கும் போது அவற்றை அடிப்படையாக கொண்டு கடன் பெறுவதும் சொத்துக்களை விற்பனை செய்யாமல் அந்த கடன் தொகையை பயன்படுத்துவதும் இடம்பெறுவதாக கூறப்படுகிறது. முதலீடுகளை தனித்தனி நிறுவனங்களின் கீழ் வைத்திருப்பதன் மூலம் ஒரு முதலீட்டில் ஏற்படும் இழப்பு மற்ற முதலீடுகளை பாதிக்காத வகையில் அவர் செயல்படுத்துவதாக கூறியுள்ளார். இருந்தபோதிலும் தனது அணுகுமுறையை மற்றவர்கள் நேரடியாக பின்பற்றக்கூடாது என்றும் கடனை பயன்படுத்துவதில் உள்ள அபாயங்களை புரிந்து கொள்ள உரிய நிதிக்கல்வி அவசியம் எனவும் கியோஸ்கி எச்சரித்தார். இதேவேளை கியோஸ்கியின் முன்னாள் மனைவியும் தொழில் பங்குதாரருமான கிம் கியோஸ்கி இந்த $1.2 பில்லியன் கடன் குறித்த தகவல்கள் பொதுவெளியில் தவறாக புரிந்து கொள்ளப்படுவதாக தெரிவித்தார். இந்த கடன் பங்குதாரருடன் இணைத்து வைத்திருக்கும் சுமார் 1500 தொடர்மாடி குடியிருப்பு அலகுகளுடன் தொடர்புடையது என்றும் அது கியோஸ்கின் தனிப்பட்ட கடன் பொறுப்பை நேரடியாக குறிக்காது எனவும் அவர் கூறினார். கியோஸ்கி குறிப்பிட்டுள்ள வருடாந்த வருமானம் $3 மில்லியன் என்பது உண்மையானதாக இருந்தால் அவருக்குரிய கடன் பங்கு சுமார் $30 முதல் $60 மில்லியன் வரையில் இருக்கலாம் எனவும் வானிட்டி ஃபேர் தெரிவித்தது. கியோஸ்கி குறிப்பிடும் $1.2 பில்லியன் என்பது அவருடைய மொத்த தனிப்பட்ட கடன் அல்ல, மாறாக அவருடைய முதலீட்டு சொத்துக்கள் மற்றும் கூட்டுத் தொழில் கட்டமைப்புடன் தொடர்புடைய கடன் தொகையாக இருக்கலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. இருந்தபோதிலும் இந்த அறிவித்தல் முதலீடுகள் தொடர்பான பார்வைகளில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள்.
0: 7:55

வெளியில் இருக்கின்ற குரல்கள் அதிகமாகின்ற போது நமக்குள் இருக்கின்ற அமைதியான குரலை கேட்பது கடினமாகி போய்விடுகிறது. எங்களுக்குள் இருக்கின்ற எங்கள் குரல் கேட்கப்படுவது முக்கியமானது. உண்மையில் எங்கள் குரல் தான் எங்களுக்கான உண்மையான வழிகாட்டியாக இருக்கும். இன்ன வாய்ஸ் என்று சொல்வார்கள். இன்று ஒரு நிமிடம் அமைதியாக ஒரு இடத்தில் அமருங்கள். எந்த விதமான திசை திருப்பல்களும் கவனச்சிதறல்களும் இல்லாமல் உங்கள் மனம் என்ன சொல்கிறது என்று கேளுங்கள். பதில் பெரும்பாலும் உங்களுக்குள்ளேயே இருக்கும். உங்கள் குரலை நம்புங்கள். உங்களின் உண்மையான உள்குரலை நம்புங்கள். எப்போதும் சிறப்பான எதிர்காலம் உங்களுக்காய் காத்திருக்கும்.

0: இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். சோனாவின் தற்போதைய வெப்பநிலை 17 செல்சியஸ், 17 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கின்ற நாளாக இன்று நாள் இருக்கும். 25 செல்சியஸ் கூடுதல் வெப்பநிலையாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 31 வரை உணர்நிலை காணப்படும். வார விடுமுறையை பொறுத்தவரையில் சனிக்கிழமை 23 செல்சியஸ், 27 உணர்நிலையாகவும், ஞாயிற்றுக்கிழமை 21 செல்சியஸ், 23 உணர்நிலையாகவும் இருக்கும். திங்கள் 23 செல்சியஸ், 26 உணர்நிலையாகவும், செவ்வாய் 22 செல்சியஸ், 25 உணர்நிலையாகவும் இருக்கும். செவ்வாய் இரவு மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. புதன்கிழமையும் மழை தொடர்ச்சியாக பெய்யும். 26 செல்சியஸ், 34 உணர்நிலையாக இருக்கும். வியாழன் 22 செல்சியஸ், 24 உணர்நிலையாக இருக்கும். வெள்ளி 20 செல்சியஸ், 20 உணரப்படும். இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல். கனடாவின் உள்நாட்டு அரசியல் குறித்து கருத்துக்கள் தெரிவிப்பதை தவிர்க்குமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் நிர்வாக அதிகாரிகளுக்கு கனேடிய பிரதமர் மாக்கானி அறிவுறுத்தினார். தேர்ந்தெடுக்கப்படாத அமெரிக்க அதிகாரிகள் கனேடிய அரசியல் குறித்து கருத்து தெரிவிப்பதை தவிர்க்க வேண்டும் என கனேடிய பிரதமர் கூறியுள்ளார். அமெரிக்காவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமல் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் கனேடிய அரசியலில் நிபுணர்கள் என தான் கருதவில்லை என நேற்று தண்டபையில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய போது பிரதமர் மாக்கானி சுட்டிக்காட்டினார். கனடா அமெரிக்கா இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் முறிவடைந்து சுங்கவரி போர் தீவிரமடைந்து வரும் சூழலில் பிரதமரின் இந்த கருத்துக்கள் வெளியிடப்பட்டன. வர்த்தக பேச்சுவார்த்தைகள் முறிவடைந்த பின்னர் அமெரிக்கா தமது நிபந்தனை எல்லைகளை மாற்றியுள்ளதாக மாக்கானி கூறினார். அமெரிக்க அதிகாரிகள் கனேடிய அரசாங்கம் மீது தொடர்ந்து விமர்சனங்களை முன்வைத்து வரும் நிலையில் தமது கவனம் கனடாவை வலுப்படுத்துவதில் முழுமையாக இருப்பதாக அவர் கூறினார். கனடாவின் பொருளாதார உள்நாட்டு நலன்களை பாதுகாப்பதே தனது முக்கிய நோக்கம் எனவும் பிரதமர் தெளிவுபடுத்தியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததை அடுத்து அமெரிக்க தரப்பு தமது முன்னைய நிலைப்பாடுகளையும் வரம்புகளையும் மாற்றியமைத்திருப்பதாக மாக்கானி சுட்டிக்காட்டியுள்ளார். மனித உரிமை மீறல்கள் தொடர்பான பொறுப்புக்கூறலை வலுப்படுத்தல், நல்லிணக்கம் மற்றும் தீர்வு நடவடிக்கைகளை இலங்கை அரசாங்கம் தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறிக்கை ஒன்றில் கூறப்பட்டுள்ளது. ஜெனீவாவில் நேற்று வெளியிடப்பட்ட அந்த அறிக்கை அக்டோபர் 2025 முதல் ஜூலை 2026 ஆண்டு வரையான காலப்பகுதியை உள்ளடக்கியதாக வெளியிடப்பபட்டுள்ளது. இந்த காலகட்டத்தில் நிர்வா புயலால் ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் உலகளாவிய எரிபொருள் விலை அதிகரிப்பு போன்ற சவால்களுக்கு இலங்கை முகம் கொடுத்திருந்தது. இருந்த போதிலும் ஊழலை எதிர்த்து போராடுதல், காணாமலாக்கப்பட்டோர் மற்றும் 2019 உயிர்த்துஞான தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகள் போன்ற விடயங்கள் குறித்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதை ஐக்கிய நாடுகளின் அந்த அறிக்கையை சுட்டிக்காட்டியுள்ளது. இருந்த போதிலும் சட்டம் மற்றும் நிறுவன சீர்திருத்தங்கள் குறித்த வாக்குறுதிகள் அளிக்கப்பட்ட போதிலும் அரசாங்கம் தொடர்ந்தும் அடக்குமுறை நிறைந்த பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி வருவதாக அந்த அறிக்கையில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதனால் தன்னிச்சையான கைதுகள் மற்றும் குற்றச்சாட்டுகளின்றி பலர் நீண்டகாலமாக காவலில் வைக்கப்படும் நடவடிக்கைகள் தொடர்பதாகவும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், ஆர்வலர்கள் மற்றும் செய்தியாளர்கள் மீது அரசாங்கத்தின் கண்காணிப்பு தொடர்பதாகவும் நிலங்கள் மற்றும் மதத்தலங்கள் தொடர்பான பதற்றங்கள் நீடிப்பதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பதவி அதிகார துஷ்பிரயோகம், அடக்குமுறை சட்டங்கள், காவலில் நிகழும் வன்முறைகள் மற்றும் தண்டனை விலக்கு மரபு ஆகியவற்றை கைவிட இந்த அரசாங்கத்திற்கு இன்னமும் வாய்ப்பிருப்பதாகவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கெட்டா குறிப்பிட்டுள்ளார். யுத்தகால மீறல்கள் மற்றும் ஊழல் வழக்குகள் தொடர்பான நடவடிக்கைகளில் சில முன்னேற்றங்கள் காணப்பட்டாலும் தண்டனை விலக்கு கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க இன்னமும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என அவர் கூறினார். இலங்கையின் மனித உரிமைகள் ஆணைக்குழு 2025 ஆண்டின் 602 சித்திரவதைகள் மற்றும் வன்கொடுமை வழக்குகளையும் 2026 வரை 138 வழக்குகளையும் ஆவணப்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு காவலில் மரணித்த 18 பேர் இந்த ஆண்டு ஏப்ரல் வரை 3 மரணங்களும் பதிவானதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. வெலிக்கடை சிறைச்சாலையில் சிறிய குற்றத்திற்காக தடுத்து வைக்கப்பட்டிருந்த 40 வயதுடைய கைதியொருவர் கடுமையாக தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவமும் பதிவாகியிருக்கிறது. ஜூலை மாதம் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறையில் குறைந்தது 32 பேர் உயிரிழந்தனர். இது கடும் நெரிசல் உள்ளிட்ட முறையான சிறைச்சாலை சீர்திருத்தங்களின் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளது. சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் மீது ராணுவம் மற்றும் துப்பறியும் பிரிவினரால் தொடர்ந்தும் கண்காணிப்புகள் அச்சுறுத்தல்கள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அந்த அறிக்கையில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக ஜெனீவா பயணம் மற்றும் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை நிகழ்வுகளில் கலந்து கொள்வது குறித்து அவர்கள் மீண்டும் மீண்டும் விசாரிக்கப்படுவதாக ஐக்கிய நாடுகளின் அறிக்கையில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பயங்கரவாத தடை சட்டம் முழுமையாக நீக்கப்படும் வரை அதன் பயன்பாட்டின் மீது உடனடியான இடைக்கால தடை விதிக்கப்பட வேண்டும். நீண்டகாலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும். மனித உரிமை மீறல்களின் நம்பகத்தன்மையுடன் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அரசாங்க பாதுகாப்புத்துறை அல்லது தூதரக பணிகளில் உயர் பதவிகள் வகிப்பதிலிருந்து விலக்கி வைக்கப்பட வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களின் நினைவுகூரும் முயற்சிகளுக்கு அரசாங்கம் ஆதரவு அளிக்க வேண்டும் மற்றும் ராணுவத்தின் பிடியில் உள்ள நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அலுவலகம் இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சே கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். வாக்குமூலம் வழங்குவதற்காக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் இன்று பிற்பகல் அவர் முன்னிலையானார். இந்த நிலையில் சுமார் 5 மணி நேரம் வாக்குமூலங்கள் பதிவு செய்த அதிகாரிகள் நாமல் ராஜபக்சே கைது செய்துள்ளார்கள். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் வானூர்திகளை கொள்முதல் செய்ததில் இடம்பெற்றதாக கூறப்படும் மிகப்பெரிய கையூட்டல் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பிலேயே அவர் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியை தடுத்தும் பொருளாதார தடைகளை மீறும் முயற்சிகளை முறியடித்தும் அந்த நாட்டின் பொருளாதாரத்தை முடக்க அமெரிக்கா மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளை தாங்கிக் கொள்வது தொடர்ச்சியாக கடினமாகி வருவதாக ஈரானின் 3 உயர்மட்ட தரப்புகள் தெரிவித்துள்ளன. கடந்த 6 மாத கால மோதல்களின் மூலம் பெற முடியாத சலுகைகளை எதிர்கால பேச்சுவார்த்தைகளில் பெற்றுக்கொள்ளும் நோக்கில் தெஹ்ரான் மீது பொருளாதார நெருக்கடிகளை மேலும் தீவிரப்படுத்த வாஷிங்டன் அமைக்காலமாக முயற்சித்து வருகிறது. ஈரானின் மத தலைவர்கள் பல தசாப்தங்களாக தடைகளை தவிர்த்து வந்த போதிலும் அமெரிக்காவின் அண்மைய நடவடிக்கைகள் அவர்களை மிக இக்கட்டான நிலைக்கு தள்ளியுள்ளது. இதனால் அந்நிய செலவாணியை பெறவோ அல்லது பொருட்களை கொள்வனவு செய்யவோ அவர்களுக்கு மிக குறைந்த வழிகளை எஞ்சியுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. தனது பொருளாதாரத்தை இயங்க வைக்க நீண்டகாலமாக பயன்படுத்தி வரும் ஏனைய நாடுகளின் சர்வதேச நிதியியல் கட்டமைப்புகளை அணுகுவதில் இருந்து ஈரானை தடுப்பதற்கான முயற்சி ஒரு உண்மையான மற்றும் உடனடி அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த பொருளாதார நடவடிக்கையானது மோதலில் பல மாதங்களாக நீடிக்கும் முட்டுக்கட்டையினை உடைக்கக்கூடும் என்பதற்கான ஏதேனும் அறிகுறி தென்பட்டால் அது அமெரிக்க திட்டமிடுகின்றவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடும். அதேவேளையில் அந்த அழுத்தத்துக்கு ராணுவ நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவதன் மூலம் பதிலடி கொடுக்கக்கூடும் என ஈரான் எச்சரித்துள்ளது. இது முக்கியமான தருணத்தில் நிலைமைகளை மேலும் தீவிரமாக்குவதாக தானிகள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள்.
1: இன்றைய நாடின் முதன்மை செய்திகள்.
0: எட்டு மணி 14 நிமிடம்.

0: எட்டு மணி 21 நிமிடம்.
1: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7.
2: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy of French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்சு மேஜர் மற்றும் ரெகுலர் ஸ்கூல் கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்சு பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் ஐபி தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர் YTTS Academy of French Tutoring. இன்றே அழையுங்கள். 647-608-8447.
3: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
4: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777.
5: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 437-999-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம்.

0: WhatsApp contact 437-999-4450 info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
1: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும் சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள் சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். மார்க்கம் என்ன 416-724-6666 சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். தரம் தராதரம் நிரந்தரம்.
2: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
3: எட்டு மணி 24 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கிறீர்கள். இது குட் மார்னிங் கனடா.

0: வாழ்க்கையை வெற்றி கொள்வதற்கு மனிதர்கள் தேவை. அப்படியாக அந்த மனிதர்களை வெற்றி கொள்வது எப்படி என்ற கேள்வி எங்களுக்குள் இருக்கும். மனிதர்களை புரிந்து கொள்ளுதல் வெற்றிக்கு இலகுவானதாக இருக்கும். முதலில் நாம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களை வெற்றி கொள்வதன் மூலம் அவர்களிடமிருந்து எமக்கான உதவிகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். உலகம் என்பது ஒரு சமூகமாக இருக்கிறது. சமூக மயப்படுத்தப்பட்ட ஒரு சமூக விலங்காக மனிதன் இருக்கிறான். ஆகவே எங்களால் தனித்து ஓட முடியாது, தனித்து வெல்ல முடியாது, தனித்து எங்கள் இலக்குகளை அடைய முடியாது. ஆகவே மற்றவர்களுடைய உதவி என்பது நிச்சயமாக தேவை. எந்த ஒருவன் தானாக வெற்றி பெற்றான் என்று சொல்கிறானோ அவன் பொய் சொல்கிறான் என்று அர்த்தம். எவருமே தனித்து வெற்றி பெற்றுவிட முடியாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஒருவர் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் அவரை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களின் உதவி என்பது மிக முக்கியமாக தேவை. அது எந்த பெரிய தொழில் முனைவோராக இருந்தாலும், உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரனாக இருந்தாலும், நானாக வெற்றி பெற்று விட்டேன் என்று யாரும் சொல்லிவிட முடியாது. அவருக்கு கீழிருக்கின்ற அடிமட்டத்தில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர்களிலிருந்து அவருக்கு அடுத்தடுத்த நிலைகளில் இருக்கின்றவர்கள் வரையில் எல்லோருடைய பங்களிப்போடும் தான் ஒருவரால் வெற்றி பெற முடிகிறது. உங்களுடைய சிந்தனைகள் இருக்கலாம், உங்களுடைய செயல் வடிவம் பெறுவதற்கு, அந்த சிந்தனைகளை செயல்படுத்துவதற்கு மற்றவர்களுடைய உதவி தேவையாக இருக்கிறது. ஆகவேதான் மற்றவர்களின் உதவிகளை பெற்றுக் கொள்ளுதல் என்பது மிக முக்கியமானது. அதை பற்றி பேசுகின்ற ஒரு புத்தகத்தை தான் நாங்கள் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். ரூல்ஸ் ஆஃப் பீப்பிள், ரிச்சர்ட் டெம்ப்ளர் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய புத்தகம் இது. எங்களை சுற்றியுள்ள அனைவரும் சிறப்பாக செயல்பட்டு வெற்றிகரமாக இருக்கின்ற போது நாங்கள் அனைவரும் அதன் காரணமான நன்மையை அடையக்கூடியதாக இருக்கும். ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருந்தால், எல்லோரும் வெற்றிகரமான மனிதர்களாக இருந்தால் அந்த குடும்பமே சந்தோஷமாக இருக்கும். அப்படித்தான் ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடியவர்களும் வெற்றிகரமான மனிதர்களாக சிறப்பான செயல்பாடுகளை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தால் அந்த சமூகம் சிறப்பானதாக இருக்கும். நீங்கள் பணியாற்றக்கூடிய ஒரு அலுவலகத்தை எடுத்து பாருங்கள். அந்த அலுவலகத்தில் எல்லோரும் சிறப்பான பங்களிப்பை வழங்கி சிறப்பாக செயல்படுவார்களாக இருந்தால் அந்த நிறுவனம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை பெறும். அது எல்லா இடங்களுக்கும் பொருந்தி போகக்கூடியதாக இருக்கிறது. ஆகவேதான் மனிதர்களாகிய நாங்கள் மற்றவர்களுக்கு சிறந்த முறையில் உதவுவதற்கும், மற்றவர்களிடமிருந்து சிறந்த உதவிகளை பெற்றுக்கொள்ள விரும்புகின்றவர்களாகவும் இருக்கிறோம். எங்களால் முடிந்த அளவிற்கு நாங்கள் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும். அதே போன்று எங்களுக்கு உதவி தேவைப்படுகின்ற போது மற்றவர்களும் எங்களுக்கு உதவ வேண்டும். இதுதான் மிகப்பெரிய அடிப்படை, பேசிக்காக இருக்கிறது. இந்த இரண்டு விடயங்களும் சரிவர நடக்க வேண்டுமாக இருந்தால் முதலில் மற்றவர்கள் எதனால் எங்களுக்கு உதவி செய்ய முன்வருகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படியான சூழ்நிலையில் மற்றவர்களின் உதவி எங்களுக்கு கிடைக்கிறது, இதை தெரிந்து கொண்டால் எங்களுக்கு அதன் மூலமாக சில அனுகூலங்கள் கிடைக்கும். ஒன்று, எங்களால் மற்றவர்களுக்கு சிறப்பான உதவிகளை, ஆதரவை, ஒத்துழைப்பை தர முடியும். இப்போ எவ்வாறான ஒரு சூழலில் மற்றவர்கள் வந்து எங்களுக்கு உதவி செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டால் அதே போன்ற சூழலில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கும் நாங்கள் உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். எங்களால் மற்றவர்களுக்கு உதவி ஒத்துழைப்பை தந்து அவர்களை தூக்கிவிட முடியும். அதே போன்று மற்றவர்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய அபரிமிதமான அளவிலான ஆதரவையும் ஒத்துழைப்பையும் நாம் பெற்று நாங்கள் எங்களுடைய இலக்குகளை வெற்றி கொள்வதற்கு, எங்களுடைய பயணத்தில் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகர்வதற்கு அந்த உதவிகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே எவ்வாறான சூழலில் இந்த உதவிகள் கிடைக்கின்றன, எவ்வாறான சூழலில் மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வாகனத்தில் சென்று கொண்டிருக்கிறோம். இடையில் அந்த வாகனம் ஏதோ ஒரு வகையில் பழுதடைந்து நின்றுவிட்டது. அந்த வாகனத்தை திருத்த முடியாது, எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கின்ற போது அங்கு வரக்கூடிய இன்னொரு வாகனத்தின் சாரதி அந்த ஒத்துழைப்பை தந்து அந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய பிரச்சனையை சரி செய்து உங்களுடைய பயணத்தை தொடர்வதற்கு உதவி செய்தால் அதுதான் அந்த ஒத்துழைப்பாக இருக்கிறது. அது சிறியதோ பெரியதோ, எங்களால் சரி செய்ய முடியாத ஒரு நிலையில் மற்றவர்கள் வந்து அதை சரி செய்து விடுவது, அந்த ஒத்துழைப்பை நாம் பெற்றுக்கொள்வது என்பது மிக முக்கியமானது. அப்படி ஒருவர் உதவி செய்ய வருகின்ற பொது நிலையிலே நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று எனக்கு தெரியாத ஒரு விடயத்தை நானே கையாளப் போவதாக சொல்லி முடிவெடுப்பது ஆரோக்கியமாக இருக்கார். ஆகவே மனிதர்களின் ஆதரவையும் ஒத்துழைப்பையும் பெற்றுக்கொள்வதற்கு சில விதிகள் இருக்கிற அந்த விதிகளை பற்றி இந்த புத்தகம் அழகாக பேசும். அந்த விதிகளை பற்றி அறிந்து கொண்டால் நாங்கள் வெற்றிகரமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும் என்று சொல்கிறது ரூல்ஸ் ஆஃப் பீப்பிள் என்ற புத்தகம். மனிதர்களின் இயல்பை புரிந்து கொண்டு மற்றவர்களின் உதவியினை பெற்று வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ள முனைகின்றவர்கள், விரும்புகின்றவர்களுக்கு இந்த புத்தகத்தை பரிந்துரைக்க முடியும். ரிச்சர்ட் டெம்ப்ளர் அவர்கள் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். குழந்தையாய் ஒரு மனிதன் இருக்கின்ற போது மனிதர்கள் சில விதமான விதிகளுக்கு கட்டப்படுகிறார்கள். அதே குழந்தை 13 வயதை அடைகின்ற போது அந்த விதிகள் மாற்றமடைகின்றன. அதை எல்லோரும் தங்களுடைய வாழ்க்கையிலே அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். நாங்கள் எப்படியாக மாறியிருக்கிறோம், எங்களுடைய குழந்தைகள் எப்படியாக மாறியிருக்கிறார்கள், அந்த குழந்தைகளின் குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்கள் எப்படியாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள், இப்படி ஒரு குழந்தை தன்னுடைய வயதுகள் மாறுகின்ற போது எப்படி இயல்புகளையும் விதிகளையும் மாற்றிக்கொள்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த விதிகள் என்பது தொடர்ந்து மாறக்கூடியதாக இருக்கும். இந்த மாற்றத்தை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எப்போதும் எல்லோரும் ஒரே மாதிரியாக இருக்க முடியாது. ஒரு குழந்தை 10 வயதிற்கு முதல் இருப்பது போல 10 வயதில் இருக்காது, 10 வயதில் இருப்பது போல 10 கடந்த வயதுகளில் இருக்காது. இது ஒரு அடிப்படையான புரிதல் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. இதில் ஒரு பெரிய அளவிலான அறிவியலான விடயம் ஒன்றும் இல்லை. இது மிக மிக அடிப்படையான ஒரு விடயம். இந்த பொதுவான ஒரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விடயம் எங்கள் மனநிலைக்கு ஒரு விதமான அழுத்தத்தை கொடுக்கிறது அல்லது ஒரு விதமான ஏக்கத்தை கொடுக்கிறது என்றால் எங்களுக்கு ஏன் அது மன அழுத்தத்தை தருகிறது? சில விடயங்கள் நடந்தால் நாங்கள் ஏன் சந்தோஷிக்கிறோம்? சில விடயங்கள் நடக்கின்ற போது ஒரு விதமான நம்பிக்கையற்ற தன்மை எங்களுக்கு ஏன் ஏற்படுகிறது? சில வேளைகளில் எங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களிடமிருந்து மொத்தமாக நம்பிக்கையினையும் நாம் இழந்து விடுகிறோமே. சில வேளைகளில் அதீத நம்பிக்கையோடு சிலவரை நம்பி பயணப்படுகிறோமே என்று பல கேள்விகள் இருக்கும். சிலரை நம்புகிறோம், சிலரை நம்புவதில்லை. சில வேளைகளில் சந்தோஷிக்கிறோம், சில வேளைகளில் கவலைப்படுகிறோம், சில வேளைகளில் ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஆகிறோம். இப்படி எங்களுடைய மனதில் ஒரு மூட் ஸ்விங் நடந்து கொண்டே இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் ஜெனட்டிக்கலா என்று சொல்லி நாங்கள் சிந்திக்கலாம். உண்மையில் அப்படி அல்ல. எங்களுடைய கடந்த காலத்தின் அனுபவங்கள் தான் இப்படியெல்லாம் சிந்திக்க வைக்கிறது. ஒருவர் பற்றிய சரியான புரிதலுக்கும் தவறான புரிதலுக்கும் அதே போன்ற ஒரு சம்பவம் கடந்த காலங்களில் எங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். எங்களுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போதைய நிலையை தீர்மானிக்கிறது. கடந்த காலத்தில் நிகழ்ந்த சில சம்பவங்கள் நிகழ்காலத்தில் நடந்து விடுமோ என்ற அச்சம் காரணமாக, நிகழ்காலத்தில் நடந்தால் நன்றாகவே இருக்குமே என்ற சந்தோஷம் காரணமாக என்று பலவற்றையும் எங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அடுக்குகளிலிருந்து எடுத்து வந்து அதன் அடிப்படையிலே எங்களுடைய மனது தனக்கான ஒரு சிந்தனை ஓட்டத்தை ஏற்படுத்தி கொள்கிறது. எங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்றது போல எங்களுடைய நண்பர்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அல்லது எங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அதை வைத்துக்கொண்டு நாங்கள் முடிவெடுக்க முற்படுகிறோம். நாங்கள் வளர்ந்த வாழ்ந்த சந்தித்த மனிதர்கள் சூழல்கள் அவர்கள் எப்படியாக இருந்தார்கள், அவர்கள் எப்படி எங்களோடு கையாண்டார்கள், எங்களை கையாண்டார்கள், இப்படியான விடயங்கள் தான் நாங்கள் மற்றவர்களை கையாளுகின்ற போதும் எங்களுக்கு வழித்துணையாக வருகிறது. இந்த நிலை என்பது எங்கள் எல்லோருக்கும் பொதுவானதாக இருக்கிறது. இந்த பூமியில் வாழ்க்கையில் தனிப்பட்ட அனுபவத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு எதிர்காலத்தில் தங்களுடைய செயல்பாடுகளை கட்டமைத்துக் கொள்ளாத மனிதர்களே இல்லை என்று சொல்ல முடியும். எனவே அடுத்த முறை நாங்கள் இப்படியான நிலை வருகின்ற போது இதற்கு என்ன காரணம் என்பதை ஆராய்வதற்கு பதிலாக இதுதான் அடிப்படை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் மற்றவர்களை புரிந்து கொள்வது என்பது மிக முக்கியம். அதற்கு முதலில் நாம் எங்களை புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கே இப்படியாக இருக்கிறது என்ற விடயத்தில் ஒரு தெளிவு வருகின்ற போது எங்களால் மற்றவர்களையும் இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மற்றவர்கள் ஏன் எங்களோடு இப்படி நடந்து கொள்கிறார்கள், ஏன் இப்படியாக எங்களை கையாளுகிறார்கள் என்ற சந்தேகங்கள் வருகின்ற போது அதற்கு காரணம் அவர்கள் கடந்த காலத்தில் சந்தித்த அனுபவங்களாக இருக்கலாம் என்ற ஒரு விடயத்தை நாம் நினைவில் நிறுத்தி கொண்டால் மனிதர்களை புரிந்து கொள்வது இலகுவாக இருக்கும். எங்களை போன்று மற்றவர்கள் இருக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உண்மையில் அப்படியாக எதிர்பார்க்கவே கூடாது. எங்களுடைய விருப்பு வெறுப்புகள், நான் எதை சிந்திக்கிறேனோ அதை என்னை சுற்றி இருக்கின்றவர்கள் சிந்திக்க வேண்டும். நான் எதை சரி என்று நம்புகிறேனோ அதை மற்றவர்கள் சரி என்று நம்ப வேண்டும். நான் பிழை என்று சொன்னால் மற்றவர்களும் அதை பிழை என்று சொல்ல வேண்டும். இப்படியான எண்ணம் தான் இங்கே பல பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கிறது. மனிதர்களிடையிலான முரண்களாக இருக்கலாம் அல்லது நிறுவனத்தில் பணியாற்றக்கூடியவர்களுக்கிடையில் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், சமூகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களிடம் இருக்கக்கூடிய சவால் மிக்க சூழலாக இருக்கலாம். இவை எல்லாவற்றிற்கும் காரணம் எங்களை போன்று மற்றவர்கள் இருக்க வேண்டும். நான் எது சரியென்று சொல்கிறேனோ, நான் எது சரியென்று நினைக்கிறேனோ, என்னுடைய நிலைப்பாட்டில் மற்றவர்கள் இருக்க வேண்டும். இந்த பன்மைத்துவம் என்பது இல்லாமல் போய்விடுகிறது. பன்மைத்துவத்தின் அடிப்படையே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகளை வைத்திருப்பதற்கும் அதை பின்பற்றுவதற்குமான உரிமை இருக்கிறது. அதன் வழி அவர்கள் சரியாக இருக்கலாம், தவறாக இருக்கலாம், அவர்கள் செல்கின்ற பாதை என்னுடைய பார்வைக்கு பிழையாக இருக்கலாம். ஆனால் அதுதான் பன்மைத்துவம். எப்படி பல்வேறு கட்சிகள் ஆட்சியில் இருக்கின்றனோ, பல்வேறு கட்சிகள் கொண்டதாக ஒரு ஜனநாயகம் இருக்கிறதோ, அதுபோன்று பல்வேறு மனிதர்களும் கொண்டதாக இருக்கிறது. ஆகவேதான் அந்த பன்மைத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளுதல் என்பது அடிப்படையாக இருக்கிறது. மற்றவர்கள் எங்களைப் போல இருக்க வேண்டும், நாங்கள் சொல்வது போல நாங்கள் சில வேளைகளில் ஒரு ஆர்கனைஸ்டாக இருப்போம். அப்படி எல்லோரும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது. நாங்கள் பங்க்சுவலாக இருப்போம், சரியாக நேரத்தில் ஒரு இடத்திற்கு செல்வோம், எல்லாவற்றிலும் எங்களுடைய கமிட்மெண்ட் இருக்கும். அப்படி எங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லோரும் கமிட்டடாக இருப்பார்கள், பங்க்சுவலாக இருப்பார்கள் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆகவே இந்த மனிதர்கள் எல்லோரும் ஆளாளுக்கு வித்தியாசமானவர்கள் என்பதை புரிந்து கொள்வது மிக மிக இன்றியமையாததாக இருக்கிறது. மக்கள் அவர்கள் எவற்றை கேட்க விரும்புகிறார்களோ அதை மட்டுமே காதில் போட்டுக் கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் அதிகளவாக பேசாமல் தவிர்த்து கொள்வது மிக முக்கியமாக இருக்கும். மக்கள் சில வேளைகளில் நிறைய பேசுவதற்கு நிறைய கேட்பதற்கு ஆசைப்படுகிறார்கள். அப்படியான இடத்தில் சுருக்கமாக பேசிக் கொள்ளாமல் நிறைய பேசி நிறைய விடயங்களை பகிர்ந்து கொள்வது மிக முக்கியமாக இருக்கிறது. மனிதர்களை புரிந்து கொள்வது, மனிதர்களுக்கு உதவுவது, மனிதர்களை உங்களுக்கு ஆதரவாக செயல்படச் செய்வது, கடினமான மனிதர்களை கையாள்வது என்று நான்கு பிரிவுகளாக இந்த புத்தகம் விளக்கங்களை கொடுக்கிறது. ஒன்று, மனிதர்களை புரிந்து கொள்வது. மற்றது, மனிதர்களுக்கு உதவுவது. மற்றது, மனிதர்களை உங்களுக்கு ஆதரவாக செயல்பட வைப்பது. அதேவேளையில் இவற்றிற்கு அப்பால் இருக்கக்கூடிய கடினமான மனிதர்களை கையாள்வது. இந்த நான்கு விஷயங்களையும் நாங்கள் சரிவர புரிந்து கொண்டால் வாழ்க்கையை இலகுவாக நாங்கள் எடுத்துச் செல்ல முடியும், அல்லது மனிதர்களுடைய பங்களிப்பை, மனிதர்களை கவர்ந்தெழுக்க முடியும் என்று இந்த புத்தகம் சொல்கிறது. நிறைய ஆராய்ச்சி முடிவுகள், நிஜ வாழ்க்கையின் அனுபவங்கள், பல்வேறு சுவாரஸ்யமான விடயங்களை கொண்டு எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கக்கூடிய மனிதர்களை எங்கள் கண்முன்னால் நிறுத்தக்கூடியதாக இந்த புத்தகம் பல விடயங்களை பேசிச் செல்கிறது. மனிதர்களின் இயல்புகளை புரிந்து கொண்டு வாழ்ந்தால் அது எங்களுக்கு நன்மை, எங்களை சுற்றியிருக்கின்றவர்களுக்கு நன்மை, நாங்கள் விரும்புவதை அடைவதற்கான வாய்ப்புகளை அது திறக்கும் என்று சொல்கிறது இந்த புத்தகம். வாய்ப்பிருக்கின்றவர்கள் மக்களை எப்படி வெற்றி கொள்ளலாம் என்று எண்ணத்தோடு இருக்கின்றவர்கள், மக்களை வெற்றி கொள்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டங்களை நோக்கி நகர முடியும் என்று நம்புகின்றவர்களுக்கான ஒரு புத்தகம். தி ரூல்ஸ் ஆஃப் பீப்பிள், மக்கள் பற்றியதான விதிகள் பற்றி ரிச்சர்ட் டெம்ப்ளர் எழுதியிருக்கக்கூடிய புத்தகம். வாய்ப்பிருக்கின்றவர்கள் படித்து பாருங்கள்.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர். ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: 8:41 இஸ்ட் எஃப்எம் கால் சலைகளில் குட் மார்னிங் கனடா ஒலித்துக் கொண்டிருக்கிறது.

0: எட்டு மணி 45 நிமிடம். உங்கள் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். இன்றைய பிஸ்டாக் நிகழ்ச்சியிலும் எங்களோடு ஜிடி புரோக்கர்ஸின் காப்புறுதி ஆலோசகர் குணா துரைசிங்கம் அவர்கள் இணைந்திருக்கிறார். 416-528-1407 வழியாக நீங்கள் குணா துரைசிங்கத்தை தொடர்பு கொள்ளலாம். குணா, நாங்கள் மாணவர்களுடைய கல்வி எதிர்காலத்திற்காக RESP பற்றி பேசியிருக்கிறோம். அதே போன்று எங்களுடைய ஓய்வு காலத்தில் எங்களுக்கான சேமிப்பாக RRSP பற்றி பேசியிருக்கிறோம். இதே போன்று விசேட தேவையுடையவர்களுக்கான காப்புறுதி திட்டங்கள் அல்லது சேமிப்பு திட்டங்கள் ஏதாவது இருக்கிறதா, அது குறித்து பேச முடியுமா?
1: RDSP The Registered Disability Saving Plan என்பது வந்து 2008 ஃபெடரல் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ண ஒரு ப்ரோக்ராம். இன்ஃபேக்ட், அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கின் படி மோர் தேன் 8 million கனேடியன்ஸ் ஆர் கன்சிடர்ட் தெம்செல்ஃப் ஆஸ் அ டிசபிள். ஆனால் அக்கார்டிங் டு த ரீசன்ட் ஸ்டாட்டிஸ்டிக் ஒன்லி 35% ஆஃப் தோஸ் டிசபிள் பீப்புள் ஹாவ் RDSP பிளான். அதாவது வந்து மிச்சம் 65% டிசபிள் கனேடியன் டசன்ட் ஹாவ் திஸ் RDSP பிளான். ஏன் இந்த RDSP பிளான் தேவை என்று பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், அவர்களுடைய டிசபிலிட்டி ப்ரொலாங் பண்ணும் பொழுது வென் தே டேர்ன் ஓவர் 60 தே கேன் ஹாவ் இன்கம் ஃப்ரம் திஸ் Disability Saving Plan. அப்போ இதில் உள்ள நன்மைகள் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், கவர்மெண்ட் கிராண்ட்ஸ், அதாவது வந்து ஃபர்ஸ்ட் $500 பர் இயர் கண்ட்ரிபியூஷனுக்கு கவர்மெண்ட் இஸ் கிவிங் அப் டு 300%. அதாவது வந்து நீங்கள் $500 இயர் போடும் பொழுது அவர்கள் 1500 தருகின்றார்கள். ஃபர்ஸ்ட் 500 அடுத்த $1000 வந்து 200%. அப்படி அதாவது வந்து நீங்கள் வந்து ஓவரோலாக $1500 இயரை RDSP பிளானுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும் பொழுது கவர்மெண்ட் வந்து $3500 தருகின்றது. அப்போ 3500 பிளஸ் 1500 ஆல் டுகெதர் $5000 அ இயர் இஸ் கோயிங் டுவர்ட் யுவர் RDSP. அப்போ RDSP யாருக்கு எடுக்க முடியும் என்று பார்த்தீங்கன்னா, மிகவும் பிரதானமாக ஒட்டிசம் அப்படியான மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இது முக்கியமாக அமைகின்றது. மற்றது வந்து மென்டல் ஹெல்த் இல்னஸ் உள்ளாக்கல், அது வந்து அப் டு 59 ஓல்டு உள்ளவர்களுக்கு இந்த RDSP பிளானை நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். அப் டு 49 மட்டும் இந்த கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் கிடைக்கின்றது. அதாவது வந்து ஒரு டாக்டர்ஸ் நோட்ஸுடன் இந்த RDSP பிளானை உங்களுக்கு மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சரி, இல்லாட்டி மென்டல் இல்னஸ் என்று கருதப்படுகின்ற எவர்களுமே இந்த RDSP பிளானை ஓப்பன் பண்ணி இந்த கவர்மெண்ட் கிராண்ட்ஸை எடுத்து பெனிஃபிட் அடைவதற்கு மிகவும் ஒரு அரிய சந்தர்ப்பமாக இது பார்க்கப்படுகின்றது. இதன் நாலேஜ் இல்லாத ஒரே ரீசனால் தான், அதாவது வந்து மோர் தேன் 35% டோன்ட் ஹேவ் திஸ் RDSP பிகாஸ் தே டோன்ட் ஹேவ் அ நாலேஜ் அபவுட் இட். ஆல் வாட் யூ நீட் இஸ் அ T221, அதாவது வந்து டிசபிலிட்டி டேக்ஸ் கிரெடிட் சர்டிஃபிகேட். நீங்கள் உங்களுடைய டேக்ஸ் ரிட்டர்ன் செய்யும் பொழுது அந்த ஒரு டாக்குமெண்ட்ஸ் மட்டும், மற்றது கனடியன் ரெசிடென்டாகவும் இருக்க வேண்டும். ஸோ RDSP பிளானை திறப்பதற்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள முடியும்.
0: நீங்களும் விசேட தேவையுடையவராக இருந்தால் அல்லது உங்களுடைய குடும்பத்தில் யாராவது விசேட தேவையுடையவராக இருந்து அதற்கான வரி அனுகூலங்களை பெறுகின்றவராக இருந்தால், நீங்களும் இது போன்ற ஒரு RDSP சேமிப்பு கணக்கினை ஆரம்பித்து அவர்களுடைய எதிர்காலத்திற்கான ஒரு பாதுகாப்பை வழங்க முடியும். இது பற்றிய மேலதிகமான விவரங்களை அறிந்து கொள்வதற்கு குணா துரைசிங்கத்தை அழைக்கலாம். 416-528-1407. GT Brokers in Guna Thuraisingam, 416-528-1407. 8 மணி 49 நிமிடம். இது ஈஸ்ட் FM இன் குட் மார்னிங் கனடா.

0: 8:54.
1: இசையெல்லாம் கேட்கும் இசை
2: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக் RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டிரெக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன் சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
3: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காம்ப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
0: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கு பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பீடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
4: கார் வாங்க வேண்டும் ஆனால் கிரெடிட் பற்றி கவலையா? கவலை வேண்டாம். குட் கிரெடிட், பேட் கிரெடிட், நியூ கிரெடிட், நோ கிரெடிட், பேங்க்ரப்சி, கன்சியூமர் ப்ரொபோசல், செல்ஃப் எம்ப்ளாய்டு, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விருப்பமான புதிய அல்லது தரமான பாவித்த வாகனங்களுக்கு 0% வட்டியில் இருந்து தொடங்குகின்ற தவணை வசதி. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் $500 கேஸ் கார்டு இலவசம். இது தொடர்பான மேலதிக விடயங்களை பற்றி அறிந்து கொள்ள இப்பொழுதே நீங்கள் அழைக்கலாம் அஜிந்தன் தவராஜாவை. தொடர்புகளுக்கு 416-804-2365.
1: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: ஒலிக்கும் இந்த பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை திர கலையத்தில் மதிமிதா மற்றும் மறுபடுதல் சந்திக்கலாம். அன்பு வணக்கத்தோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி வணக்கம் நேர்கள்.

வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு புத்தம்புதிய காலை இப்பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம்மின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். 102.7 அலைவரிசையின் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். ஈஸ்ட் எஃப்எம் .ca என்ற இணையதள முகவரியிலும் நமது நிகழ்ச்சிகளை எங்கிருந்தாலும் கேட்டு மகிழ முடியும். சூரிய வெளிச்சத்துடன் புத்தம் புதிய வெள்ளிக்கிழமையை நாங்கள் தொடங்கி இருக்கின்ற முக்கியமான ஒரு நீண்ட வாரதி விடுமுறை நாட்களுக்கு முன்னதாக வருகின்ற ஒரு வெள்ளிக்கிழமை மிகுந்த உற்சாகத்தோடு ஆரம்பித்திருக்கின்றது. கோடை காலத்தின் அந்த விடுமுறை நாட்களையும் நாங்கள் இந்த லாங் வீக்கெண்டோடு நிறைவு செய்ய இருக்கின்றோம். எனவே செய்து முடிக்க வேண்டிய வேலைகளும் கூட நிறையவே இருக்கும். எனவே வித்தியாசமான ஒரு காலை இப்பொழுதே நாங்கள் சந்திக்கின்றோம். காலை 9:02, 12 மணி வரைக்கும் இன்றைய பொழுதிலும் நேற்று இன்று நாளையோடு நீங்கள் இணைந்திருக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. அனைத்து நேயர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ரமணன். 2026 செப்டம்பர் மாதத்தின் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய தினம் செப்டம்பர் 4ஆம் தேதியில் பிறந்த நாள், திருமண நாள், விசேட நாட்களை கொண்டாடுகின்ற நேர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலும் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். புத்தம் புதிய அழகான இந்த வெள்ளிக்கிழமை உங்களுக்கு சந்தோஷமாக தொடரட்டும். நீண்ட வார இறுதி விடுமுறை நாட்கள் கோடை காலத்தில் கொண்டாடக்கூடிய வாய்ப்புகளை எங்களுக்கு வழங்குகின்றது. ஸ்கூல் தொடங்குவதற்கு முன்பு வரக்கூடிய ஒரு நீண்ட வார இறுதியாகவும் கூட அமையிருப்பதன் காரணமாக, எனவே மிச்சம் மீதி கொண்டாட்டங்களையும் நீங்கள் கொண்டாடி மகிழ்வதற்கான வாய்ப்புகளையும் தொடர்ந்து வருகின்ற இந்த வார இறுதி நாட்கள் உங்களுக்கு வழங்கட்டும் என்றும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு நேற்று இன்று நாளை இப்போது ஆரம்பிக்கின்றோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மோடு.

சுதாநகநாதன் அவர்களது குரலில் மிக இனிமையான பாடலோடு நேற்று இன்று நாளை ஆரம்பித்திருக்கின்றது வெள்ளிக்கிழமை காலை பொழுதில். இன்று வந்து கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுகின்றார்கள். கனடாவின் நேர அடிப்படையில் நேற்றைய தினம் இங்கு கொண்டாடப்பட்டிருந்தாலும் இந்தியா போன்ற நாடுகளில் கோகுலாஷ்டமி என்று சொல்லப்படக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி இன்று வெள்ளிக்கிழமை கொண்டாடப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆவணி மாத தேய்பிறை அஷ்டமி இந்த நாளாக வந்து சேர்ந்திருக்கின்றது. வீடுகளில் வந்து கிருஷ்ணரது சின்ன சின்ன பாதங்கள் மாவால் வரைந்து அதுக்கு பிறகு நிறைய பட்சணங்கள் சிற்றுண்டிகள் எல்லாம் செய்து படைத்து இந்த விழா வந்து சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது கிருஷ்ண ஜெயந்தி என்பதையும் இங்கே நினைவுபடுத்திக் கொள்ளலாம். 9:08 இந்த இனிய காலை வேளையில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற சிந்தனை வந்து மிக சுருக்கமானது ஆனால் முக்கியமானது. இல்லாததை இல்லை என்று ஏற்றுக்கொண்டால் இருப்பதெல்லாம் இன்பம்தான் என்பதை சொல்லுகின்றது இந்த சிந்தனை. எது இல்லையோ அதை நாங்கள் முதலில் ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ளுதல் அவசியம். எங்களிடம் இல்லாத ஒன்றை இருப்பது போல காட்டிக்கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்கலாம். அது எங்களது வாழ்க்கை தரமாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், அல்லது எங்களிடம் இல்லாத திறமையாக இருக்கலாம். எப்போதும் நாங்கள் அதை இருக்கின்றது என்று சொல்லி மற்றவர்களுக்கு காட்டிக்கொள்வதற்கு முயற்சிக்கின்ற போது அதற்கு பின்னால் வரக்கூடிய துன்பங்கள், மனக்கஷ்டங்கள், மனக்கசப்புகள் மிக அதிகமாக இருக்கும். எப்போதுமே நாங்கள் அந்த ஒரு பிம்பத்தை மற்றவர்களிடையே ஏற்படுத்திக் கொண்டிருக்கவே முடியாது. எப்போது எங்களது உண்மை முகம் அங்கு வழிபடுகின்றதோ அப்போது எங்களுக்கு ஒரு பெரிய மனக்கசப்பு ஏற்படக்கூடியதாக இருக்கும். நாங்கள் அது தொடர்பாக நீண்ட காலம் அந்த அனுபவம் தந்திருக்கக்கூடிய பாடத்தை மறக்க முடியாமல் எங்களுக்குள்ளே ஒரு கசப்புணர்வு தொடர்ந்து கொண்டும் இருக்கும். எனவே இருப்பதை இருக்கின்றபடியே ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு மனப்பக்குவம் எங்களிடம் இருத்தல் அவசியமாகின்றது. இது எல்லாம் இருக்கின்றது என்று சொல்லி அப்போதுதான் நாங்கள் அடையாளம் கண்டுகொள்ளவும் முடியும். இவை எல்லாம் எங்களிடம் இல்லை என்று சொல்லி அதனை இயல்பாக ஏற்றுக்கொள்ளவும் முடியும். எனவே அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் நாங்கள் இருப்போமாக இருந்தால் எங்களிடம் இருப்பதெல்லாம் எங்களுக்கு மிக பெரிய ஒரு இன்பத்தை தரக்கூடியதாகத்தான் இருக்கும் என்பதை தான் இங்கு சொல்லி இருக்கிறார்கள். இருக்கின்ற அந்த யதார்த்தத்தை முதலில் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுதல் அவசியம். அதுக்கு பிறகுதான் எங்களை சுற்றி இருப்பவர்கள் நாங்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள தொடங்குவார்கள். எனவே முழுமையாக உண்மை நிலையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதை அப்படியே மற்றவர்களிடத்தில் வெளிப்படுத்துவதற்கும் நாங்கள் கற்றுக்கொள்ளுதல் அவசியம். தேவையில்லாத மாய பிம்பத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டு அதை பாதுகாப்பதுக்கு அல்லது அதை தொடர்ந்து பேணுவதற்கு மிக மிக அதிகமான முயற்சிகளையும் செய்தாக வேண்டும். அது நேர விரயம், சக்தி விரயம், எங்களது மகிழ்ச்சி விரயம் என்று சொல்லி பலவற்றை விரயமாக்கக்கூடிய செயல்களாகவும் கூட அமைந்து விடுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இல்லாததே இல்லை என்று சொல்லி முழுமனதோடு ஏற்றுக்கொண்டால் இருப்பதெல்லாம் இன்பம்தான் என்பதை அழகான இந்த சிந்தனை மிக சுருக்கமாக எங்களுக்கு சொல்லி நிற்கின்றது. எனவே இருக்கின்ற நிலையை முதலில் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதிலிருந்து முன்னேற்றத்துக்காக நாங்கள் பாடுபடலாம். ஆனால் இது இப்படித்தான் இப்போது இருக்கின்றது என்பது தொடர்பான ஒரு தெளிவான ஏற்றுக்கொள்ளுதல் எங்களுக்கு மிக அவசியம். அதை நாங்கள் செய்கின்ற போதுதான் யதார்த்தமான இந்த வாழ்க்கையில் நாங்களும் கூட வரக்கூடிய எல்லா சிக்கல்களையும் கடந்து முன்னேறி அடுத்த கட்டத்திற்கு நகர முடியும் என்பதையும் இன்றைய காலை பொழுதின் முக்கியமான சிந்தனையாகவும் சொல்லிக் கொள்ளலாம். சூரிய வெளிச்சத்துடன் ஒரு நல்ல ஒரு ஆரம்பம், வெளிச்சமான உற்சாகமான வெள்ளிக்கிழமையின் காலை பொழுது. 18 வெப்பநிலை இப்போது 19 உணர்கின்றோம். இன்று வெப்பநிலை உயர்வாக 24 இருக்கும், 29°C உணரப்படும். வெளிச்சம் நிறைந்திருக்கின்ற ஒரு பகல் பொழுதைத்தான் தொடர்ந்து நாங்கள் அனுபவிக்கப் போகின்றோம். இன்றைய தினமும் பிரதானமாக வெயிலோடு தான் பகல் வேலை இருக்கும். இரவில் 16-15 நாங்கள் உணரப்போகின்றோம். ஒரு குளிர்மையான இரவாகவும் கூட இருக்கும். 7:48 இன்று சூரிய அஸ்தமனம் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது வெள்ளிக்கிழமையில். தொடர்ந்து லாங் வீக்கெண்ட் என்ன மாதிரி லேபடி வரப்போன்றது. திங்கட்கிழமை பாடசாலை ஆரம்பிப்பதற்கு முன்னரான அல்லது இந்த கோடைக்கால விடுமுறை இந்த ஆண்டில் நிறைவு பெறுவதற்கு முன்னரான ஒரு நீண்ட வாரிறுதி விடுமுறை நாளாகவும் கூட வருகின்ற இந்த விடுமுறை நாட்கள் ஆரம்பிக்கின்றன. திங்கட்கிழமை லேபடி கனடாவை பொறுத்தளவில் எல்லோருக்கும் தெரியும் செப்டம்பர் மாதத்தின் முதல் திங்கள் தான் இந்த லேபடியாக கடைபிடிக்கப்படுகின்றது. வழக்கமாக கொஞ்சம் முன்னதாக வரும் ஒரு 3-4 இந்த முறை சற்று பின்னர் ஒரு 8 வரைக்கும் இந்த லேபடி வந்து சற்று பின்போடப்பட்டிருக்கின்றது. எனவே அதுக்கு பிறகு பாடசாலை ஆரம்பிக்க இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். எனவே இந்த லாங் வீக்கெண்ட் எப்படி காலநிலையை பொறுத்தளவில் எங்களுக்கு இன்று சொன்னால் ஒத்துழைக்கத்தான் போகின்றது. சனிக்கிழமை பிரதானமாக வெயில், 22 வெப்பநிலை, 25 உணரப்போகின்றோம். ஞாயிற்றுக்கிழமை பிரதானமாக வெயில் தான், 20 வெப்பநிலையாகவும் 21 உடல்நிலையாகவும் இருக்கும். திங்கட்கிழமை 22-25 உணரப்படும். பிரதானமாக வெயிலும் இருக்கின்ற ஒரு பகல் பொழுதை நாங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்த செவ்வாய் 21
23 உணரப்படுமாம். வெளிச்சம் முகிலும் இணைந்திருக்க போகின்றது. புதன் கிழமை அடுத்த வாரத்தில் மெல்லிய மழைச்சூழலோடு இருக்கலாம் அல்லது கிளவுடியாக இருக்கலாம். ஆனால் வெப்பநிலை மீண்டும் உயர்ந்து 25 இருக்க 33 வரைக்கும் நாங்கள் உணரக்கூடிய நிலைமைகள் இப்போது சொல்லப்படுகின்றன. அடுத்த வியாழன் 22-25 உணரப்படும். பிரதானமாக வெயிலும் இருக்கக்கூடிய பகல் பொழுதை நாங்கள் சந்திக்கப் போகின்றோம் என்பது தொடர்பான காலநிலை தகவல்கள் இப்போது பகிரப்படுகின்றன. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வெள்ளிக்கிழமையின் வெளிச்சமான காலை இப்பொழுதில் நேரம் இப்பொழுது காலை 9:13 நிமிடம்.

0: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. Markham & Finch சந்திப்பு கண்மையில், 2225 Markham Road, Suite 408, Scarborough. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881
1: 16 வருடங்களாக ஸ்கார்போரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6-4-7-2-9-3-5-8-9-9

0: Powertrain warranty உடன் no charge 10 year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேடமாக $2,000 வரை பெருமதியான ஸ்பெஷல் கிஃப்ட் மற்றும் சம்மர் பிரைசஸ் காத்திருக்கின்றன. அகமது தம்சீன், 437-860-7002.
1: கெனடியன் எல்ஸ்மியார் சந்திப்பில் 1994 முதல் சேவைகளை வழங்கி வரும் சாமியன் சன்ஸ் அதே இடத்தில் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. 32வது ஆண்டு நிறைவை கொண்டாட August 30 முதல் September 30 வரை அனைத்து வகையிலான ஆடை ஆபரண தெரிவுகள் அதிரடி மலிவு விலைகளில் வழங்கப்படுவதோடு பிரீத்தி பிரீமியர் சுமித் பிரீத்தி ஸ்டீல் பிரீத்தி ப்ளூ லீஃப் வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் ரைஸ் குக்கர் பிரஷர் குக்கர் ஸ்டீமர் அண்ட் இட்லி போட்ஸ் ஆகியன மிக மிக குறைந்த விலைகளில் தரப்படுகின்றன. 1884B Kennedy Road கெனடியன் எல்ஸ்மியர் சந்திப்பில் ஸ்கார்ப்ரோவில் சாமியன் சன்ஸ் 416-298-1598.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்
3: என்னது
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
0: விஜயா ஜுவல்லரியின் 2வது ஆண்டு கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2வது ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின் கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
4: 416-900-4599.
5: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சங்களை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM

ஆனந்துக்கும் இத்திரைப்படத்திலிருந்து பாடல் அளித்திருக்கும் நேரம் காலை 9:25 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வெள்ளிக்கிழமை காலை பொழுதில் இந்த வேளையில் போக்குவரத்து நிலைமைகளை பார்த்தோம் சொன்னால் 401 வெஸ்ட் பவுண்ட் கினடி வீதி வரைக்கும் தாமதம் இல்லாமல் நகர்கின்றது. கினடி தாண்டிய பகுதிகளில் பர்ச்மவுண்ட் ரோடை அண்மித்த இடங்களில்தான் தாமதங்கள் சற்று அவதானிக்கப்படுகின்றன. டிவிபி வரைக்கும் குறைந்த தாமதங்கள். டிவிபி தாண்டி பயணிக்கின்ற போது எக்ஸ்பிரஸில் வாகன நெரிசல்கள் சற்று உயர்கின்றது. அதுக்கு பிறகு இடையிடையே லெஸ்லி ஸ்ட்ரீட் பகுதி மற்றும் பேபியூவை அண்மித்த பகுதியிலும் கூட வாகன நெரிசல்கள் உயர்வாகி அதுக்கு பிறகு சற்று தணிந்த நிலை தொடர்ச்சியாக காணப்படுகின்றது இந்த காலை பொழுதில் என்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. யங் ஸ்ட்ரீட் தாண்டிய பகுதிகள் வரைக்கும் தாமதங்கள் அவதானிக்கப்படுகின்றன. 401 வெஸ்ட் பவுண்டில் ஹைவே 400 தாண்டி பயணிக்கின்ற போதும் கூட சற்று வாகன நெரிசல்கள் மார்டின் க்ரோ ரோட் வரைக்கும் தென்படுகின்ற நிலைமை காணப்படுகின்றது. 401 ஈஸ்ட் பவுண்ட் என்ற மாதிரி என்ன சொல்லி பார்த்தால் ஹைவே 47 பகுதிகளிலிருந்து அதிக தாமதங்கள் தான் நிலவுகின்றது. இந்த வேளையில் இஸ்லிங்டன் அவென்யூ வரைக்குமே வாகன நெரிசல்கள் உயர்வாகத்தான் காணப்படுகின்றது. அதுக்கு பிறகு ஜென் ஸ்ட்ரீட் வரைக்கும் குறைந்த தாமதங்களும் நிலவுகின்றது. யங் ஸ்ட்ரீட் பகுதியில் இருந்து டிவிபி வரைக்கும் மீண்டும் தாமதங்களை நீங்கள் சந்திக்க நேரிடும் இந்த பொழுதில் ஈஸ்ட் பவுண்டில். டிவிபி சவுத் பவுண்ட் 401 பகுதியில் சற்று அதிக தாமதங்கள் தென்படுகின்றன. அதுக்கு பிறகு தாமத நிலைமைகள் தணிகின்றது. இருந்தாலும் குறைந்த தாமதங்களை எக்லிங்டன் வரைக்கும் இப்போது சந்திக்கக்கூடியதாக இருக்கும். டிவிபி நார்த் பவுண்டிலும் கூட எக்லிங்டன் பகுதியில் தாமதங்கள் ஆரம்பித்து யோக் மில்ஸ் ரோட் வரைக்கும் குறைந்த அளவில் தான் தென்படுகின்றது. 404 சவுத் பவுண்ட் ஃபின்ச் தாண்டி பயணிக்கின்ற போதுதான் வாகன நெரிசல்கள் அதிகம் எதிர்கொள்ளப்படுகின்றன. 401 வரைக்குமே தொடர்ச்சியாக இந்த தாமதங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய நிலைமைகள் இப்போது இருக்கின்றன. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய நாள் என்ன நாள் என்று சொல்லி பார்த்தால் இன்டர்நேஷனல் டேக்வாண்டோ இன்றைக்கு வந்து கடைபிடிக்கப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இது வந்து மிக மிக முக்கியமான ஒரு நாளாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த டேக்வாண்டோ என்று சொல்லப்படுவது வெறும் வலிமையை பற்றியது மட்டுமல்ல, அது வந்து ஒரு ஃபோக்கஸ், ரெஸ்பெக்ட் மற்றும் பணிவோடு இருப்பது பற்றிய பல விடயங்களை எங்களுக்கு கற்பித்து தரக்கூடிய ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் என்பதைத்தான் நாங்கள் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு போட்டியை தொடங்குவதற்கு மக்கள் அதில் ஈடுபடுபவர்கள் வந்து தலை வணங்கி அதுக்கு பிறகு தங்களது அந்த ஒரு உறுதியையும் நம்பிக்கையையும் வெளிப்படுத்துகின்றார்கள். எனவே பணிவுடன் தான் அவர்களது அந்த ஒரு போட்டியும் கூட ஆரம்பிக்கின்றது. எந்த போட்டியை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னாலும் அப்படிப்பட்ட ஒரு தன்மை வெளிப்படுத்தப்படுகின்றது. எனவே ஒரு பணிவுடன் கூடிய ஒரு உறுதி, ஒரு மரியாதை, ஒரு கவனம் என்று சொல்லி பல்வேறுபட்ட முக்கியமான வலியுறுத்துகின்றது இந்த டேக்வாண்டோ. அதுக்கும் ஒரு பெரிய வரலாறு இருக்கின்றது. கொரியாவில் தொடங்கியது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இரண்டாவது உலக போருக்கு பிறகுதான் இந்த டேக்வாண்டோ அங்கு அதிகம் முக்கியத்துவம் பெற தொடங்கியது. பல்வேறுபட்ட தற்காப்பு கலை பாடசாலைகள் வந்து இருந்திருக்கின்றனவாம். எனவே இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு தேசிய பாணி ஒன்று வேண்டும் என்று சொல்லி கொரியாவிலே அப்போது நினைத்தார்களாம். ஒரு சிங்கிள் நேஷனல் ஸ்டைல், இந்த தற்காப்பை ஒரு சிங்கிள் நேஷனல் ஸ்டைலே அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நினைத்ததன் அடிப்படையில் தான் அங்கு ஏற்கனவே வழக்கத்தில் இருந்திருக்கக்கூடிய அந்த தற்காப்பு கலைகளை ஒன்றாக இணைத்து இவற்றுக்கென்றே ஒரு சிறிய சிறிய அந்த ரூல்ஸ் எல்லாவற்றையும் கொண்டு வந்துதான் இந்த டேக்வாண்டோ என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தற்காப்பு கலையை அப்போது அறிமுகம் செய்திருந்தார்கள் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அதன் பின்பு என்று சொல்லி பார்த்தால் 1955 இந்த டேக்வாண்டோ வந்து முக்கியமான ஒரு சில டிசிப்ளின் மற்றும் ஒரு சிஸ்டம் ஆஃப் மூவ்மெண்ட் போன்றவற்றை கொண்டு வருவதற்கு பயன்படுத்தப்பட தொடங்கியது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அங்கு கொரியாவில் இருக்கக்கூடிய ஜெனரல் சோய் ஹாங்ஹி என்று சொல்லப்படுபவர் தானாம் இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் தொடர்பான விதிகளை சரியாக வகுத்து அதனை அதிகம் பிரபலப்படுத்துவதற்கு காரணமாக அமைந்திருந்தவர் என்பது தொடர்பாக அவரது தகவல்களும் கூட இங்கு பகிரப்பட்டிருப்பதைத்தான் இங்கு சொல்லலாம். அவர் வந்து இந்த கொரிய டெக்னிக்ஸை வந்து ஜப்பானிய அந்த கராத்தே அதன் கூறுகளோடு இணைத்து தானா இப்போது இந்த டேக்வாண்டோவுக்கான அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாவற்றையும் உருவாக்கியிருந்தார் என்பதும் சொல்லப்பட்டிருக்கின்றது. 1966 இன்டர்நேஷனல் டேக்வாண்டோ ஃபெடரேஷன் உருவாக்கப்பட்டு அதுக்கு பிறகு அது வெவ்வேறு நாடுகளுக்கும் கூட எடுத்து செல்லப்பட்டிருக்கின்றது. அதன் பின்பு உலகத்தின் பல இடங்களிலும் கூட அதனை கற்க தொடங்கினார்கள். அதில்
பங்கேற்க தொடங்கினார்கள். 1973 இன்னும் ஒரு குளோபல் குரூப் வந்து உருவாக்கப்பட்டுதான், வேர்ல்ட் டேக்வோண்டோ சொல்லப்படக்கூடிய ஒரு குளோபல் குரூப் உருவாக்கப்பட்டு அது சியோலை வந்து தளமாக கொண்ட ஒரு குரூப்பாகவும் கூட உலகம் முழுவதும் தங்களது அந்த திட்டங்களை வந்து பரப்ப தொடங்கிதான். அதிலும் ஒலிம்பிக்கில் அந்த விளையாட்டை இணைத்துக் கொள்வது தொடர்பான பல்வேறுபட்ட நடவடிக்கைகளையும் கூட அந்த குளோபல் குரூப் வந்து ஆரம்பிக்க தொடங்கியது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். 1980 தான் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி வந்து இந்த டேக்வாண்டோவை ஒரு அதிகாரப்பூர்வ விளையாட்டாக அங்கீகரித்தது 1980. எனவே அது உலகம் முழுவதிலும் அப்போதிலிருந்து அதிக கவனத்தை பெற தொடங்கியது என்பதை சுட்டிக்காட்டி இருந்தார்கள். 2006 தான் இன்டர்நேஷனல் டேக்வாண்டோ டே வந்து ஆரம்பிக்கப்பட்டதாம். அதே நேரம் அந்த ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸை கௌரவிக்கக்கூடிய வகையில் ஒலிம்பிக்ஸிலும் கூட அதனை சேர்த்து கொண்டார்கள் என்பது தொடர்பான தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. எனவே இன்றைக்கு இன்டர்நேஷனல் டேக்வாண்டோ டே என்பதையும் நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். 9:31 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று என்ற நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: ஏழு நாட்களும் இல்லை இல்லா உற்சாகம் 102.7 East FM.
1: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 Nagar Avenue, யூனிட் 15, Scarborough. 416-841-5301.
2: Ajax Nissan and Infinity Servings Event. 2026 Nissan Rogue SUV kalayum 0% rateil finance cheyungal. Anithu trim 2026 Nissan Kicksum 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rateil peralam. 2025 Infinity QX 50 kal 0% finance and lease rateil kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anithu vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 437-477-7960. 437-477-7960.
3: மார்க்கம் அகாடமி நடத்தும் தமிழ் பள்ளி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்பித்த ஆசிரியர்களால் தமிழ் கற்பிக்கப்படுகிறது. தமிழை நேசிப்போம், தமிழை கற்போம், பாரம்பரியத்தை காப்போம். மாதம் $30 மட்டுமே. தமிழ் உச்சரிப்பு, சொல் வளம் மற்றும் பாரம்பரிய முறையில் தமிழ் கற்பிக்கப்படும். கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு மார்க்கம் அகாடமி, 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ். 416-795-0707.
4: எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன், கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
5: என்ன கதை இது? பேக்யார்ட்ல எப்படி வீடு கட்டுறது?
4: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ரொஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
5: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் என்ற போன் நம்பர் சொல்லுங்க.
4: 416-788-2426.
6: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
7: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
6: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
7: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம். 416-298-2777. mortgagesolutions.ca.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேற்று இன்று நாளையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் காலை 9:43 இருக்கின்றது. ஒரு அழகான குட்டி கதை, ஒரு கற்பனை கதை தான், சற்று நகைச்சுவையாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு பெரிய ஒரு பல்பொருள் அங்காடி, அதில் ஒரு இளைஞன் வேலைக்கு சேர்கின்றான். அவனது தோற்றத்தை பார்த்த அந்த முதலாளிக்கு அவன் மீது பெரிதாக நம்பிக்கையே இல்லை. சரி, இருப்பவர்களோடு இவனும் இருந்து விட்டு போகட்டும், சரி எப்படி வேலை செய்ய போகின்றான் என்று சொல்லி பார்க்கலாம் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையின்மையோடு தான் அவனுக்கு வேலையை கொடுத்திருக்கின்றார். இருந்தாலும் அதிகம் விற்பனை நடக்காத 5வது மாடியில்தான் அவனை விற்பனையாளராக சேர்த்து கொள்ளுகின்றார். அது ஒரு பெரிய பல்பொருள் அங்காடி, பல தளங்கள் இருக்கக்கூடிய பல்பொருள் அங்காடி. ஒவ்வொரு தளத்திலும் ஒவ்வொரு விதமான பொருட்கள் விற்கப்படக்கூடிய அந்த ஒரு தன்மையும் அங்கு காணப்படுகின்றது. எனவே அதிகம் விற்பனை நடைபெறாத ஒரு 5வது மாடியில்தான் அந்த இளைஞனை பணிக்கு அமர்த்துகின்றார் அந்த முதலாளி. அவனுக்கு ஒரு நிபந்தனை விதிக்கப்படுகின்றது. 1 மாதத்திற்குள்ளாவது குறைந்தது ஒரேயொரு விற்பனையாவது நீ முடிக்க வேண்டும் என்பதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த மாதத்திற்கான இலக்கு. ஆனால் ஆச்சரியப்படத்தக்க வகையில் மறுநாளே அவன் முதல் விற்பனையை முடித்துவிட்டு பில்லோடு முதலாளியின் முன் வந்து நிற்கின்றான். இப்போது அந்த பில் தொகையை பார்த்த முதலாளிக்கு பெரும் அதிர்ச்சி என்ன ஆச்சரியம் அது என்னன்னு சொல்லி பார்த்தால், அவன் ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு விற்பனையை முடித்திருக்கின்றான். அதிர்ச்சியில் முதலாளி கேட்கின்றார், அந்த வந்தவரை அனுப்பிவிட்டு கேட்கின்றாராம், இது எப்படி உனக்கு சாத்தியமானது என்று சொல்லி. அதற்கு அந்த இளைஞன் என்ன சொல்கின்றான் என்று சொன்னால், வந்த மனிதர் மீன் வலை வாங்குவதற்கு தான் அங்கு வந்திருக்கின்றார். மீன் பிடிக்க நடுக்கடலுக்கு செல்ல படகு தேவைப்படும் என்று சொல்லி அவருக்கு கூறினேன். படகுகள் எல்லாமே இப்போது மலிவு விலையில் விற்கப்படுகின்றன என்று சொல்லி அவருக்கு இப்படகை வாங்குவதற்கு ஊக்குவித்தேன். படகு வாங்கினார். அதுக்கு பிறகு படகை எடுத்துக்கொண்டு செல்ல உங்களுக்கு வாகனம் வேண்டுமே என்று சொல்லி அந்த வாகனம் அது தொடர்பாக இப்போது இருக்கக்கூடிய அந்த விற்பனைகள் எல்லாவற்றையும் விளக்கியவருக்கு சொன்னேன். வாகனத்தை வாங்கினார். தொடர்ந்து அந்த வாகனத்திற்கான பொருட்கள், டிவி, டிவிடி பிளேயர், டென்ட், அடுப்பு, சமையல் பொருட்கள் என்று சொல்லி தேவையான அனைத்தையும் அவரிடமே விற்றுவிட்டேன். பில்லொரு 50 லட்சத்தை தொட்டுவிட்டது என்று சொல்லி சாதாரணமாக சொல்லுகின்றானாம் அந்த இளைஞன். முதலாளிக்கும் ஆச்சரியம், மீன் வலை வாங்க வந்தவரிடமே இவ்வளவு பொருட்களையும் நீ விற்றாயா என்று சொல்லி அந்த முதலாளி கேட்டபோது அந்த இளைஞனோ இல்லை இல்லை என்று சொல்லி போட்டு இன்னும் ஒரு செய்தியை சொல்லுகின்றானாம். அவர் வந்தது என்னவோ கீழே தலைவலிக்கு மாத்திரை வாங்குவதற்குத்தான். தலைவலிக்கான காரணத்தை அவரிடம் கேட்டபோது வேலை பழு என்று சொல்லி என்னிடம் பதில் சொன்னார். எனவே இந்த தலைவலிக்கான அந்த மாத்திரையை நீங்கள் சாப்பிடுவதை விட மீன் பிடிப்பது மாதிரியான பொழுதுபோக்கில் ஈடுபடத் தொடங்கினால் உங்களுக்கான மன அழுத்தம் குறையும், நீங்கள் மகிழ்ச்சியோடு உங்களது அந்த பொழுதை கழிக்கலாம் என்று சொல்லி அவருக்கு விளக்கம் கொடுத்தேன். அப்படி ஒரே ஒரு ரூபாய் வியாபாரம் இப்போது 50 லட்சமாக மாறியது என்று சொல்லி அந்த இளைஞன் பதில் சொன்னதாக ஒரு வித்தியாசமான ஒரு கதை பகிரப்பட்டிருக்கின்றது. இதை நாங்கள் எப்படி முக்கியமான ஒரு கருத்தாக எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னால், விற்பனைக்கும் சரி வாழ்க்கைக்கும் சரி தேவையான முக்கிய திறமைகளில் ஒன்றுதான் பேச்சு திறமை. சரியான நேரத்தில் சரியான வார்த்தைகளை பேச தெரிந்தால் ஒரு சிறிய வாய்ப்பை கூட மிகப்பெரிய வெற்றியாக மாற்றிவிட முடியும். மாறாக நாங்கள் சரியாக பேச தெரியாதவர்களாக இருந்தால் ஒரு மிக பெரிய வாய்ப்பையும் இழந்துவிடக்கூடியவர்களாகவும் கூட எங்களை மாற்றிக்கொள்வோம். நாங்கள் அப்படிப்பட்ட அனுபவங்களையும் கூட பெற்றிருக்கலாம். அல்லது பல்வேறுபட்ட பிணக்குகள், கசப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பையும் நாங்கள் சந்தித்திருக்கலாம். எனவே பேச்சு திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கள். எந்தெந்த நேரத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படிப்பட்ட வார்த்தைகளை நாங்கள் பயன்படுத்தி வெற்றி காணுதல் வேண்டும் என்று சொல்லி அது தொடர்பாக நாங்கள் அறிந்து கொள்ளுதலும் அவசியம், பயிற்சி எடுத்தலும் கூட அவசியமாகின்றது. எனவே சரியாக சரியான சமயத்தில் சரியான விடயங்களை பேசுவதற்கு, சரியாக சரியான விதத்தில் பேசுவதற்கும் கற்றுக்கொள்ளுங்கள் என்பது தொடர்பாக அழகாக இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கின்றீர்கள். நேரம் 9:47 நிமிடம்.

0: station with the best music.
1: It's East FM.
2: Feel the power. Feel the bass. 102.7 FM.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ் பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ மிட்லாண்டன் மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
4: ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
5: உள்ளம் கொள்ளைகளும் சாரி கலெக்ஷனின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட் புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்றது.
6: செப்டம்பர் 11 324 காப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸின் கோலாகல திறப்பு விழா.
5: தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்ஸின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். செப்டம்பர் 11 டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்டின் திறப்பு விழா கொண்டாட்டத்திற்கு அன்புடன் அழைக்கின்றார்கள்.
6: 6475986669.
7: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிஃப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6478334998, 6478334998.
8: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 4164 6241 0462 4168212 0462. Some condition apply.
9: MJS Gold House.
10: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
9: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
10: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில் MJS, 416-299-1630.
9: MJS Gold House.
10: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
11: அன்பு தமிழ் மக்களே, நான் SN சுரேந்தர் பேசுறேன்.
12: பாரிஜாத பூவே அந்த தேவலோக தேனே,
11: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி EFM.
12: பூவே பூவே பெண் பூவே,
11: எப்பொழுதும் கேளுங்க மகிழ்ச்சி.

நேரம் காலை 10 மணியாக இருக்கின்றது. இஸ்டெஃபமின் நேற்று இன்று நாளையோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். இஸ்டெஃபம் தொடர்புகளுக்கு 416-8241-2122 தொலைபேசி இலக்கத்துக்கு அழைக்கலாம். இஸ்டெஃபம் 102.7@gmail.com என்ற இமெயில் முகவரி ஊடாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் இஸ்டெஃபம் தமிழ், யூடியூப்பில் இஸ்டெஃபம் 102.7. எரிபொருள் விலை வந்து இன்றைக்கு சற்று குறைந்திருந்தது, 2% விலை குறைந்திருந்தது. ஆனால் நாளைக்கு வந்து 1% விலை உயர்வு எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே இன்றிலும் பார்க்க நாளைக்கு 1% அதிகரித்த விலையில் தான் நீங்கள் எரிபொருளை பெறக்கூடியதாக இருக்கும். 20 இப்போதைய வெப்பநிலை 22°C நாங்கள் உணர்கின்றோம். சூரிய வெளிச்சம் மிக்க அழகான ஒரு பகல் பொழுதே இன்று நாங்கள் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். 24 வரை வெப்பநிலை உயர்ந்து 29°C நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். இரவில் 16-15°C நாங்கள் உணரப்போகின்றோம். தொடர்ச்சியாகவே வெளிச்சத்தை பார்க்கலாம். 7:48 இன்று சூரியன் அஸ்தமிக்கும் என்பது தொடர்பான தகவல்களும் இன்று வெள்ளிக்கிழமை தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து வருகின்ற இந்த லாங் வீக்கெண்ட், செப்டம்பரின் ஆரம்ப வார இறுதி, நீண்ட வார இறுதி, ஸ்கூல் தொடங்குவதற்கு முன் வரப்போகின்ற வார இறுதி, பல முக்கியத்துவம் இருக்கின்றது இந்த வீக்கெண்டுக்கு. சனிக்கிழமை பார்த்தோம் சொன்னால் பிரதானமாக வெயில், 22 வெப்பநிலை, 25 உணரப்படும். ஞாயிற்றுக்கிழமையும் பிரதானமாக வெயில் தான் நிறைந்திருக்கும். ஆனால் வெப்பநிலை சற்று குறைவாக 20 இருக்கும். கூடிய நிலையில் 21 உணரப்படுமாம். தொடர்ந்து திங்கட்கிழமை லேபடையை பொறுத்தளவில் 22 வெப்பநிலை, 25 வரை உணரப்போகின்றோம். பிரதானமாக வெயில் நிறைந்திருக்கின்ற பகல் பொழுதும் எதிர்பார்க்கப்படுகின்றது திங்கட்கிழமை. செவ்வாய்க்கிழமை பாடசாலை ஆரம்பமாகக்கூடிய நாள், 21 வெப்பநிலையாகவும் 23 உணர்நிலையாகவும் இருக்கும். வெளிச்சமும் முகிலமடைந்திருக்கப் போகின்றது. அடுத்த புதன் மெல்லிய மழை தூறல் இருக்கலாம் அல்லது முகில் நிறைந்த நிலைமையும் இருக்கலாம். 25 வெப்பநிலை, 33 வரை உணர்நிலை உயர்வு எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்த புதன்கிழமை வியாழன் 22-25 உணரப்படும், வெளிச்சமும் இருக்கும் என்பது தொடர்பான இப்போதைய தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. அடுத்த வாரத்தின் நிலைமை தொடர்பாக இந்த வேளையில் ஒரு முக்கியமான ஒரு ஹரிக்கேன் தொடர்பாக பேசப்படுகின்றது. ஹரிக்கேன் லோவல், இது வந்து ஏற்கனவே ஹவாய் போன்ற பகுதிகளில் பாதிப்பை ஏற்படுத்தி அதன் நகர்வு இப்போது அவதானிக்கப்படுகின்றமை தொடர்பான தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. பசிபிக் பகுதியில் தான், இந்த ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷனில் செப்டம்பர் மாதத்தில் ஒரு பவர்ஃபுல்லான எல்னினோ, அதன் தாக்கத்தின் விளைவாக இப்போதைய இந்த ஹரிக்கேன் லோவலின் பாதிப்பு உயர்வாக இருக்கின்றமை தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த வருடத்தின் 6th ஸ்டோமாக கேட்டகரி 5 என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தீவிர தன்மையை இந்த ஹரிக்கேன் லோவல் நேற்று முன்தினம் புதன்கிழமை பெற்றிருக்கின்றது என்று சொல்லியும் அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் அடுத்த வாரத்திலும் கூட இன்னும் ஒரு பலமான ஒரு சூறாவளி ஒன்று வரக்கூடிய அந்த வெப்பமண்டல ஈரப்பதம் இன்னமும் கூட காணப்படுகின்றது என்பது தொடர்பான தகவல்களும் கூட இப்போது வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்ல முடிகின்றது. ஹவாய் தீவுகளுக்கு தெற்கே கிட்டத்தட்ட 1000 km தொலைவில் தான் சக்தி வாய்ந்த புயலாக இந்த சூறாவளி வந்து உருவாகி அதற்கு பிறகு இப்போது இந்த ஹரிக்கேன் லோவல் என்று சொல்லி 5 கேட்டகரி என்று சொல்லப்படக்கூடிய அந்த இன்டென்சிட்டியை கடந்த புதன்கிழமை அது அடைந்திருக்கின்றது. நேற்றைய தினம் வியாழக்கிழமை என்று சொல்லி பார்த்தால் கேட்டகரி 4 ஹரிக்கேனாகவும் அது தாக்கத்தை பல இடங்களிலும் ஏற்படுத்தி இருக்கின்றது என்பது தொடர்பாகவும் இப்போதே இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் US நேஷனல் ஹரிக்கேன் சென்டர் அதன் தொடர் பயணத்தை அவதானித்து வருகின்றதாம். அது தொடர்ச்சியாக இந்த வார இறுதியிலும் கூட பல இடங்களை பாதிக்கத்தக்க காற்றோடு கடந்து செல்லும் என்பது தொடர்பான தகவல்களையும் கூட இப்போது வெளியிட்டிருக்கின்றார்கள். ஹவாய் அதனை சூழறக்கூடிய அந்த தீவுகளில் அதன் பாதிப்பு அதிகம் இருக்கலாம் என்பது தொடர்பாகவும் கூறப்படுகின்றது. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 10:04 ஆகியிருக்கின்றது.

10:10 மிஸ்டெஃபம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்றைய தினம் வந்து கடந்த வாரம் நேபாள திபெத்திய எல்லையில் ஏற்பட்டிருந்த அந்த திடீர் வெள்ளப்பெருக்கின் காரணமாக சுரங்கங்களுக்குள் சிக்கியிருக்கக்கூடிய நீர்மின் நிலைய தொழிலாளர்களை மீட்கக்கூடிய பணிகள் தொடர்பான அவநம்பிக்கை வெளிப்படுத்தப்பட்டிருந்தாலும் மிக அதிர்ஷ்டவசமாக இன்று வெள்ளிக்கிழமை காலை பொழுதில் இந்த சுரங்கத்தில் சிக்கியிருந்த 2 தொழிலாளர்கள் மீட்கப்பட்டிருக்கின்றமை இப்போது ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்திருப்பதாக இன்றைய தகவல்கள் பல வெளியிடப்பட்டிருக்கின்றன. குறிப்பிட்ட அந்த 2 தொழிலாளர்களும் மீட்கப்பட்டிருக்கின்ற இடத்தில் இன்னும் ஒரு 39 பேர் சிக்கியிருக்கலாம் என்று சொல்லி கருதப்படக்கூடிய நிலையில் அவர்களை மீட்கக்கூடிய அந்த பணி வந்து இந்த கோல்டிலாக்ஸ் ஜோன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியில் தொடர்வதாகத்தான் இப்போதைய இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இருந்தாலும் மீட்பு பணிகள் தொடர்வதாகவும் சேரும் அதில் நிறைந்திருக்கக்கூடிய பாறைகளும் சுரங்கங்களுக்குள் நுழைவதை இன்னமும் கடினமாக்குகின்றது என்று சொல்லி நேபாள் அதன் இராணுவ பேச்சாளர் தெரிவித்திருப்பதாகவும் கூட இப்போதைய இந்த தகவல்களை காண முடிகின்றது. இந்த திரிசூலி 3A நீர்மின் அந்த ப்ராஜெக்ட் நடைபெறக்கூடிய அந்த இடத்தில் இருந்துதான் 2 ஆண்கள் வந்து இப்போது மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் மீட்கப்படக்கூடிய அந்த சம்பவத்தை காட்டக்கூடிய காணொளிகளும் கூட வெளியிடப்பட்டு இப்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருப்பதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த 2 பேரும் மீட்கப்பட்ட இடத்தில் 3வது நபரின் உடல் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றதாம். அந்த சுரங்கப்பாதையிலிருந்து அவர் தப்பி செல்ல முயன்ற போது வெள்ளநீரில் சிக்கியவர் உயிரிழந்திருக்கலாம் என்று சொல்லியும் கூட அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இப்போதைய இந்த பகுதியில் வந்து 150 அதிகமானவர்கள் சிக்கியிருக்கலாம் என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. திரிசூலி வேலி அதில் இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரோ பவர் டனல்ஸில் இருந்துதான் 2 பேர் இன்று வெள்ளிக்கிழமை மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். 30 சஞ்சய் ஷா என்று சொல்லப்படக்கூடிய அந்த மனிதர் என்ன சொல்லியிருக்கின்றார் என்று சொன்னால், தான் 9 சிறைப்பட்டிருந்த இந்த நேரத்தில் வந்து மந்திரங்களைத்தான் நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டிருந்தேன் என்று சொல்லித்தான் அவர் அந்த தகவல்களை கூறியிருக்கின்றார். அதே நேரம் வெளியிலே வந்தபோது அந்த மீட்பு பணியாளர்களை பார்த்து இன்றைக்கு என்ன தேதி என்று சொல்லியும் கூட அவர் கேட்கக்கூடிய அந்த விடயம் வந்து இப்போது முக்கியமான ஒரு விடயமாக பேசப்படுகின்றது. மீட்கப்பட்டிருக்கக்கூடிய 45 இன்னும் ஒருவர் கபீர் மஹர்ஹான் என்று சொல்லி பெயரிடப்பட்டிருக்கின்றார். அவர் வந்து ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷனில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். 2 பேருமே இப்போது சிகிச்சை பெற்று வருவதாகவும் இப்போதைய இந்த விவரங்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பேரழிவு வெள்ளம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த பாதிப்பின் காரணமாக உயிரிழந்தவர்களது எண்ணிக்கை வந்து 1300 அண்மித்திருக்கின்றது என்பது தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த வேளையில் இப்போதும் கூட தொடர்ச்சியாக அந்த மீட்பு பணிகள் சுரங்கங்களில் சிக்கியிருக்கக்கூடிய அந்த பணியாளர்களை மீட்பதற்கான அந்த பணிகள் வந்து தொடர்வதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. எப்படி அவர்கள் இருக்கக்கூடிய இடங்களை கண்டுபிடிக்கின்றார்கள் என்று சொல்லி பார்த்தால் பல்வேறுபட்ட தகவல்கள் வந்து அதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. சேட்டலைட் இமேஜஸ் அல்லது அவர்கள் பணியில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் தொடர்பாக வைக்கப்பட்டிருக்கின்ற ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற அந்த தகவல்கள் எல்லாவற்றையும் வைத்துத்தான் இந்த பகுதிகளில் அவர்கள் சிக்கியிருக்கலாம் என்று சொல்லி நம்பப்பட்டு அந்தந்த இடங்களில் கண்காணிக்கப்படத்தக்க வகையில் வெடிகளை வெடித்து அதன் ஊடாக அந்த சுரங்கப்பாதைகளை தோண்டி அங்கிருக்கக்கூடிய சேறு அகற்றப்பட்டு அவர்களை மீட்கக்கூடிய இந்த பணிகள் வந்து தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றன. அதிலும் இப்போது இந்த 2 பேர் மீட்கப்பட்டிருக்கின்றமை இனியவர்களும் உயிரோடு இருக்கக்கூடும் என்பது தொடர்பான ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கின்றமை தொடர்பான பல்வேறுபட்ட தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. 10:14 மீஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்வதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ, 416-535-2323.
3: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
2: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184.
5: Legacy Learning Hub, Grade 9 முதல் 12 வரையிலான ஹை ஸ்கூல் மாணவர்களுக்கான ப்ரொஃபஷனல் இன் பர்சன் டியூட்டரிங் சேவைகள். கிரேட் 9 மற்றும் 10 மாணவர்களுக்கு மேத் அண்ட் சயின்ஸ், கிரேட் 11 மாணவர்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ், கிரேட் 12 மாணவர்களுக்கு அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கால்குலஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ஆகிய பாடங்கள் 2 hour கிளாஸ்களில் கற்பிக்கப்படுகின்றன. ஃப்ரீ ஹோம் ஒர்க் ஹெல்ப், அகடமிக் கவுன்சிலிங், மேலும் யூனிவர்சிட்டி காலேஜ் அப்ளிகேஷன் கைடன்ஸ். லெகசி லேர்னிங் ஹப், 2225 மார்க்கம் ரோட், யூனிட் 205, ஸ்காப்ரோ, 6475322564. LegacyLearningHub.ca.
6: இன்றும் இசையுடன்
7: ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்
6: 102.7.

0: நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 10:27 நிமிடம் ஆகியிருக்கின்றது.
1: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்கானிக் மிடில்ஃபீல்டுக்கும் இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
5: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. schc.ontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 என்ற எண்ணிற்கு அழையுங்கள்.
0: KM Business Solutions. Business Registrations, Accounting, Income Tax, HST Registration, Filing, Closing and HST Rebate, இத்துடன் Food Handler Certificate, Smart Surf மற்றும் PTC License இவற்றுடன் City மற்றும் Alcohol Approval. இவை மட்டுமல்ல, Canadian Citizenship and PR பெற வழிகாட்டுதல், ஸ்ரீ லங்கன் Dual Citizenship பெற உதவுதல். KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM business.ca.
6: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
7: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
6: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
7: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
6: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
7: 416-293-7287
6: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham.
7: 416-461-6401.
5: ஸ்காபரோவில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்பிக்கையுடன் சேவையாற்றும் மார்னிங் சைட் நிசான் உங்களை அழைக்கின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடல்களுக்கு 0% இன்ட்ரெஸ்டுடன் பைனான்சிங் மற்றும் $7,000 வரையான டிஸ்கவுண்ட் பெறும் அரிய வாய்ப்பு. புதிய நிசான் ரோக் ஹைபிரிடும் இப்போது கிடைக்கிறது. நியூ கிரெடிட் அல்லது பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் வாகனம் வாங்கும் வசதி. மார்னிங் சைட் நிசான், 898 மில்ன அவென்யூ, ஸ்காபரோ. அழையுங்கள் அஜிந்தன் அல்லது சங்கீதன். 416-284-9800.
8: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் எஃப்எம்
9: 102.7.

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 10:35 நிமிடமாக இருக்கின்றது. எல்நினோ ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்களை நாங்கள் பல இடங்களிலும் உணரத் தொடங்கியிருக்கின்றோம். ஹரிக்கேன் சீசன் இந்த காலத்தில் வரக்கூடிய இந்த சூறாவளி காலத்தையும் தாண்டி எல்நினோவின் பாதிப்புகள் நீண்ட காலம் நீடிக்கும் என்பது தொடர்பான புதிய அறிக்கைகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. பசிபிக் ஓஷன் அந்த பகுதியில் வலுப்பெற்று வரக்கூடிய இந்த எல்நினோ, அதற்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த அட்லாண்டிக் ஓஷனில் நிலவக்கூடிய அந்த சூறாவளி காலத்தை தாண்டி உலகளாவிய விளைவுகளை அது ஏற்படுத்தலாம் என்பது தொடர்பான தகவல்கள் இப்போது மீண்டும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இயல்பாக இருப்பதை விட வெப்பமான இந்த கடல் மேற்பரப்பு வெப்பநிலை உணவுக்காக மீன்பிடிக்கக்கூடிய ஒரு தனித்த நபரில் இருந்து மிகவும் சிக்கலான சர்வதேச வர்த்தகம் வரை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு பரந்த தாக்கத்தை கொண்டிருப்பதாகத்தான் இங்கு இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. வேர்ல்டு மீட்டியோரலஜிக்கல் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுகின்றது, நேற்று வியாழக்கிழமை இது தொடர்பான ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்றை அது செய்திருக்கின்றது. வறட்சி, வெள்ளம் மற்றும் தீவிரமான வானிலை ஆகியவற்றால் ஏற்படும் சீர்குலைவுகளையும் பேரழிவுகளையும் நாங்கள் ஏற்கனவே காண்கின்றோம் என்று சொல்லித்தான் அந்த ஒரு ப்ரெஸ் ரிலீஸில் WMO வேர்ல்டு மீட்டியோலஜிக்கல் ஆர்கனைசேஷன் தெரிவித்திருக்கின்றதையும் கூட இங்கு பார்க்க முடிகின்றது. இந்த எல்நினோ தீவிரம் அடைகின்ற போதே இந்த பாதிப்புகள் இன்னமும் பல மடங்காக அதிகரித்து ஒன்றின் பின் ஒன்றாக தொடரும் என்று சொல்லித்தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்று சொல்லித்தான் வேர்ல்டு மீட்டியோலஜிக்கல் ஆர்கனைசேஷன் அந்த தகவலையும் கூட பகிர்ந்திருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பூமத்திய ரேகை அதனை அண்மித்த பகுதியில் இருக்கக்கூடிய பசிபிக் ஓஷன், எக்வட்டோரியல் பசிபிக் ஓஷன், அதனை சூழ இருக்கக்கூடிய நீரின் வெப்பநிலை உலகம் முழுவதிலுமே வெதர் பேட்டர்ன்ஸை, காலநிலை தன்மைகளை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான காரணியாக விளங்குகின்றது என்பதைத்தான் நாங்கள் இங்கு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அதன் தாக்கம் வந்து ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமானதாக இருக்கலாம். அமெரிக்கா, வட அமெரிக்கா, நார்த் அமெரிக்கான்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் எல்நினோ அதன் வெப்ப நீர் வந்து ஒரு இந்த ஜெட் ஸ்ட்ரீம் என்று சொல்லப்படக்கூடிய அதன் தன்மையையும் கூட மாற்றியமைக்கக்கூடியதாக இருக்கும். அந்த பகுதிகளில் வந்து குளிரான காலப்பகுதியில் சற்று குளிர் குறைவாக இருக்கக்கூடிய பாதிப்பையும் கூட அது ஏற்படுத்தலாம். ஆனால் ஒவ்வொரு இடங்கள், சதர்ன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் போன்ற இடங்களில் அது வந்து இன்னும் அதிக குளிரையும் கூட கொண்டு வரக்கூடியதாக இருக்குமாம். சரியான குளிராகவும் இருக்கும், அதே நேரம் ஈரலிப்பான நிலைமையும் கூட வழக்கமாக இருப்பதிலும் பார்க்க ஈரலிப்பான நிலைமையும் கூட அது சதர்ன் யுனைடெட் ஸ்டேட்ஸில் ஏற்படுத்தலாம் என்பதை இங்கு உதாரணமாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள். எனவே வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு தாக்கங்கள் இந்த எல்நினோவின் விளைவாக உணரப்படலாம் என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். சவுத் ஏசியா, தெற்காசிய நாடுகள் அந்த பகுதிகளை பொறுத்தளவில் இந்த வழக்கமாக வரக்கூடிய மழைக்காலம், மான்சூன் சீசன், அது இந்த முறை கொஞ்சம் மந்தமானதாக கூட இந்த ஸ்ட்ராங் எல்நினோவினால் ஆக்கப்படலாம் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா போன்ற பகுதிகள் என்று சொல்லி பார்த்தால் அங்கும் இந்த அவரேஜ் பிரசிபிடேஷன், மலைவீழ்ச்சியின் சராசரி அளவு வழக்கத்திலும் பார்க்க குறைவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை இப்போது எதிர்வு கூறி இருக்கின்றார்கள். இப்போது ஏற்கனவே எதிர்வு கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலைமைகளைத்தான் அந்த பகுதிகள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றன என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் ஜப்பான் மற்றும் இந்த கொரியன் பெனின்சுலா, அதை தாண்டி சவுத் ஈஸ்டர்ன் ஆஸ்திரேலியா, இந்த சிட்னி, கான்பரா போன்ற இடங்களில் வந்து அபவ் சீசனல் டெம்பரேச்சர்ஸ் வந்து பொதுவாக இந்த எல்நினோவின் விளைவாக ஏற்படுகின்றது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். உதாரணமாக இன்னமொரு இடம் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது, பனாமா கனல், பனாமா கால்வாய், அதன் ஊடாக கடந்து செல்லக்கூடிய அந்த கப்பல்கள் கடந்து செல்வதற்கான அந்த நீர்மட்டம் இருந்தால் மட்டும்தான் கப்பல்கள் வந்து பாதுகாப்பாக பயணிக்க முடியும். இந்த பனாமா கெனல் வந்து மத்திய அமெரிக்காவில் இருப்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த பகுதியில் வந்து மழை பொழிவின் அளவு இப்போது குறைந்திருப்பதன் காரணமாக அந்த பனாமா கால்வாயின் நீரின் அளவும் கூட சற்று குறைந்திருப்பதன் விளைவாக இப்போது அதை நிர்வகிக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் வந்து அதன் ஊடாக கடந்து செல்லக்கூடிய கப்பல்களின் எண்ணிக்கையை இப்போது கொஞ்சம் மட்டுப்படுத்த தொடங்கி இருக்கின்றார்கள். எனவே இந்த மாதிரியான தாக்கங்கள் சர்வதேச வர்த்தகம் வரை நீடிக்கக்கூடிய அந்த தாக்கங்கள் வந்து
வித்தியாசமானவையாக இருக்கும் என்பது தொடர்பான இப்போதைய இந்த தகவல்கள்தான் இந்த முறை இப்போது நீடிக்கின்ற இந்த எல்நினோ ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கின்றன என்பதை தனிங்க சொல்லலாம். இந்த வேளையில் யுனைடெட் நேஷன்ஸ் இன்னும் ஒரு முக்கியமான செய்தியையும் பகிர்ந்திருக்கின்றது. காலநிலை மாற்றத்துக்கு எதிரான போராட்டத்தில் நாங்கள் வந்து மீளுவதற்கான வாய்ப்பை சற்று இழக்கின்றோம் என்று சொல்லித்தான் ஐக்கிய நாடுகள் சபை இப்போது இந்த தகவல்களை பகிர்ந்திருக்கின்றது. வெப்பநிலையை வந்து அபாயமான அந்த நிலைமைக்கு கீழே கொண்டு வந்து மீண்டும் ஒரு பாதுகாப்பான நிலைக்கு நாங்கள் நகர்வது எப்படி என்பதைத்தான் இப்போது உலகம் கண்டறிய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தெரிவித்திருப்பதையும் இங்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கின்றது. நேற்று முன்தினம்தான் ஒரு கவனிக்கத்தக்க ஒரு அறிக்கை ஒன்றை யுனைடெட் நேஷன்ஸ் அதன் என்வாயர்மெண்ட் ப்ரோக்ராம் வெளியிட்டிருந்தது புதன்கிழமை. இதுவரைக்கும் முதல் தடவையாக வெளியிடப்படக்கூடிய கொஞ்சம் அபாய எச்சரிக்கையை சொல்லக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டாகத்தான் இந்த ரிப்போர்ட் வெளியிடப்பட்டது கடந்த புதன்கிழமை. ஃபாசில் ஃபியூவல், அதனை தொடர்ந்து எரித்தல், ஆயில் எரித்தல், கேஸ் போன்றவற்றையும் கூட நாங்கள் தொடர்ந்து எரிப்பதன் காரணமாக ஏற்படும் வெப்பமயமாதல் விளைவாக 2015 மேற்கொள்ளப்பட்ட அந்த பாரிஸ் காலநிலை ஒப்பந்தத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட பாதுகாப்பான அந்த வெப்பநிலை வரம்பை பூமி விரைவில் கடந்துவிடும் என்று சொல்லியும் இந்த அறிக்கை சுட்டிக்காட்டியிருப்பதாகவும் இப்போதே இந்த விவரங்கள் வெளியிடப்படுகின்றன. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 10:41 நிமிடமாக இருக்கின்றது.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: மௌலிசன் பிரேமதாசனின் வீனிக்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் உணர்வு அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்புவோரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் ப்ரொபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவலி ரெபர்டோரியின் தொடக்க நிகழ்வு, பாரதியின் ஃபேஷன் ஷோ, சாய் பிருந்தா, அருந்தவசன் முகநாதன், லக்ஷ்மி சிவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து பிரபாவலி கே எச் கண்ணாவின் நடன அமைப்பில் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி செப்டம்பர் 4 மாலை 6:30 ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் உணர்வு. இந்த நிகழ்வில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதி உறவு சோலை மறுவாழ்வு கழகத்துக்கு செல்லுகின்றது. டிக்கெட்டுகளை பெற vnix.ca அல்லது 416-277-1039.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6472-9389 6472-9389.
4: Supra Mortgage Financial Solutions, Residential, Commercial Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit Nai. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், Bad Credit, Consult Proposal, Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908-5656, 416-908-5656.
2: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம் ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் 1 மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். Grade 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். Grade 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
5: என்ன யோசின?
6: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
5: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
7: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
8: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
9: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.

நேரம் சரியாக காலை 11 மணியாக இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வெளிச்சம் நிறைந்த வெள்ளிக்கிழமை காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-842-4212 என்ற தொலைபேசி இலக்கத்தில் கலைக்கலாம். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com நமது இமெயில் முகவரி. பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. எரிபொருள் விலை நாளைக்கு 1% உயர இருக்கின்றமை தொடர்பாக இப்போதைய தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. 21 இப்போதைய வெப்பநிலை 24°C உணர்கின்றோம். தெளிவாகத்தான் இன்றைக்கும் வானம் இருப்பதன் விளைவாக சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்றது. இதே நிலைமைகள் இன்று தொடரும். முகிலிருந்தாலும் வெளிச்சத்தை தான் நாங்கள் பிரதானமாக சந்திக்கப் போகின்றோம். 24 வரை வெப்பநிலை உயர்ந்து 29 கூடிய உணர்நிலையாக உணரப்படும். மாலை பொழுதில் 21-23 உணரப்படும். இரவு பொழுதில் 16-15°C நாங்கள் உணரப்போகின்றோம். 7:48 இரவு பொழுதில் சூரியன் அஸ்தமிக்கும் என்று இன்றைய தினம் தொடர்பான தகவல்கள் பகிரப்படுகின்றன. நீண்ட வார இறுதி விடுமுறை நாட்களை நாங்கள் பார்த்தோம் சொன்னால் நாளைக்கு சனிக்கிழமை பிரதானமாக வெயிலோடு இருக்கும். 22 வெப்பநிலையாகவும் 25 உணர்நிலையாகவும் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 20 வெப்பநிலையாகவும் 21 உணர்நிலையாகவும் இருக்கும். அன்றைக்கும் பிரதானமாக வெயில்தான். அடுத்த திங்களும் கூட வெயில் நிறைந்த ஒரு நாள் தான். லேபர் டே 22 வெப்பநிலையாகவும் 25 உணர்நிலையாகவும் இருக்கும். எனவே இந்த கோடைக்காலத்தின் விடுமுறை நிறைவு பெற இருக்கின்ற இந்த நீண்ட வார இறுதி நாட்கள் வந்து எங்களுக்கு வெளிப்புற நடவடிக்கைகளுக்கு உகந்ததாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. வெளிச்சமான மழை இல்லாத நாட்களாகவும் தொடர இருப்பது மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தியாக இருக்கலாம். தொடர்ந்து திங்கட்கிழமை அல்ல செவ்வாய்க்கிழமை பார்த்தோம்னு சொன்னால் 21 வெப்பநிலை 23 நிரப்படும். சூரிய வெளிச்சமும் முகிலும் இணைந்திருக்க போன்றது. புதன்கிழமைதான் மெல்லிய மலைத்தூரல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போது கூறப்படுகின்றன. அதே நேரம் வெப்பநிலையும் உயர்ந்து 25 இருக்கும். 33 வரை உணரப்போன்றும். அடுத்த புதன் வியாழன் 22-25 உணரப்படும். வெயில் நிறைந்திருக்கின்ற வாய்ப்புகளும் இப்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன என்பதையும் இந்த பொழுதில் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ரஷ்யாவின் ட்ரோன் அட்டாக் இன்று வெள்ளிக்கிழமை யுக்ரைனின் செக்யூரிட்டி சர்வீஸ் அதன் அலுவலகத்தை சென்ட்ரல் கீவில் தாக்கியிருக்கின்றது என்பது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. மத்திய கீவ் நகரில் இருக்கக்கூடிய யுக்ரைன் பாதுகாப்பு சேவையின் தலைமையகம்தான் இன்றைய தினம் ரஷ்யாவின் ஆளில்லா விமான தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்கின்றது என்பது தொடர்பான இந்த செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அந்த பில்டிங்கில் இருக்கக்கூடிய அதிலும் நடுப்பகுதியில் இருக்கின்ற செக்யூரிட்டி சர்வீஸ் ஆஃப் யுக்ரைன் அதன் தலைவரது அந்த அலுவலகம் முழுமையாக சேதமடைந்திருக்கின்றமை தொடர்பான தகவல்களை இப்போது வெளியிட்டிருக்கின்றார்கள். திடீரென்று அந்த பகுதியிலிருந்து புகை மண்டலமும் கூட இனிய இடங்களுக்கு பரவியிருக்கின்றமை காட்டக்கூடிய படங்களும் இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன. 5 பேர் இந்த தாக்குதல்களில் காயமடைந்திருப்பதாகவும் கூட கூறப்பட்டிருக்கின்றது. ரஷ்யா இப்போது யுக்ரைன் மீதான இந்த தாக்குதல்கள் அதன் போக்கை வந்து சற்று மாற்றுகின்றது என்பது தொடர்பாக சொல்லியிருக்கின்றது. தனது போர் தந்திரங்களை அது மாற்றி அமைத்து வரக்கூடிய இந்த வேளையில்தான் யுக்ரைனின் அந்த ஒரு செக்யூரிட்டி ஹெட் குவார்ட்டர்ஸ் மீது தாக்குதல் என்று நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. வழக்கமாக இதுவரையிலான இந்த போர்க்காலத்தில் என்று சொன்னால் இரவு நேர தாக்குதல்கள் தானாம் தீவிரமாக நடத்தப்பட்டு வந்திருக்கின்றது. ஆனால் இப்போது மிக வேகமாக பறக்கக்கூடிய இந்த ஜெட் பவர் ட்ரோன்ஸ் இவற்றின் மூலமாக பகல் நேரங்களிலும் கூட மிக அதிகமான தாக்குதல்கள் யுக்ரைனிய நகரங்கள் மீது நடத்தப்படுகின்றனவாம். கடந்த வாரத்திலிருந்தே இரவும் பகலும் தாக்குதல்கள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இரவு நேர தாக்குதல்களால் ஏற்படுத்தப்படக்கூடிய அந்த அச்சத்தையும் தொடர்ச்சியான பகல் நேர தாக்குதல்களால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அச்சத்தையும் இப்போது அங்கிருக்கக்கூடிய மக்கள் எதிர்கொள்ளுகின்றார்கள் என்பது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு நாளும் அந்த வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இந்த ஏர் ரைட் சைரன்ஸை அங்கிருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து கேட்க வேண்டியதாகவும் கூட இருக்கின்றது. அவர்களது நாளாந்த கடமைகளை பாதுகாப்போடு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையும் தொடர்வதாக அங்கிருக்கக்கூடிய அந்த நிலவரம் தொடர்பான விவரங்கள் வெளியிடப்படுகின்ற இதேவேளையில் இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் இன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. அது என்ன என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் US பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவரது விசேட தூதுவர்களான ஸ்டீவ் விட்கோவ் மற்றும் ஜெரட் குஷ்னர் ஆகியோர் ரஷ்யாவின் மாஸ்கோவிற்கும் யுக்ரைனின் கீவிற்கும் விஜயம் செய்ய இருக்கின்றார்கள் எதிர்வரும் நாட்களில் என்பது தொடர்பான தகவல்கள் தான் இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன. ரஷ்யா யுக்ரைன் அந்த கான்ஃப்ளிக்டில் ஒரு டிப்ளோமேடிக் சொல்யூஷன் ஒன்றை கொண்டு வருவதற்குத்தான் இந்த அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களது அந்த விசேட தூதுவர்களது பயணம் அமையப்போகின்றது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அமெரிக்கா வந்து இன்றைக்கு ஆஃபிஷியலாக இந்த
தகவலை பகிர்ந்திருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் யுக்ரைன் தலைநகருக்கான முதல் பயணமாக இருக்கும் அமெரிக்க தூதுவர்களது முதலாவது பயணமாக இது இருக்கும் என்பது தொடர்பாகவும் கூட இந்த தகவல்கள் பகிரப்படுகின்றன. ஆனால் இதற்கு முன்னர் இரண்டு பேருமே மாஸ்கோவுக்கு பயணமாக இருக்கின்றார்கள். பல பேச்சுக்களும் கூட அங்கே நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எதிர்வரும் செப்டம்பர் 5 மற்றும் 6 தேதிகளில் இந்த சந்திப்புகள் நடக்கலாம் என்று சொல்லி ரஷ்யாவின் அரசாங்க செய்தி நிறுவனம் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இந்த தகவலையும் பகிர்ந்திருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. விரைவில் ஒரு பயணம் நடக்கும் என்பதற்கான அறிகுறிகள் இருந்தன என்பதை யுக்ரைனின் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியும் நேற்று வியாழக்கிழமை இரவில் ஆற்றிய உரையில் தெரிவித்திருக்கின்றார். அதே நேரம் அமெரிக்க குழு எதிர்வரும் நாட்களில் யுக்ரைனுக்கு வரும் என்பதையும் கூட விளாடிமிர் ஜெலன்ஸ்கியும் உறுதிப்படுத்தியிருப்பதாகவும் இந்த தகவல்கள் இன்று பகிரப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்ல முடிகின்றது. 11:06 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம்
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வேல்யூவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
0: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
2: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக். பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-408-0
3: Commercial and construction financing specialist Anthony T. Ponraja.
4: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
3: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
5: 10% down udan commercial mortgage.
3: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
6: Commerce Ventures 416-457-0651.
5: 416-457-0651. Some conditions may apply.
7: பிரிமல் டொயோட்டா. டொயோட்டா வாகன விற்பனையில் பல வருட அனுபவம் வாய்ந்த சித்ரா செல்வநாதன் இப்பொழுது ஸ்காப்ரோவில் உங்களுக்கு அருகில் உள்ள பிரிமல் டொயோட்டாவில் பணியாற்றுகின்றார்.
8: This is Chitra Selvanathan from Bremal Toyota. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். வாங்கோ பார்க்கலாம்.
7: புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக் கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன், பிரிமல் டொயோட்டா, 5060 ஷெப்பர்ட் அவென்யூ, East Scarborough, 416-720-7439.
9: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 East FM.ca.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 11:21 இருக்கின்றது. உங்களது வாயின் ஆரோக்கியம் தொடர்பாக பேசுகின்றது இந்த கட்டுரை. எங்களது வாய்க்குள் எங்களால் பார்க்க முடியாது, எங்களால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு பெரிய உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. பல்வேறுபட்ட உயிரினங்கள் எங்களது வாய்க்குள் வாழுகின்றன. நூற்றுக்கணக்கான பாக்டீரியாஸ் மற்றும் ஒவ்வொரு மைக்ரோப்ஸும் கூட அங்கு மிக மிக அதிகமாகவே இருக்கின்றன, ஒன்றோடொன்று போட்டியிடுகின்றன. இதன் காரணமாக எங்களது வாயின் ஆரோக்கியம் பாதிக்கப்படுகின்றது அல்லது சீர்படுத்தப்படுகின்றது என்பதைத்தான் நிச்சயமாக சொல்லலாம். எங்களது வாய்க்குள் வாழக்கூடிய ஒரு சில நுண்ணுயிரிகள் எங்களது பற்களை அதிகம் பாதிக்கின்றன, ஒரு சில எங்களது பற்களை பாதுகாக்க உதவுகின்றன. அது தொடர்பாகத்தான் நாங்கள் பல புரிதல்களை பெற்றுக் கொள்ளுதல் அவசியம் என்பதை இங்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். எங்களது பற்களை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு நாங்கள் ப்ரஷ் பண்ண வேணும், எல்லோருக்கும் அது தெரியும். அது மட்டுமல்ல, நாங்கள் செய்ய வேண்டிய செயல் என்பதை சொல்லி இருக்கின்றார்கள். எங்களது உணவு முறை, அதுவும் கூட எங்களது வாயையும் எங்களது பற்களையும் ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு மிக மிக அதிகமான பங்களிப்பை வழங்குகின்றது. பற்களில் இந்த சூத்தை அல்லது சொத்தை என்று சொல்லப்படக்கூடிய அந்த கேவிட்டி, அது வருவதற்கான சாத்தியம் அதிகம் இருக்கின்றது. காரணம், நாங்கள் வந்து அதிகம் இனிப்பு இருக்கக்கூடிய அந்த உணவுகளை உட்கொள்ளுகின்ற போது அது வந்து பாக்டீரியா அவற்றின் வளர்ச்சியை அங்கு ஊக்குவிப்பதோடு மட்டுமல்லாமல் அமிலங்களின் உற்பத்தியையும் கூட அதிகரிக்கின்றதா. எனவே எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது என்பது தொடர்பாக நாங்கள் அறிந்து கொள்ளுதல் அவசியமாகின்றது என்பது தொடர்பாகத்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. எங்களது வாய்க்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 700 வகையான ஒவ்வொரு பாக்டீரியாஸ் வாழ்கின்றன என்பது ஆச்சரியமான ஒரு தகவலாக இருக்கலாம். இதை தாண்டி வைரஸ்கள், ஃபங்கஸ் மற்றும் ஒவ்வொரு மைக்ரோப்ஸும் கூட அங்கு வாழ்கின்றன. ஒவ்வொரு நுண்ணுயிரியும் தங்களுக்கென்று விருப்பமான வாழ்விடங்களில் இருக்கின்றன. சில வந்து பற்களின் மேற்பரப்பில் இருக்கின்றன, சில எங்களது நாக்கில் இருக்கின்றன, மேலும் சில எங்களது பற்களுக்கும் ஈறுகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய சின்ன சின்ன இடைவெளியில் கூட வாழுகின்றன. இவற்றில் எங்களுக்கு ஒரு சில தீங்கு விளைவிக்கக்கூடியவை, உதாரணமாக இந்த ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் மியூட்டன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பல்லின் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய அந்த உயிரினம் வந்து அதிகம் இனிப்பை விரும்புகின்றதாம். அந்த இனிப்பை நாங்கள் சாப்பிடுகின்ற போது அதை அது அமிலமாக மாற்றுகின்றது. எனவே இதன் காரணமாக எங்களது பற்களின் மேற்பரப்பில் அமிலம் படிந்து அது எங்களது பற்களை பாதுகாக்கக்கூடிய அந்த எனாமல் அதன் அந்த அடுக்கை வந்து முற்றிலுமாக அரித்து விடுகின்றதாம். எனவே அதன் காரணமாகத்தான் காலப்போக்கில் எங்களது பற்களில் சிறிய சிறிய துளைகள் அல்லது அந்த சொத்தைகள் வந்து உருவாகலாம் என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். எனவே இந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த பாக்டீரியாஸை தாண்டி இன்னும் பல்வேறுபட்ட பாக்டீரியாஸ், வெயிலோனெல்லா மற்றும் ஆக்டினோமைசிஸ் போன்ற பல்வேறுபட்ட பாக்டீரியாஸ், நைசீரியாஸ் போன்றவை என்று சொல்லி இவை வந்து நன்மை தரக்கூடிய பாக்டீரியாஸாக இங்கு வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த நல்ல பாக்டீரியாஸ் மற்றும் தீங்குழவிக்கக்கூடிய அந்த கெட்ட பாக்டீரியாஸ் இவற்றுக்கிடையே தொடர்ந்து ஒரு போரே நடைபெற்று கொண்டிருக்கின்றதாம். இதில் நாங்கள் எவற்றுக்கு அதிகம் உணவளிக்கின்றோம், ஆதரவளிக்கின்றோம் என்பதை பொறுத்துத்தான் எங்களது வாயின் ஆரோக்கியம் தீர்மானிக்கப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். முக்கியமாக நாங்கள் ஒரு விடயத்தை தெரிந்து கொள்ளுதல் அவசியம், ஓரல் மைக்ரோபயோம் பேலன்ஸ் அல்லது ஓரல் மைக்ரோவியல் ஹோமியோஸ்டேரிஸ் என்று சொல்வார்கள், அந்த மாதிரியான விடயத்தை நாங்கள் தெரிந்து கொள்ளுதல் அவசியம் என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். அது எங்களது வாயின் சமநிலை, அது சீர்குலைகின்ற போது அது எங்களது ஒட்டுமொத்த உடல் நலத்திற்கும் பாதிப்பானதாக அமைகின்றதாம். நாங்கள் பற்களை தொடர்ந்து

சரியாக சுத்தம் செய்யாமல் போகின்ற போது எங்களது பற்களுக்கும் இறுகளுக்கும் இடையில் சிறிய இடைவெளிகள் உருவாகும். இந்த இடங்களில் வந்து ஆக்சிஜன் அளவு குறைவாக இருப்பதன் காரணமாக போர்பரோமோனஸ் கிங்கிவாலிஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சில பாக்டீரியாஸ் வந்து எளிதாக வளருமாம். இது வந்து ஈறு தொடர்பான பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாக்டீரியாஸ் என்று சொல்லித்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் இதை வந்து ஹார்ட் டிசீஸ் அல்லது இந்த ஸ்ட்ரெஸ், அல்சைமர், டயபெட்டீஸ் மற்றும் இந்த ஸ்ட்ரோக் போன்ற பல்வேறுபட்ட உடல்நல பிரச்சனைகளோடு விஞ்ஞானிகள் தொடர்பு படுத்தி இருக்கின்றார்களாம். அதற்கான அந்த ஆய்வு முடிவுகளும் கூட கிடைத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அண்மைய வருடங்கள் என்று சொல்லி பார்த்தால் இந்த மாதிரியான வாயில் இருக்கக்கூடிய எங்களுக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய அந்த பாக்டீரியாஸோ வைரஸோ அல்லது வெவ்வேறு மைக்ரோப்ஸோ அதிகம் இருக்கின்ற போது அது வந்து இந்த பவல் கேன்சர் மற்றும் பான்க்ரியாட்டிக் கேன்சர் போன்றவற்றை வழிவகுக்கலாம் என்று சொல்லித்தான் அதற்கு இடையிலான இந்த தொடர்பு வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவில் வந்து ஒரு ஆய்வு செய்யப்பட்டதாம். எங்களது உமிழ்நீரில் காணப்படக்கூடிய அந்த நுண்ணீரிகளை அவர்கள் ஆய்வு செய்து பார்த்திருக்கின்றார்கள். எனவே அதற்கும் கேன்சர் ஏற்படுத்தக்கூடிய அபாயத்திற்கும் இடையிலான தொடர்பு தான் அங்கு ஆராயப்பட்டது. ஒரு சில பாக்டீரியாஸ் மற்றும் வெவ்வேறு மைக்ரோப்ஸ் அதிகம் இருக்கின்ற போது அவர்களுக்கு கேன்சர் வரக்கூடிய ஆபத்து அதிகமாக இருப்பதும் கூட உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். இதை தாண்டி ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் கூட இது வழிவகுக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே சரியாக ப்ரஷ் பண்ணுவது மட்டும் எங்களது பற்களை பராமரிக்கக்கூடிய வழி அல்ல. நாங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் தொடர்பாகவும் கூட தெரிந்து வைத்துக் கொள்ளுதல் மிக அவசியம் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். இந்த ரீஃபைன் கார்போஹைட்ரேட்ஸ் இவை வந்து அதிகம் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குமாம். ரீஃபைன் சுகர் மாதிரி தான், ஏனென்றால் இயற்கையான அந்த உணவுகளில் இருந்து ஃபைபர், வைட்டமின்ஸ், மினரல்ஸ் போன்றவை முக்கியமாக நீக்கப்பட்டு அதுக்கு பிறகுதான் வெள்ளை வளர் என்று நாங்கள் சாப்பிடக்கூடிய அந்த ரீஃபைன்ட் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து எங்களுக்கு கிடைக்கும். அதில் எம்டி கலோரிஸ் அல்லது பேட் கார்ப்ஸ் வந்து அதிகம் இருக்கின்றது என்று சொல்லித்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இப்படிப்பட்ட உணவுகளை நாங்கள் சாப்பிடுகின்ற போது அது அந்த பற்களில் இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த மைக்ரோப்ஸ் அவற்றின் வளர்ச்சியை ஊக்குவிக்குமாம். எனவே அது அதிக பிரச்சனையை பல்லின் ஆரோக்கியம் தொடர்பாகவும் எங்களது உடலின் ஆரோக்கியம் தொடர்பாகவும் கூட அதிகரிக்கின்றது அல்லது கொண்டு வருகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பான் அல்லது ரொட்டி, கிராக்கர்ஸ், பிஸ்கட்ஸ், கேக்ஸ் போன்றவற்றை நாங்கள் அதிகம் சாப்பிடுகின்ற போதெல்லாம் இந்த பிரச்சனையை அதிகம் எதிர்கொள்ளுகின்றோம். ஏனென்றால் அவற்றில் இனிப்பும் அதிகம் இருக்கும். எனவே அதிகமாகவே இந்த பல்லின் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்பது தொடர்பாக சொல்லியிருக்கிறார்கள். பச்சை காய்கறிகளை உண்பது எங்களுக்கு நன்மை தருமாம். வாழைப்பழம், கீரை, பீட்ரூட், முள்ளங்கி போன்ற காய்கறிகளில் நைட்ரேட் வந்து அதிக அளவில் இருக்கின்றதாம். எனவே வாயில் இருக்கக்கூடிய நைசீரியா என்று சொல்லப்படக்கூடிய பாக்டீரியாக்கள் இந்த நைட்ரேட்டை பயன்படுத்தி அவை நைட்ரைட்டாக மாற்றுகின்றன. அதுக்கு பிறகு குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் அதை இன்னமும் கொஞ்சம் மாற்றி அதிலிருந்து நைட்ரிக் ஆக்சைடு உருவாகக்கூடிய ஒரு நிகழ்வையும் கூட செய்கின்றனவாம். இந்த நைட்ரிக் ஆக்சைடு எங்களுக்கு எப்படி நன்மை செய்யும் சொன்னால் எங்களது அந்த பிளட் வெசல்ஸே அதை விரிவடைய செய்து பிளட் ப்ரெஷரை குறைக்க உதவுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் எங்களது ஹார்ட்டுக்கும் கூட அது நன்மை தரக்கூடியதாக இருக்கும் என்பதைத்தான் கூறியிருக்கின்றார்கள். ஒரு ஆய்வொன்று செய்யப்பட்டதாம். நைட்ரேட் அதிகம் இருக்கக்கூடிய பீட்ரூட் அதன் சாற்றை வந்து தொடர்ந்து 2 வாரங்களுக்கு ஒவ்வொரு நாளும் 2 முறை குடித்தவர்களது இரத்த அழுத்தம் குறைந்திருந்தமையும் கூட அவதானிக்கப்பட்டது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி தான் டீயும் எங்களுக்கு நன்மை செய்யுமாம். பல்லின் ஆரோக்கியத்தில் அது நன்மை செய்கின்றது என்பது தொடர்பாக சொல்லியிருக்கிறார்கள். மற்றும் பழங்கள் போன்றவையும் கூட எங்களுக்கு ஆரோக்கியமான உணவுகள் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். சீஸ் மற்றும் இந்த நொதிக்க வைக்கப்பட்ட உணவுகளும் கூட எங்களது பற்கள் தொடர்பான ஆரோக்கியத்தில் முக்கியத்துவம் பெறுகின்றன என்பது தொடர்பாகத்தான் கூறப்பட்டிருக்கின்றது. இன்னும் ஒரு விடயத்தை இங்கு கூறலாம். இந்த வாய் ஆரோக்கியத்திற்கென்று சொல்லி பிரத்யேகமான சூப்பர் ஃபுட் எதுவும் இல்லை என்பதை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் இந்த ஆரோக்கியமான உணவுகள் அவற்றை ஒரு நாளின் உணவில் அதிகம் சேர்த்து கொள்ளுகின்ற போது
பல்லும் ஆரோக்கியமாக இருக்கும், எங்களது உடல் நலமும் ஆரோக்கியமாக இருக்கும் என்பது தொடர்பாக சொல்லியிருக்கிறார்கள். அதிக இனிப்பில்லாத உணவுகளை சேர்த்துக் கொள்ளுதல் நன்மை தரும் என்பது சாதாரணமாகவே எங்களுக்கு தெரியும். அதே நேரம் இந்த ரீஃபைன்ட் கார்போஹைட்ரேட்ஸ், அதுக்கு பதிலாக காய்கறி, பழங்கள், பருப்பு வகைகள் அல்லது இந்த கிரெயின்ஸ், ஹோல் கிரெயின்ஸ் போன்றவற்றை நாங்கள் சேர்த்துக் கொள்ளுதலும் அவசியம். மெடிட்ரேனியன் உணவு முறை வந்து எங்களது வாயின் ஆரோக்கியத்தையும் அதிகம் பாதுகாக்கும் என்பது தொடர்பாக முக்கியமான தகவல்கள் இங்கு பகிரப்படுகின்றன. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 11:30 நிமிடமாக இருக்கின்றது.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 km gold comprehensive warranty யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேஷமாக $2000 வரை பெருமதியான ஸ்பெஷல் gift madam summer prices kaathirukkindrana ahmed thamseen 437-860-7002
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
3: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. மாக்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில் 2225 மாக்கம் ரோட் ஸ்வீட் 408 ஸ்கார்போரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்.
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
1: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் October 24th விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி
6: 416-900-4599.
7: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. Speeding, red light, careless driving மற்றும் criminal offense போன்ற traffic ticket பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services 416-473-8472. Wagons Legal Services.
8: போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
9: எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்
8: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

11:42 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அமெரிக்காவில் டீசல் விலை வந்து என்றுமில்லாத ஒரு உச்சத்தை தொட்டிருப்பதாகத்தான் இன்றைய தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அமெரிக்காவை பொறுத்தளவில் டீசல் வந்து அங்கு பெரும்பாலும் இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், ட்ரக்ஸ், ட்ரெயின்ஸ், போட்ஸ், பஸ்ஸஸ் ஃபார்மிங் வெஹிக்கிள்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் வெஹிக்கிள்ஸ் போன்றவற்றில் அதிகம் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த இதுவரைக்குமான அந்த எண்ணெய் விலை உயர்வின் காரணமாக யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் அந்த ஆக்கிரமிப்பு போர் தொடங்கிய காலத்தில் இருந்து ஒப்பிட்டு பார்க்கையில் கடந்த வருடம்தானாம் அதிஉச்சமாக ஒரு கலன் ஆஃப் டீசல் வந்து 3.71 அமெரிக்கன் டாலர்ஸுக்கு விற்பனையாக இருந்தது. அதுதான் உச்சக்கட்ட விலையாக பார்க்கப்பட்டிருந்தது. ஆனால் அதை தாண்டி இப்போது அவரேஜ் ப்ரைஸ் ஃபார் 1 gallon ஆஃப் டீசல் என்று சொல்லி பார்த்தால் அமெரிக்காவில் $5.85 அது உயர்ந்திருக்கின்றது என்பதை அமெரிக்கன் ஆட்டோமொபைல் அசோசியேஷன் இன்றைக்கு தெரிவித்திருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த ஃபியூவல் கோஸ்ட் அது உயர்ந்து வருகின்ற நிலையில் அதனை சற்று குறைக்கக்கூடிய வகையில் அமெரிக்கா வந்து வெனிசுவேலாவோடு கடந்த வாரத்தின் இறுதியில் ஒரு முக்கியமான ஒரு ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொண்டமை தொடர்பாக அறிவித்திருக்கின்றது. ஆனால் அந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பான பல்வேறுபட்ட கண்டனங்களும் கூட இப்போது வெளியிடப்பட்டிருப்பதை இங்கு பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. கடந்த வெள்ளிக்கிழமைதான் தனது ட்ரூத் சோசியல் மீடியா அந்த பிளாட்ஃபார்மின் ஊடாக ஒரு முக்கியமான தகவலை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பகிர்ந்திருந்தார். வரலாற்றிலேயே மிகப்பெரிய எண்ணெய் ஒப்பந்தத்தை தான் மேற்கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி அது அறிவித்திருந்தார். இதன் மூலம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த டாக்ஸ் பேயர்ஸுக்கு எந்த செலவும் இல்லாமல் வெனிசுவேலாவில் உறுதி செய்யப்பட்டிருக்கின்ற 65 billion பரல்ஸ் ஆஃப் க்ரூட் ஆயில் அந்த கையிருப்பில் பெரும்பான்மையான கட்டுப்பாட்டை அமெரிக்கா பெற்றிருக்கின்றது என்று சொல்லியும் அவர் அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருந்தார். சிறிது நேரத்திலேயே வெனிசுவேலாவின் இடைக்கால தலைவர் ரோட்ரிகஸ் அவரும் கூட இந்த தகவலை உறுதிப்படுத்தியிருந்தார் என்பதையும் இங்கு பார்க்க முடிகின்றது. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் கிட்டத்தட்ட ஒரு 100 billion அமெரிக்கன் டாலர்ஸுக்கும் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வெனிசுவேலாவுக்கு வரும் என்று சொல்லியும் வெனிசுவேலா அரசாங்கத்திற்கு அது வந்து ஒரு 209 billion அமெரிக்கன் டாலர்ஸ் பெறுமதியிலான வருமானத்தை ஈட்டிக் கொடுக்கும் என்று சொல்லியும் அவரும் அந்த அறிவிப்பை வந்து மகிழ்ச்சியாக வெளிப்படுத்தி இருந்தாலும் இந்த அறிவிப்புகள் வெளியான உடனேயே வெனிசுவேலாவின் பல்வேறு தரப்பினரும் இந்த ஒப்பந்தம் குறித்து மிக கடுமையான விமர்சனங்களையும் கேள்விகளையும் எழுப்பியிருப்பதையும் இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஒப்பந்தத்தில் என்ன இருக்கின்றதுன்னு சொல்லி பார்த்தால் வெனிசுவேலாவில் நிரூபிக்கப்பட்டிருக்கின்ற இப்போதைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஆயில் ஃபீல்டுன்னு சொல்லி பார்த்தால் அது வந்து 17 இருக்கின்றதாம் மிக பிரம்மாண்டமான ஆயில் ஃபீல்ட்ஸ். அவற்றின் பெரும்பான்மையான கட்டுப்பாடு அமெரிக்காவிடம் கொடுக்கப்படும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். இந்த எண்ணெய் வயல்களில் சொல்லி பார்த்தால் அவற்றில் தான் கிட்டத்தட்ட ஒரு 65 billion பரல்ஸ் ஆஃப் க்ரூட் ஆயில் இருக்கக்கூடிய வகையில் ஆய்வுகள் நிரூபித்திருக்கின்றன. உலகிலேயே அதிக அளவு நிரூபிக்கப்பட்ட எண்ணெய் கையிருப்பை கொண்ட நாடாக வெனிசுவேலா தான் இருப்பது எல்லோருக்கும் தெரியும். எனவே இந்த நிலையில்தான் அமெரிக்காவின் அந்த எனர்ஜி ஏஜென்சி அதன் தகவல்களின் அடிப்படையிலே பார்த்தால் வெனிசுவேலாவில் கிட்டத்தட்ட ஒரு 303 billion பரல்ஸ் ஆஃப் க்ரூட் ஆயில் கையிருப்பில் இருப்பதாகவும் கூட அது சொல்லியிருக்கின்றது. எனவே இந்த கையிருப்பில் ஒரு 21.5% இந்த ஒப்பந்தத்தில் இடம்பெறக்கூடிய அந்த பரல்ஸ் ஆஃப் க்ரூட் ஆயில் என்று சொல்லித்தான் இப்போதே இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். அதிக கண்டனங்களும் கூட இந்த ஒப்பந்தம் தொடர்பாக வெளியிடப்பட்டிருந்தாலும் அந்த ஒப்பந்தம் தொடர்ந்து செயற்படுத்தப்படும் என்பது தொடர்பான தகவல்களைத்தான் அமெரிக்கா பகிர்ந்திருப்பதையும் இங்கு சொல்ல முடிகின்றது. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 11:46

12:52 நிமிடம் நேற்று இன்று நாளை நிறைவு பகுதிக்கு நாங்கள் வந்து சேர்ந்தாச்சு. சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்றது. அழகான ஒரு வெளிச்சமான வெள்ளிக்கிழமையை தான் நாங்கள் தொடர்ந்து எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைக்கு 22 இப்போதைய வெப்பநிலை 26 உணரப்படுகின்றது. இன்று 24 வரை வெப்பநிலை உயர்ந்து 30°C நாங்கள் உடல்நிலை உயர்வாக பெறப்போகின்றோம். இரவில் 16:15 உணரப்படும். 7:48 இன்று சூரியன் மறையும். அதுவரைக்குமே வெளிச்சமான பொழுதை நாங்கள் எதிர்பார்க்கலாம். முகில் கொஞ்சம் இருந்தாலும் வெளிச்சம்தான் தொடர்ந்திருக்கும். இன்றைய தினத்தில் தொடர்ந்து வரக்கூடிய வார இறுதி நாட்களும் கூட மிக சிறப்பான ஒரு வெளிச்சமான நாட்களாகத்தான் அமையப் போகின்றன. வெப்பநிலையும் கூட அதிகளவில் உயராமல் ஒரு மிதமான வெப்பநிலையாகத்தான் அமையப் போகின்றது. திங்கட்கிழமை வரைக்குமே நல்லொரு வெப்பநிலை நீடிக்கக்கூடிய நீண்ட வார இறுதி விடுமுறை அதனை கொண்டாடுவதற்கான வாய்ப்புகளை தான் இயற்கை எங்களுக்கு தர இருக்கின்றது. எனவே சந்தோஷமாக அமையட்டும் இந்த நீண்ட வார இறுதி விடுமுறை நாட்கள். இன்றைய நாளும் தொடர்ந்து மகிழ்ச்சியாக அமையட்டும் என்றும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கின்றோம். இதுவரை நேரமும் வெள்ளிக்கிழமை காலை இப்பொழுதில் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றியையும் சொல்லிக்கொண்டு இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் மதுமிதா. நன்றி, வணக்கம். நேர்களை மீண்டும் சந்திக்கலாம்.

0: favorite music on your favorite station 102.7 East FM. சேயோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சேயோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை 416-438-3350. சேயோன் டாக்ஸ் .ca.
1: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லினக்ஸ் கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர்ஸ் விசேட விலையில், 1 வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கும் மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நேகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யெலோ பில்டிங்கில், 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
2: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough,
3: 10,000 சதுர அடியில்
4: பிரம்மாண்டமான காட்சியகம்,
5: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
4: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
5: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401,
4: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் C, ஸ்காபரோ.
5: அகரம், பட்டுக்களின் சிகரம்.

0: வார நாட்களில் மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வாட்ஸ்அப் டொராண்டோ.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் ஒரு நிதான மதிய வேளையில் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலையூடாக உங்கள் அனைவரோடும் இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. நேரம் சரியாக 12 மணி, இப்பொழுது தொடக்கம் 3 மணி வரை நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மில் கேட்க இருப்பது வாட்ஸ்அப் டொராண்டோ. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கப் போகும் நான் நீரஜா. இனிமையான மதிய வணக்கம் நேர்களே. இன்று செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி 2026ஆம் ஆண்டின் வெள்ளிக்கிழமை ஒலிபரப்பில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கும் வலைமைப்பு ஒன்று ஏராளமான செய்திகள் இனிய பாடல்களோடு உங்களுக்காக வர தயாராக இருக்கின்றன. நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா 102.7 இருக்கின்றது, அதை டியூன் பண்ணி கேட்டுக்கொள்ள முடியும். அதே போன்று eastfm.ca போனீங்கன்னா உலகத்தின் எந்த இடத்திலிருந்தும் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழ முடியும். அதேபோன்று eastfm.ca-லேயே eastfm-னுடைய ஆப் இருக்கின்றது, அதனை டவுன்லோட் பண்ணி நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழவும் முடியும். பிரதி மாதம் அறிவிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் eastfm தமிழூடாகவும் யூடியூபில் eastfm 102.7 ஊடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். eastfm தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 416-824-1212 மின்னஞ்சலும் இருக்கின்றது eastfm102.7@gmail.com. வெளியே நாங்கள் காலநிலையை பார்க்க இருக்கின்றோம். வெளியே வெப்பநிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போது பார்த்தால் 23 இருக்கின்றது வெப்பநிலை. சூரிய வெளிச்சம் நிறைந்து அழகிய பொழுதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே வேளையில் இன்று 25 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கப் போகிறது. ஒரு 3 மணி அளவில் இந்த அதிகூடிய வெப்பநிலையை நாங்கள் பெற இருக்கின்றோம். நாளைக்கும் 23 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும், வெளிச்சமும் இருக்கப் போகுது. வருகின்ற திங்கட்கிழமை வரைக்கும் இந்த நீண்ட வார விடுமுறை ஒரு சிறந்த வார விடுமுறையாக இருக்கப் போகிறது. வெதர் வெளிச்சமும் அதே வழியில் ஒரு மித காலநிலையாகவும் இருக்கப் போகின்றது. எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் 1 சதத்தினால் நள்ளிரவுக்கு பின்னர் உயர இருக்கின்றது எரிபொருள் விலை. 12 மணி 2 நிமிடம் வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

12:07 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, சிஎன்இயினுடைய நிறைவும் வந்து நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. 7ஆம் தேதி வரைக்கும் தான் சிஎன்இ இடம்பெறப்போகிறது. அதே வேளையிலே சிஎன்இயினுடைய நிறைவு வார இறுதி நீண்ட வார விடுமுறையும் இதுதான். அதே போன்று கோடை காலத்தினுடைய நிறைவு நீண்ட வார விடுமுறை இந்த வார விடுமுறையாக இருக்க போகிறது. அதே வேளையில் எங்களுடைய கனடாவிலே பார்க்கையில் நீண்ட வார விடுமுறை தேங்க்ஸ் கிவிங்கோடு நிறைவு பெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த வேளையிலே சிஎன்இயில் இறுதி 3 நாட்களிலும் இந்த ஏர்ஷோ இடம்பெறும் அப்படின்னு சொல்லியும் சிஎன்இ மால்ஷியா தெரிவித்திருந்தது. இந்த நிலையிலே இன்னும் ஒரு விடயமும் இதில் கூறப்பட்டிருக்கிறது. கெனடியன் ஃபோர்ஸஸ் ஸ்னோ பேர்ட்ஸ், இது வந்து CT-114 டியூடர் ஜெட்ஸ், இவங்க வந்து ஒரு 6 டெக்கேட்ஸ் காலமாக நீண்ட காலமாக தங்களுடைய சேவையை வந்து வழங்கி வந்திருக்கின்றார்கள். 60 ஆண்டுகளுக்கு மேலாக CT-114 டியூடர் ஜெட்ஸ் இது வந்து இந்த ஆண்டோடு ரிட்டையர் பண்ண இருக்கின்றது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னர் இந்த சிஎன்இயில் இவை பெர்ஃபார்ம் பண்ண இருக்கின்றன அப்படின்னு சொல்லித்தான் அந்த விடயமும் கூறப்பட்டிருக்கிறது. இதில் இன்னும் ஒரு சிறப்பு என்னென்று சொன்னால், இவை எல்லாமே வந்து டிசைன் பண்ணப்பட்டது, என்ஜினியர்டு ஆனது, பில்ட் பண்ணப்பட்டது எல்லாமே வந்து கனடாவினுடைய மோன்ட்ரியல்ல கேட்ரியவில் என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 12:08. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். இந்த லேபர் மார்க்கெட் தொடர்பாக, தொழிலாளர் சந்தை தொடர்பாக ஒரு விடயம் கூறப்பட்டிருக்கிறது. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் என்பது ஆகஸ்ட் மாதத்தில் ஸ்டெடியாக இருந்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி புள்ளி விவரவியல் திணைக்களம் ஸ்டாட்டிஸ்டிக் கனடா இன்றைக்கு தெரிவித்திருக்கின்றது. 42,000 வேலை இழப்புகள் வந்து ஆகஸ்ட் மாதத்தில் இருந்திருக்கின்றன. இருந்தாலும் 6.4% தொடர்ச்சியாக ஸ்டெடியாக இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து வேலை இன்மை வீதம் தொடர்ச்சியாக மாற்றமின்றி இருந்திருக்கின்றது ஆகஸ்ட் மாதத்திலும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எக்கனாமிக்ஸ் வந்து சொல்லியிருந்தார்களாம், ஒரு 15,000 பொசிஷன்ஸாவது இருக்கலாம், கூட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் 42,000 வேலை வாய்ப்புகளும் இழக்கப்பட்டிருக்கின்றன. அப்படி இருந்தும் கூடி குறைஞ்சு அப்படின்னு சொல்லி பார்க்கையில் அது ஸ்டெடியாகத்தான் 6.4% இருந்தமை வந்து அவதானிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக இன்னும் சில விடயங்களும் கூறப்பட்டிருக்கின்றன, அவற்றை நாங்கள் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். 12:09 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, Community Legal Services, 289-242-5450.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலியில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்களோட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமினிக் மிடில்ஃபீல்டுக்கும் இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
5: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்ச் இமேஜியன் மற்றும் ரெகுலர் ஸ்கூல், கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்ச் பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் ஐபி தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர் YTTS Academy French Tutoring. இன்றே அழையுங்கள். 647-608-8447.
6: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421. 416-626-8421.
7: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
8: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
7: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markhaman Steels, Red Building இன் உள்ளே. 416-291-3232.
9: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
10: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

12:22 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. ஸ்காப்ரோவில் யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோ மற்றும் 401 அருகில் சகல வசதிகளுடன் அமையும் புத்தம்புதிய காண்டோவில் குறைந்த விலையில் ரெடி டு மூவ் இன் யூனிட் ஒன்றை வாங்கும் சந்தர்ப்பத்தை தருகின்றார் ரீமேக்ஸ் கம்யூனிட்டியின் சன்சீபன். 416-788-4283. ஒன் பெட் ஸ்டார்டிங் ஃப்ரம் $305,000. One bed plus den starting from $365,000. Two bedroom starting from $435,000. Scarborough, University of Toronto, மற்றும் 401 அருகில் சகல வசதிகளுடன் அமையும் இந்த கொண்டோவில் யூனிட் ஒன்றினை சன்சீபனிடம் நீங்கள் வாங்கும் போது நோ டெவலப்மெண்ட் சார்ஜஸ், ஒன் பார்க்கிங் ஃப்ரீ, க்ளோசிங் இன் 2 to 4 months. இன்னும் சிறப்பு சலுகைகள். யூனிவர்சிட்டி ஆஃப் டொரோனோ, சென்டானியல் காலேஜ், ஹாஸ்பிட்டல், 401 மிக அருகில். அத்துடன் சிறந்த ரெண்டல் பொட்டன்ஷியலும் உள்ள இடம். நீங்கள் உடனடியாக சென்று வாழக்கூடிய ரெடி டு மூவ் இன் யூனிட்ஸ். குறிப்பிட்ட சில நாட்களுக்கு மட்டுமே இந்த சலுகைகள். ரீமேக்ஸ் கம்யூனிட்டியின் சன்சீபன். 416-788-4283. சரி, பார்க்கலாம். நாங்கள் ஸ்டாட்டிஸ்டிக் கனடா கூறியிருந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட், அதை நாங்கள் பார்த்திருந்தோம். ஸ்டெடியாகத்தான் இருக்கின்றது அப்படி என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதேவேளையில் இன்னும் சில விடயங்களும் கூறப்பட்டிருக்கின்றன. கடந்த ஏப்ரலிருந்து ஜூலை வரைக்கும் பார்க்கையிலே லேபர் மார்க்கெட் வந்து 181,000 வேலைகளை வந்து சேர்த்திருந்தமே இங்கே குறிப்பிடத்தக்கது. ஆனால் ஆகஸ்டிலே வந்து அதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. 42,000 வேலைகள் குறைவடைந்திருந்ததும் இங்கே குறிப்பிடத்தக்கது. அதேவேளையிலே பிரைவேட் செக்டர் மற்றும் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படி என்று சொல்லி பார்க்கையில் பெரிதாக அந்த துறைகளில் மாற்றம் இருக்கவில்லை. அதேவேளையில் பப்ளிக் செக்டரை பொறுத்தளவிலே 20,000 பொசிஷன்ஸ் வந்து 3வது தொடர்ச்சியாக மாதமாகவும் இழக்கப்பட்டிருந்தன என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிஸ்னஸ் பில்டிங் அதர் சப்போர்ட் சர்வீசஸ் இப்படி என்று சொல்லி பார்க்கையில் அவற்றிலும் வேலை இழப்புகள் காணப்பட்டிருந்திருக்கின்றன. அதே போன்று அதற்கு பின்னர் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், நேச்சுரல் ரிசோர்சஸ், யூட்டிலிட்டிஸ் அப்படி என்று சொல்லி அங்கேயும் வேலையின்மை வீதங்கள் காணப்பட்டிருக்கின்றன. இருந்தாலும் டிடியினுடைய ஒரு சீனியர் எக்கனமிஸ்ட் ஆண்ட்ரூ ஹென்சிக் இவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், ஒரு பெரிய ஒரு விடயமாக இருக்கிறது, ஏற்றத்தாழ்வுகள் காணப்பட்டாலும் கூட இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் என்பது தொடர்ச்சியாக ஒரு மாற்றம் என்று இருப்பது ஒரு பெரிய விஷயம். அதே வழியிலே ஒரே ஒரு மாதத்தை மாத்திரம் நாங்கள் கருத்தில் கொண்டு ஒரு பொருளாதார நிலைகளையோ அல்லது வந்து இந்த சிச்சுவேஷனையோ வந்து நிலையாக கணித்துக் கொள்ள முடியாது. ஒரு மாதத்தை மட்டும் அடிப்படையாக வைத்து அப்படி என்று சொல்லியும் தெரிவித்திருக்கின்றார். அதே வழியிலே கனடாவில் பல விடயங்கள் ஸ்டெடியாக மாற்ற ஒரு பாசிட்டிவான சைனில் வந்து கொண்டிருப்பதும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றதையும் ஞாபகப்படுத்திக் கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால், முக்கியமான சில இடங்களில் வந்து வேலை இழப்புகள் இருந்தால் கூட வேலையின்மை வீதம் வந்து ஒரு ஸ்டெடியாக இருப்பது வந்து ஒரு முக்கியமான விடயம் அப்படின்னு சொல்லியும் இவர் தெரிவித்திருக்கின்றார். அதோடு சேர்த்து இந்த உற்பத்தி துறை வந்து அமெரிக்க வரிகளினால் பாதிக்கப்பட்டிருந்தால் கூட ஆகஸ்ட்

மாதத்தில் 22,000 வேலை வாய்ப்புகளும் உருவாகி இருக்கின்றன. அதனால் அது ஒரு எதிர்பாராத விதமாக வலுப்பெற்றிருந்ததையும் இங்கே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். 12:26 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: தோணுமே, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: ஆண்டாரியோவில் நேற்று இடம்பெற்ற இடைத்தேர்தல்களில் யோக் சிம்கோ, ஹாமில்டன் ஈஸ்ட், ஸ்டோனி கிரீக் ஆகிய தொகுதிகளில் முற்போக்கு பழமைவாத கட்சியும், ஸ்காப்ரோ சவுத் வெஸ்ட் தொகுதியில் NDP கட்சியும் வெற்றி பெற்றுள்ளன. இதன் மூலம் மாகாண சபை தேர்தலில் இத்தொகுதிகளில் பெற்ற வெற்றிகளை இக்கட்சிகள் தக்கவைத்துள்ளன. கனடாவில் 5 டிகிரி செல்சியஸ் அதிகமான எதிர்கால வெப்பநிலைக்கு மக்கள் தயாராக இருக்க வேண்டுமென மத்திய அரசின் காலநிலை மாற்ற அறிக்கை எச்சரித்துள்ளது. கனடாவின் மிக வடக்கிலுள்ள நுனாவட் மாகாணத்தில் 10 டிகிரி செல்சியஸுக்கு மேலாக வெப்பநிலை அதிகரிக்கலாம் என்றும், மேற்கு கனடாவில் உள்ள 75% பனிப்பாறைகள் இழக்கப்படலாம் எனவும் அது தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் சர்ச்சைக்குரிய விமான கொள்முதல் குறித்த விசாரணைகளின் அங்கமாக இக்கைது இடம்பெற்றுள்ளது. நாமல் ராஜபக்ஷவை எதிர்வரும் 18ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காவிரிக்கு குறுக்காக அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசுக்கு எதிராக செப்டம்பர் 20ஆம் தேதி முதல் 5 நாட்கள் போராட்டம் நடத்தவுள்ளதாக விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு அறிவித்துள்ளது. அரசியல் ஆதாயங்களுக்காக கர்நாடக அரசியல்வாதிகள் மேகதாது திட்டத்தை முன்னெடுப்பதாக அது சாடியுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs, call Swapna at 416-888-9492.
1: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். இப்போ ஆன்டாரியோல வந்து லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டில் புது ரூல்ஸ் வரப்போகுது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். அப்படி வந்து நீங்கள் ஒரு டெனண்ட்டுக்கு N4 நோட்டீஸ் தரீங்க, ரெண்ட் பே பண்ணாததுக்காக அப்படின்ட்டு நீங்கள் தந்தீங்களனாக்கா, முந்தி அந்த நோட்டீஸ் பீரியடுக்கு 14 days இருந்தது நீங்கள் லேண்ட்லார்ட் அண்ட் டெனண்ட் போர்டில் பதியறதுக்காக. இப்போ அந்த நோட்டீஸ் டைம் வந்து 7 மாறி இருக்கு. ஒருத்தர் வந்து ரெண்ட் உங்களுக்கு தொடர்ச்சியாக லேட்டாக தராங்க, விச் மீன்ஸ் அவங்க எப்பவுமே 7 இல்லை அதுக்கும் கூட லேட்டாக ஆக்குறாங்க. 3 தடவை 6 பீரியடில் அவங்க லேட்டாக பண்ணாங்களானா, இதுக்கு வந்து கன்சிஸ்டன்ட்லி தொடர்ச்சியாக ரெண்ட்டை லேட்டாக பே பண்ணுறாங்கன்னு அர்த்தம். நீங்கள் அதுக்காகவும் அவங்கள லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டுக்கு கூட்டிகிட்டு போய் எவிக்ட் பண்ணலாம் அந்த டெனண்ட்டை வீட்டிலேருந்து. அப்படி ஒரு டெனண்ட்டை வந்து நீங்கள் ஹியரிங்க்கு கூட்டிகிட்டு போகிறீங்க, அண்ட் அவங்க வந்து ஏதாவது மெயின்டெனன்ஸ்க்காக இஷ்யூ சொல்கிறாங்க, வீட்டில் இது சரியில்லை அது சரியில்லை அதனால தான் நான் ரெண்ட்டை பே பண்ணாமல் விட்டேன் அப்படின்ட்டு சொன்னாங்களா. இப்போ புது ரூல் பிரகாரம் அவங்க வந்து 6 என்ன காஸ்ட் ஆப்போடுதோ அந்த மெயின்டெனன்ஸ்க்கு, அதோட 50% உங்களுக்கு ஹியரிங்க்கு 7 முன்னாடி அவங்க உங்களுக்கு தந்த ஆனோ லேண்ட்லார்டுக்கு, அப்போதான் அந்த மெயின்டெனன்ஸை அவங்க கிளைம் பண்ணலாம் ஹியரிங்கில். இன்னொன்று என்ன ரூல்னுட்டு பார்த்தீங்களா, N12 இருக்கு. அது வந்து லேண்ட்லார்ட் அண்ட் வீடு வாங்குறவங்க வந்து சொந்த யூஸ்க்காக வீடு எடுக்கிறதுக்காக N12 நோட்டீஸ்ன்னுட்டு ஒன்று கொடுப்பாங்க. அந்த நோட்டீஸ் பீரியட் முந்தி வந்து 60 இல்லை 90 அண்ட் 1 காம்பன்சேஷனோட இருந்தது. இப்போ அது வந்து நீங்கள் 120 விச் மீன்ஸ் 4 டைம் கொடுத்து நீங்கள் டெனண்ட்டை எழுப்பினீங்களனாக்கா நீங்கள் அந்த 1 காம்பன்சேஷன் பே பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி சில ரூல் சேஞ்சஸ் வந்துருக்கு. உங்களுக்கு இன்னும் தெரியணும்னாக்கா நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம், 416-888-9492. தேங்க் யூ.
0: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் மேலதிக விவரங்களுக்கு 416-888-9492.
2: என்றும் இசையுடன் இஸ்டெஃப் எம் உங்களுடன் 102.7.

0: திருமதி.
1: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
2: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
1: 416-8-9552. அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசென்ஸும் இருக்கு.
3: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
1: 416-788-2426.
4: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777.
5: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
6: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன். 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன். ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
1: ஐபி கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம் 905-554-5890.
7: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.

12:48 மிஸ்டர் ஃபெம்மூடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சார், இந்த வேளையிலே பார்க்கலாம், நேற்று முன்தினம் வந்து ஆலங்கட்டி மழை வேணுமா, மின்னல் முழக்கம் வேணுமா, அதே போட்டு சில இடங்களில் கொஞ்சம் சம்திங் ஸ்பெஷலாக டொனேடோ வேணுமா அப்படின்னு சொல்லி பல சிறப்புகளோடு இந்த வித இன்சிடென்ட் ஒன்று நடைபெற்றிருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரி, இந்த நேரத்திலே வந்து இதன் காரணமாக ஏராளமான இடங்களில் வந்து வெள்ளம் ஏற்பட்டிருந்தது, அதே போன்று பஸ்ஸுக்குள்ளே கூட தண்ணி வந்திருந்தன, அதே போன்று வீடுகள் கார்கள் அப்படின்னு பல இடங்கள் பாதிக்கப்பட்டிருந்தன, வீதிகள் எல்லாம் முடக்கப்பட்டிருந்தன, சில நிகழ்வுகள் எல்லாம் முட்கூட்டியே வந்து நிறைவு பெற்றிருந்தன அப்படின்னு சொல்லி பல விடயங்கள். அதிலும் முக்கியமான விடயம் மின்சார துண்டிப்புகள் எல்லாம் இடம்பெற்றிருந்தன, மரங்கள் எல்லாம் இந்த வயர்களில் விழுந்து இப்படின்னு சொல்லி பல விடயங்கள் காரணமாக இன்னமும் டொரண்டோ பகுதியை பொறுத்தளவிலே 2500 குறைவானவர்கள் இன்றைக்கும் மின்சாரம் இல்லாமல் இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இதனுடைய அடுத்த ரேட் ஹாப் டாட் சிஏ அந்த இன்சூரன்ஸினுடைய வைஸ் பிரசிடென்ட் மேட் ஹான்ஸ் இவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், நீங்கள் வந்து உங்களுடைய வீடு மற்றும் வாகனங்கள் போன்றவை வந்து இந்த இயற்கை அனர்த்தங்களுக்கு வந்து அதனால் ஏற்படக்கூடிய டேமேஜஸுக்கு கவர் பண்ணக்கூடியதாக இருக்கின்றதா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கிறது. இன்சூரன்ஸ் எடுக்கும் போதும் சில நேரங்களில் எல்லாருக்கும் எல்லாம் தெரியுமென்னு சொல்லி இல்லை, அதே போன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் என்ன அர்த்தம் இல்லைன்னு சொல்லி கூட எங்களுக்கு எல்லாம் ஞாபகமே இருக்காது, கேட்டு அப்படி ஒன்று விஷயம் இருக்குமா இல்லையான்னு சொல்லி கூட எங்களுக்கு பலருக்கு தெரியாது. சரி, இந்த நேரத்தில் வந்து இவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், அநேகமான ஸ்டாண்டர்ட் ஹோம் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் வந்து காற்றினால் வரக்கூடிய பாதிப்புகள், அதே போன்று ஹெயில் ரிலேட்டட் டேமேஜஸ், ஆலங்கட்டி மலை டொக்கு டொக்குன்னு தலையில் ஹெல்மெட் போட்டு போகிற மாதிரி, அல்லது வந்து வாகன கண்ணாடிகளில் வந்து விழுந்தால் உடைஞ்சு போயிருமோ அப்படின்ட்டு எங்களை பதற வைக்கிற மாதிரி இப்படியான கல்லெல்லாம் விழுந்து ஆலங்கட்டி மலை பொழிந்தா அதை வந்து காவண்ணக்கூடியதாக இருக்குமாம் ஒரு ஸ்டாண்டர்டான ஹோம் இன்சூரன்ஸ் பாலிசி. ஆனால் இந்த ஃப்ளட்டிங் வரும்போது அதை கவர் பண்ணுவது இருக்காது அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார். அதே போன்று ஃப்ளட் ரிலேட்டட் டேமேஜுக்கு வந்து ஹோம் ஓனர்ஸ் நீங்கள் வந்து ஒரு இதற்காக சில விடயங்களை அட் பண்ணியிருக்க வேண்டும் உங்களுடைய கவரேஜில் அப்படின்னு சொல்லி, ஓவர்லேண்ட் வாட்டர் கவரேஜ், அதே போன்று சூவர் பேக்கப் கவரேஜ் இப்படின்னு சொல்லி சில விடயங்களை அந்த இன்சூரன்ஸில் வந்து சேர்த்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. அதே போன்று இன்னும் ஒரு விடயம் இருக்கிறதாம், அந்த தண்ணி வந்து வாரது விஷயம் இல்லை, அந்த தண்ணி எதால் வந்தது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி அதில் கூட நிறைய விடயங்கள் தங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே அது தொடர்பாக நீங்கள் விரிவாக கவனித்துக் கொள்ள வேண்டும் உங்களுடைய இன்சூரன்ஸ் வந்து இதெல்லாம் கவர் பண்ணுதா அப்படின்னு சொல்லி. அது மாத்திரமல்ல, நீங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அதே தொடர்பாக நீங்கள் ஏற்கனவே விடயங்களை முக்கியமான இம்பார்ட்டண்டான விடயங்கள் எல்லாம் டாக்குமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களால் விரைவாக செயற்பட முடியுமோ அந்த அளவுக்கு விரைவாக இந்த கிளைமை வந்து நீங்கள் செய்து கொள்ள முடியும். ஏனென்னு சொன்னால் அதற்கு பின் நிறைய பேர் வந்து இப்படி ஃபைல் பண்ணி கொண்டிருப்பார்கள், இதனால் அவங்களுடைய அந்த சிஸ்டம் வந்து பேக்லாக் ஆகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. ஆகவே நீங்கள் முட்கூட்டியே அதை வந்து ஃபைல் பண்ணி கொள்ள முயற்சிக்கும் போது உங்களுக்கு விரைவான ஒரு கிளைமுக்கு வந்து இது வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லியும் இவர் தெரிவித்திருக்கின்றார். அதோடு புதிதாக நீங்கள் இன்சூரன்ஸ் எடுப்பவராக இருந்தால் இந்த விடயங்கள் எல்லாம் டீட்டெயிலாக பார்த்து இன்சூரன்ஸை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதையும் ஞாபகப்படுத்தி இருக்கின்றார். 12:52 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: பாட்டு நாள விஷயம் Ajax Nissan and Infiniti Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infiniti QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 437-477-7960 437-477-7960
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899 6472935899
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
3: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
3: 416-461-6401.
4: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் ஸ்ரீ லக்ஷ்மி வெங்கடேஷ பெருமாள் பிரம்மோத்சவம் ஆகஸ்ட் 27 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை மஞ்சம், ஆகஸ்ட் 31 திங்கள் உரியடி உற்சவம், செப்டம்பர் 2 புதன் சப்பரம், செப்டம்பர் 3 வியாழன் தேர் திருவிழா, செப்டம்பர் 4 வெள்ளி தீர்த்த திருவிழா, செப்டம்பர் 5 சனி பூங்காவனம் திருக்கல்யாணம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். 9058839109.
5: Welcome to New Ocean Supermarket.
6: எல்லாம் நல்ல மலிவா தான் இருக்குது. நீர் அந்த பக்கம் போய் பைத்தங்காய தேடும், நான் இந்த பக்கம் போய் பருப்பு தர்றேன்.
7: அதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் ஒழுங்கா அடுக்கி வச்சிருப்பி, நம்ம குழப்பம் இல்லாம எடுக்கலாம். வாங்கோ,
6: மரக்கறி எல்லாம் நல்ல புதுசாயும் மலிவாயும் இருக்கு.
7: நீர் ரசி எல்லாம் கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கு, விலையும் குறைவு.
6: அட, கன்வீனியன்ஸ் ஸ்டோரும் இருக்கு.
7: இங்க இவ்வளவு சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவுன்னு பாத்தீங்களா?
8: சுத்தம், தரம், மலிவுடன் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட், டப்ஸ்கோட் அண்ட் பிஞ்ச்.

நேரம் சரியாக 1 மணி. ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியே நாங்கள் வெப்பநிலையை பார்க்கலாம். 24 உயர்வடைந்திருக்கின்றது. இன்று அதிகுடிய வெப்பநிலை 25 இருக்க போகிறது. 3 மணிக்கு இந்த அதிகுடிய வெப்பநிலையை நாங்கள் பெற இருக்கின்றோம். நாளைக்கு 23 அதிகுடிய வெப்பநிலையாக இருக்க போகிறது. அது மாத்திரமல்ல, இந்த நீண்ட வார விடுமுறை ஒரு சிறந்த காலநிலையை கொண்ட விடுமுறையாக இருக்க போகிறது. ஏனென்று சொன்னால் ஒரு மிதமான வெப்பநிலையும் தான் 23-24 இப்படித்தான் இருக்க போகுது. வெளிச்சமும் இருக்க போகின்றது. அதேபோன்று நீங்கள் எங்களோடு இணைந்திருக்க முடியும். 102.7 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் .ca இருக்கின்றது. உலகத்தின் எந்த இடத்திலிருந்தும் எமது நிகழ்ச்சிகளை நீங்கள் நேரடியாக கேட்டு மாறுவதற்கு, அதேபோன்று ஈஸ்ட் எஃப்எம் .ca-யிலேயே ஈஸ்ட் எஃப்எம்னுடைய ஆப்பும் இருக்கின்றது. இலகுவாக நீங்கள் தரவிறக்கம் செய்யக்கூடிய மாதிரி அதனூடாகவும் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மாற முடியும். பிரத்தியமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழுடாகவும், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212. மின்னஞ்சல் இருக்கின்றது eastfm102.7@gmail.com. எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் நள்ளிரவுக்கு பின்னர் 1% உயர்வடையே இருக்கின்றது.

ஒரு மணி ஏழு நிமிடம் இஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். இந்த வார இறுதி என்பது ஒரு லாங் வீக்கெண்டாக இருக்க போகிறது. இந்த நேரத்திலே என்னென்ன விடயங்கள் திறந்திருக்கும், மூடப்பட்டிருக்கும் திங்கட்கிழமை அப்படி என்று சொல்லி இப்போது பார்க்க இருக்கின்றோம். என்னென்னா, நீங்கள் யாராவது பிளான் பண்ணுவதாக இருந்தால் முன்கூட்டியே திட்டமிட்டுக் கொள்ள முடியும். அநேகமான மால்ஸ் வந்து லேபடி, அதாவது திங்கட்கிழமை அன்றைக்கு மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் சில வந்து குறைக்கப்பட்ட நேரத்திற்கு வந்து திறந்திருக்கும் அப்படி என்று சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ட்ரோனோ ஈட்டன் சென்டர் வந்து காலை 11:00 மாலை 7:00 வரையிலும், வான் மில்ஸ் காலை 11:00 7:00 வரையிலும், மார்க்வில் மால் இது 11:00 to 6:00 வரையிலும், ஸ்கேவன் 11:00 to 6:00 வரைக்கும் திறந்திருக்க போகின்றன. அதே போன்று குரோசரி ஸ்டோர்ஸும் அநேகமானவை மூடப்பட்டிருக்கும் திங்கட்கிழமை லேபடி அன்றைக்கு. இருந்தாலும் ஒரு சில இடங்கள் வந்து திறக்கப்பட்டிருக்கும், அவர்ஸில் வந்து மாற்றம் இருக்கலாம். நீங்கள் உங்களுடைய லோக்கல் கடைகளை வந்து செக் பண்ணிவிட்டு செல்வது நல்லது. லிக்விட் ஸ்கேல்ஸ் சேல்ஸும் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அநேகமான எல்லா எல்சிபிஓ லொக்கேஷன்ஸும் வந்து மூடப்பட்டிருக்குமா? சில பியோ ஸ்டோர் லொக்கேஷன்ஸ் வந்து திறந்திருக்க போகின்றன, வைன் ரேக்ஸ் வந்து திறந்திருக்க போகின்றன சில. அதே போன்று லைசன்ஸ்ட் கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸ் வந்து லேபடி அன்றைக்கு வந்து ஆல்கஹாலை செல் பண்ணுவதற்கு பெர்மிட் பண்ணப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கையில் அநேகமானவை திறந்திருக்க அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதேவேளையில் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ், பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தால் லைப்ரரிஸ் அது எல்லாமே வந்து மூடப்பட்டிருக்கும். அரசாங்க அலுவலகங்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்க போகின்றன திங்கட்கிழமை. டிடிசி கோ டிரான்சிட்டை பொறுத்தளவில் திங்கட்கிழமையை பார்த்தோம்னு சொன்னால், டிடிசி வந்து ஹாலிடே ஸ்கெட்யூலில் இயங்க போகுது, கோ டிரான்சிட் வந்து சாட்டர்டே ஸ்கெட்யூலில் இயங்க போகின்றது. ஒரு மணி 9 நிமிடம் வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்து கொண்டிருக்கின்றது.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
2: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? சிஐபிசி வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை சிஐபிசிக்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் சிஐபிசி உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், சிஐபிசி மோட்கேஜ் Advisor, 416-821-0462-416-821-0462. Some condition apply.
3: நந்தா கேட்டரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்டரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்டரிங், 416-626-8421, 416-626-8421.
4: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்.
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: விஜயா ஜுவல்லரியின் 2nd கொண்டாட்டம் October 24th. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
7: 416-900-4599.
8: துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
9: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
8: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
10: என்ன சரியா சிரம
11: இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074, 416-704-8074.
12: பாட்டுக்கொரு பண்பலை, 102.7.

1:21 இஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். எல்மோ டீத வந்து இப்போது மீள் அழைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், இது

கொடுக்கின்ற ஒரு விடயம், 20,000 எல்மோ ஷேப்ட் டீதிங் டாய்ஸ் வந்து இப்போது முயலளிக்கப்பட்டிருக்கின்றன. இது வந்து கார்டர்ஸ் ஊடாக, அந்த கடையூடாக, அல்லது வந்து வெவ்வேறு ஆன்லைன் ரீட்டைலர்ஸ் ஊடாக விற்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. 2025 ஜனவரியிலிருந்து 2026 மார்ச் வரையில் இது கனடாவில் விற்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அவை இந்த எல்மோ ஷேப்டான டீதை வந்து நீங்கள் யாராவது புதிய அல்லது கற்பிணி தாய்மார்கள் அப்படின்னு சொல்லி, குழந்தைக்கு தேவை அப்படின்னு சொல்லி நீங்கள் யாராவது வாங்கி வைத்திருந்தீங்கன்னு சொன்னால் அதை பயன்படுத்த வேண்டாம், உடனடியாக நீங்கள் வாங்கினத்தை கொடுத்து ரிட்டர்ன் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லித்தான் இப்போது ஹெல்த் கனடா கூறியிருக்கின்றது. 1:22 நிமிடம் வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: கனடாவில் கடந்த மாதம் 42,000 வேலை வாய்ப்புகள் இழக்கப்பட்டுள்ளதாக புள்ளி விவரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எனினும் வேலையின்மை வீதம் மாற்றங்களின்றி 6.4% நீடிக்கின்றது. கனடாவில் ஆகஸ்ட் மாதத்தில் 15,000 வேலை வாய்ப்புகள் சேர்க்கப்படும் என்று பொருளாதார வல்லுநர்கள் எதிர்பார்த்தனர். G7 மற்றும் G20 நாடுகளின் அமைப்புகளிலிருந்து ரஷ்யா வெளியேற்றப்பட்டமைக்கு தகுந்த காரணங்கள் இருந்ததாக கனடிய பிரதமர் மாக்கானி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் இடம்பெறும் G20 மாநாட்டிற்கு ரஷ்யாவை டொனால்டு டிரம்ப் அழைக்கக்கூடும் என்ற கரிசனைக்கு பதிலளித்த கனடிய பிரதமர், யாரை அழைப்பது என்பது மாநாட்டை நடத்தும் நாட்டின் உரிமை என சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் தமிழ் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிய அனுரா அரசை கண்டித்து தாம் அழைப்பு விடுத்த போராட்டம் மக்களின் பிரச்சினைகளுக்கானதே தவிர கட்சி சார்ந்தது அல்ல என்பதை ஏனைய தமிழ் தரப்புகள் புரிந்து கொள்ள வேண்டுமென ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. தம்முடன் கலந்துரையாடாமல் ஏற்கனவே தீர்மானித்துவிட்டு அறிவித்த இந்த போராட்டத்திற்கு ஆதரவளிக்கப் போவதில்லை என தமிழரசுக் கட்சி கூறியுள்ள நிலையில் அது இக்கருத்தை வெளியிட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழக அரசின் ஆதரவு கட்சிகளுடனான கூட்டம் எதிர்வரும் புதன்கிழமை இடம்பெறவுள்ளது. முன்னைய கூட்டத்தில் கம்யூனிஸ்டுகள் பங்கேற்காத நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தலைவர்களிடம் அமைச்சர்கள் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், ராஜ்மோகன் ஆகியோர் நேரில் சென்று அழைப்பு விடுத்துள்ளனர்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்வதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ, 416-535-2323.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
3: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியின் பிகஸ்ட் சம்மர் சேல் ஆஃப் தி இயர். 100 மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1,000 ட்ரேட் இன் போனஸ் பெறுங்கள். 4378607002. பிளக் இன் ஹைபிரிட் மாடல் சடங்களாக செலக்டட் RVR மற்றும் அவுட்லாண்டர்களை 0% பைனான்சியல் பெறுவதோடு 10 இயர் பவர் ட்ரெயின் வாரண்டியுடன் நோ சார்ஜ் 10 இயர் அல்லது 160,000 கிலோமீட்டர் கோல்ட் கம்ப்ரஹென்சிவ் வாரண்டியும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2,000 வரை பெருமதியான ஸ்பெஷல் gift matum summer prices kaathirukkinrana Ahmed Tamzi 4378607002.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
4: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
5: The station with the best music.
6: It's East FM.
7: It's East FM.
8: Feel the power. Feel the bass. 102.7 FM.

1:44 ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். கனடா போர்டர் சர்வீசஸ் ஏஜென்சி வந்து கூறியிருக்கின்றது, ஆகஸ்ட் மாதத்திலேயே வந்து சதர்ன் ஆண்டாரியோ பகுதிகளில் இந்த லேண்ட் போர்ட் ஊடாக தரை மார்க்கமாக செல்கின்ற அந்த உள்நுழைவு துறைமுகங்களில் வந்து தாங்கள் 13.8 மில்லியன் டாலருக்கு அதிகமான சட்டவிரோதமான புகையிலம் மற்றும் நிக்கோட்டின் பொருட்களை வந்து பறிமுதல் செய்திருந்தோம் அப்படின்னு சொல்லி ஆகஸ்ட் மாதத்தில் மாத்திரம் இந்த 13.8 மில்லியன் டாலருக்கு அதிகமான இந்த பொருட்கள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருந்தன அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். இதில் அநேகமானவை வந்து அமெரிக்காவிலிருந்து வந்த பொருட்களாக இருந்திருக்கின்றன அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் மூலம் தாங்கள் கனேடிய மார்க்கெட்டில் வந்து இந்த சட்டவிரோதமான பொருட்கள் உள்நுழைவதை தடுத்திருக்கின்றோம். அதேபோன்று ஏற்கனவே பிளான் பண்ணப்பட்ட குற்றங்களோடு தொடர்பு பட்ட அவர் அந்த குற்ற செயல்களுக்கான ரெவென்யூவையும் அதாவது வருவாய் ஆதாரத்தையும் வந்து தாங்கள் நிறுத்தியிருக்கின்றோம் அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கிறார்கள். ஏராளமான பொருட்கள் அப்படி லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கின்றன, என்னென்ன பொருட்கள் எவ்வளவு பெருமதியானவை அப்படின்னு சொல்லியெல்லாம். அதே போன்று சதர்ன் ஆண்டாரியோ பிராந்தியத்தில் இருக்கின்ற அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், 2026 ஜனவரி 1 தொடக்கம் 52.2 மில்லியன் டாலருக்கு அதிகமான இந்த சட்டவிரோதமான புகையிலம் மற்றும் நிக்கோட்டின் பொருட்களை வந்து தாங்கள் பறிமுதல் செய்திருக்கின்றோம் அப்படின்னு சொல்லியும் கூறியிருக்கிறார்கள். 1:45 இருக்கின்றது. இன்னும் ஒரு மீளழைத்தல் தொடர்பாகவும் நாங்கள் பார்க்கலாம். இது வந்து சேஃப்டி பூட்ஸ், அது தொடர்பான ஒரு ரெக்கோலாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட 4,000 pairs ஆஃப் சேஃப்டி பூட்ஸ் வந்து கனடாவில் விற்கப்பட்டவை மீளழைக்கப்பட்டிருக்கின்றன. இது என்ன காரணம் என்று சொன்னால், எலக்ட்ரிக் ஷாக் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி, அதாவது ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லித்தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டான்லாப் ரிக் ப்ரோ இதனுடைய ஃபுல் சேஃப்டி பூட்ஸ் தான் இப்போது மீளழைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பாப்புலர் பிராண்டாக இது காணப்படுகின்றதாம். டார்க் ப்ரவுன் அதே போன்று பிளாக் இந்த ரெண்டு நிறங்களிலும் இவை விற்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஹெல்த் கனடா இந்த ரிகாலை வந்து செய்திருக்கின்றது. ஆகவே இதை யாராவது வாங்கியிருந்தீங்க என்று சொன்னால் அதை பயன்படுத்த வேண்டாம், ரிஃபண்டை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் வாங்கிய இடத்திலேயே அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கின்றது. டான்லப் ரிக் ப்ரோ அதனுடைய ஃபுல் சேஃப்டி பூட்ஸ் தான் மீளழைக்கப்பட்டிருக்கின்றது. 1:47 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: கெனடிய நெல்ஸ்மியார் சந்திப்பில் 1994 முதல் சேவைகளை வழங்கி வரும் சாமியன் சன்ஸ் அதே இடத்தில் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. 32வது ஆண்டு நிறைவை கொண்டாட ஆகஸ்ட் 30 முதல் செப்டம்பர் 30 வரை அனைத்து வகையிலான ஆடை ஆபரண தெரிவுகள் அதிரடி மலிவு விலைகளில் வழங்கப்படுவதோடு பிரீத்தி பிரீமியர் சுமீட் பிரீத்தி ஸ்டீல் பிரீத்தி ப்ளூ லீஃப் வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் ரைஸ் குக்கர் பிரஷர் குக்கர் ஸ்டீமர் அண்ட் இட்லி போட்ஸ் ஆகியன மிக மிக குறைந்த விலைகளில் தரப்படுகின்றன. 1884 பி கெனடி ரோட் கெனடிய எல்ஸ்மேர் சந்திப்பில் ஸ்கார்ப்ரூவில் சாமியன் சன்ஸ் 416-298-1598.
3: BSRV Medical and Dental Office Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் சிங் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில் 2225 மார்க்கம் ரோட் ஸ்வீட் 408 ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்க மறுத்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
4: 16 வருடங்களாக ஸ்கார்ப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கு ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899 6472935899.
5: மார்க்கம் அகாடமி பிள்ளைகளின் கல்வித்துறனையும் தன்னம்பிக்கையை மேம்படுத்த விரும்புகிறீர்களா? இங்கிலீஷ், மேத், சயின்ஸ், பிரெஞ்ச், ஹோம்வொர்க் ஹெல்ப் போன்றவற்றுக்கு தகுதியும் அனுபவமும் வாய்ந்த ஆசிரியர்கள். யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவில் பட்டம் பெற்றவர்களால் கற்பிக்கப்படுகிறது. மிக குறைந்த கட்டணம். இலக்கம் 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ். மேலும் தகவல்களுக்கும் மாணவர் சேர்க்கைக்கும் 416-795-0707 மார்க்கம் அகாடமி.

நேரம் சரியாக 2 மணி. ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க 102.7 இருக்கிறது. தொடர்பு இல்லை காங்காலிங்கால் இருக்கிறீங்கன்னு சொன்னால் டோன்ட் வரி, உலகத்தின் எந்த இடத்திலிருந்தும் நிகழ்ச்சிகளை கேட்டு மாழ்வதற்கு eastfm.ca காத்திருக்கின்றது. அதே வேளையில் eastfm.ca-யிலேயே நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம்னுடைய ஆப்பை வந்து இலகுவாக இலவசமாகவே தரவிறக்கம் செய்து அதனூடாகவும் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். பிரதி மாதம் தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழுடாகவும் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 மின்னஞ்சல் இருக்கின்றது eastfm102.7@gmail.com. அதேபோன்று எரிபொருள் விலையை நாங்கள் பார்க்கலாம். நள்ளிரவுக்கு பின்னர் எரிபொருள் விலை அதிகரிக்க இருக்கின்றது 1 சதத்தினால். வழியே நாங்கள் காலநிலையை பார்க்கலாம். தற்போது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி 25 இன்றைய நாளுடைய அதிகூடிய வெப்பநிலையை நாங்கள் இப்பொழுதே பெற்றிருக்கின்றோம். இன்று அதிகூடிய வெப்பநிலை 25 தான். அதேபோன்று கொஞ்சம் கிளவுடியாக இருந்தாலும் 5 மணிக்கு பின்னர் மீளவும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வெளிச்சத்தை பார்க்க போகிறோம். அதே போன்று சனிக்கிழமை நாளைய நாளும் வெளிச்சம் இருக்க போகிறது. 23 அதிகூடிய வெப்பநிலை. இந்த நீண்ட வார விடுமுறை வந்து சிறந்த ஒரு காலநிலையோடு தான் காணப்பட போகிறது. அதுக்கு பின்னர் பார்த்தீங்கன்னு சொன்னால் திங்கட்கிழமை இந்த லாங் வீக்கெண்ட் இருக்க போகுது லேபர் டே காரணமாக. அதுக்கு பிறகு செவ்வாய்க்கிழமை மீண்டும் பள்ளிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பாடசாலைகள் எல்லாம் ஆரம்பிக்கின்ற ஒரு நாளாகவும் இருக்க போன்றது. 2 மணி 1 நிமிடம் வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

இரண்டு மணி ஏழு நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, லாங் வீக்கெண்ட் வர வரப்போகுது. ஆகவே வாகனங்களை ஓட்டும் போது அதிக அவதானத்தோடு மெதுவாக ஓட்டிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது போலீசாரினால். அதுவும் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், டவுன் டவுன் பகுதியிலே ஒரு கார்பேஜ் ட்ரக் வந்து அதிலே வந்து அடிபட்டதன் மூலம் ஒரு நடந்து சென்ற ஒரு பெண், 28 வயதான பெண், ஒரு லைஃப் ஆல்டரிங் சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஏராளமான நீங்கள் வீதியில் வந்து இறங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுடைய அதே போன்று வீதியை பயன்படுத்துகின்ற அனைவரையும் கவனத்தில் கொண்டு மிக அவதானத்தோடு வாகனங்களை ஓட்டுங்கள் அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கின்றார்கள். நேற்றைய நாள் வந்து ஆண்டாரியோ மாகாணத்திலே 3 பை எலெக்ஷன்ஸ் இடம்பெற்றிருந்தன. யோக் சிம்கோ, ஹாமில்டன் ஈஸ்ட், ஸ்டோனி கிரீக், அதேபோன்று ஸ்காப்ரோ சவுத் வெஸ்ட், இந்த 3 இடங்களிலும் எலெக்ஷன்ஸ் இடம்பெற்றிருந்தது. இதில் வந்து ஏற்கனவே எந்தெந்த கட்சிகள் அந்த இடத்தில் வந்து ஆட்சி செய்து கொண்டிருந்தனவோ அதே கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் தான் தெரிவாகியிருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக வந்து யோக் சிம்கோ, அதேபோன்று ஹாமில்டன் ஈஸ்ட், ஸ்டோனி கிரீக், இதில் வந்து ப்ரோக்ரஸிவ் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி தான் வெற்றி பெற்றிருந்தது. அதேபோன்று ஸ்காப்ரோ சவுத் வெஸ்டில் என்டிபி கட்சி வெற்றி பெற்றிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. கனடாவை பொறுத்தளவிலே வெவ்வேறு கேட்டகரிஸில் வந்து கனடா தொடர்பான ரேங்கிங் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், உலகத்திலேயே வந்து சிறந்த, அதாவது ஸ்மார்டஸ்ட் சிட்டிஸ் அப்படின்னு சொல்லி கனடியன் சிட்டிஸ் வந்து 3 இடம் பிடித்திருக்கின்றன அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2026 ஆண்டிற்கான ஸ்மார்ட் சிட்டி இண்டெக்ஸ் வந்து IMD-னால் வெளியிடப்பட்டிருக்கிறதாம். அதாவது இன்ஸ்டிடியூட் ஃபார் மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட், அதுதான் இந்த இண்டெக்ஸை வந்து வெளியிட்டிருக்கிறது. இதில் பல விடயங்களை பேஸ் பண்ணி கணிக்கப்படுமாம். இதுக்குள்ளே வந்து டெக்னாலஜி இருக்குமாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், குவாலிட்டி ஆஃப் லைஃப் இப்படின்னு சொல்லி பல கேட்டகரிஸை கொண்டதாக இருக்கும். இதில் வந்து எந்தெந்த அந்த 3 சிட்டிஸும் ஸ்மார்ட்டாக இருந்திருக்கிறன அப்படின்னு சொல்லி பார்த்தால், டொரண்டோ வந்து 48வது இடத்தை பிடித்திருக்கின்றது. இந்த 3 சிட்டியில் வந்து முன்னுக்கு வந்தது டொரண்டோவாகத்தான் இருக்கின்றது. உலகிலே வந்து 148 சிட்டிஸை வந்து இவங்க கணக்கெடுத்திருக்கிறாங்க. இதில் தான் டொரண்டோ வந்து 48வது இடத்தை பிடித்திருக்கின்றது. 58ஆம் இடத்தை வான்குவர் பிடித்திருக்கின்றது. அதே போன்று மோன்ரியல் 86வது இடத்தை பிடித்திருக்கின்றது. இப்படி 3 சிட்டிஸ் வந்து ஒரு மாதிரி முன்னுக்கு வந்திருக்கின்றன. அதாவது இந்த 148 சிட்டிஸில் வந்து உலகின் ஸ்மார்ட்டஸ்ட் சிட்டிஸ் அப்படின்னு சொல்லி கனடாவில் 3 சிட்டிஸ் வந்திருக்கின்றன. 2:10 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. அதுக்கு முதல் இன்னொரு விஷயத்தை நாங்கள் பார்த்துடலாம். எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் வழங்கும் டொரண்டோவின் லார்ஜஸ்ட் ஃபர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல் அனைத்து தளபாடங்களும் வெளியேற்றப்பட வேண்டியுள்ளதால் ஹோல்சேல் விலையில் உங்கள் வீடுகளிற்கான ஃபர்னிச்சர்ஸை பெற்றுக்கொள்ளும் மாபெரும் சந்தர்ப்பம். சோஃபா செட்ஸ், பெட்ரூம் செட்ஸ், டைனிங் செட்ஸ், மேட்ரஸஸ், டேபிள்ஸ், சேர்ஸ், அலுமாரிகள் என அனைத்தும் பாரிய விலை குறைப்பில் வழங்கப்படுகின்றன. ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே கிடைக்கும் இந்த வாய்ப்பினை தவறவிடாதீர்கள். மந்த்லி பேமெண்ட் பிளான் மற்றும் டெலிவரியும் உள்ளன. 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் வழங்கும் டொரண்டோவின் லார்ஜஸ்ட் ஃபர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல். சரி, இப்போ நாங்கள் கண்டு கூப்பிட்டுருலாம்.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம்.
1: உள்ளம் கொள்ளைகளும் சாரி கலெக்ஷனின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட் புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்றது.
2: செப்டம்பர் 11 324 காப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸின் கோலாகல திறப்பு விழா.
1: தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்ஸின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். செப்டம்பர் 11 டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்டின் திறப்பு விழா கொண்டாட்டத்திற்கு அன்புடன் அழைக்கின்றார்கள்.
2: 6475986669.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
4: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
5: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமூர் இருக்க பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ், நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமூர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமூர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
6: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் 1 மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
7: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. schcontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 என்ற எண்ணிற்கு அழையுங்கள்.
1: 7 நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம்.

2:23. வாட்ஸ்அப் டுரண்டோ அளித்து கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். கனேடியன்ஸ் இன்னும் ஒரு விடயம்ஸ், கனேடியன் சிட்டி தொடர்பான இன்னொரு விஷயத்தையும் நாங்கள் பார்க்கிருக்கிறோம். இது வந்து உள்நாட்டுக்குள்ளே இடம்பெற்ற ஒரு சேவையாக இருக்கின்றது. லைசன், அதாவது தொடர்பு மூலோபாய கருத்து கணிப்பு தான் இதை செய்திருக்கின்றது. எதிலி பார்க்கையில் கிட்டத்தட்ட 1500 கனேடியன்ஸிடம் இந்த கேள்வி கேட்கப்பட்டு, அதாவது கனடாவிலேயே சேஃபஸ்டான சிட்டிஸ் அதாவது பாதுகாப்பான சிட்டி என்று சொல்லி எதை நினைக்கின்றார்கள் அப்படி என்று சொல்லி ஒரு கருத்து கணிப்பு நடைபெற்றிருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒட்டாவாவை மிக நெருக்கமாக முந்தி குபெக் சிட்டி தான் முதலிடத்தை பிடித்திருக்கின்றது அப்படி என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குபேக்குக்கு வந்து 57 புள்ளிகள் கிடைத்திருக்கின்றன. ஒட்டாவாவிற்கு வந்து 56 புள்ளிகள் கிடைத்திருக்கின்றன. அதற்கடுத்தபடியாக சார்லட் டவுன் வந்திருக்கின்றது. 4 இடத்தில் மாங்க்டன், 5 இடத்தில் சென்ட் ஜார்ஜ் வந்திருக்கின்றது. 6 இடத்தில் விக்டோரியாவும், 7 இடத்தில் ஹாலிஃபாக்ஸ், 8 இடத்தில் கல்கரி, 9 வந்து மோன்ட்ரியல், 10 வந்து ரஜீனா வந்திருக்கின்றது. 11 இடம் சஸ்கடூனும், 12 எட்மண்டன், 13 வான்கூவர், 14 டொரண்டோ, 15 வந்து வினிபெக் வந்திருக்கின்றது. இது வந்து கனடாவுக்குள்ளேயே வந்து சேஃபாக வாழ்வதற்கு பாதுகாப்பான நாடுகள் நகரங்கள் அப்படி என்று சொல்லி கனேடியர்கள் என்ன நினைக்கின்றார்கள் அப்படி என்று சொல்லி அதை அடிப்படையாக கொண்டு வெளியிடப்பட்ட ஒரு கருத்து கணிப்பு முடிவாக இது சொல்லப்பட்டிருக்கின்றது. 2:25 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: ஆண்டாரியோவில் நேற்று இடம்பெற்ற இடைத்தேர்தல்களில் யோக்ஸ்கிம்கோ, ஹாமில்டன் ஈஸ்ட், ஸ்டோனி கிரீக் ஆகிய தொகுதிகளில் முற்போக்கு பழமைவாத கட்சியும் ஸ்காப்ரோ சவுத் வெஸ்ட் தொகுதியில் என்டிபி கட்சியும் வெற்றி பெற்றுள்ளன. இதன் மூலம் மாகாண சபை தேர்தலில் இத்தொகுதிகளில் பெற்ற வெற்றிகளை இக்கட்சிகள் தக்கவைத்துள்ளன. கனடாவில் 5 டிகிரி செல்சியஸ் அதிகமான எதிர்கால வெப்பநிலைக்கு மக்கள் தயாராக இருக்க வேண்டுமென மத்திய அரசின் காலநிலை மாற்ற அறிக்கை எச்சரித்துள்ளது. கனடாவின் மிக வடக்கில் உள்ள நுனாவட் மாகாணத்தில் 10 டிகிரி செல்சியஸுக்கு மேலாக வெப்பநிலை அதிகரிக்கலாம் என்றும், மேற்கு கனடாவில் உள்ள 75% பனிப்பாறைகள் இழக்கப்படலாம் எனவும் அது தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் சர்ச்சைக்குரிய விமான கொள்முதல் குறித்த விசாரணைகளின் அங்கமாக இக்கைது இடம்பெற்றுள்ளது. நாமல் ராஜபக்ஷவை எதிர்வரும் 18ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காவிரிக்கு குறுக்காக அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசுக்கு எதிராக செப்டம்பர் 20ஆம் தேதி முதல் 5 நாட்கள் போராட்டம் நடத்தவுள்ளதாக விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு அறிவித்துள்ளது. அரசியல் ஆதாயங்களுக்காக கர்நாடகா அரசியல்வாதிகள் மேகதாது திட்டத்தை முன்னெடுப்பதாக அது சாடியுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: இன்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
2: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷா ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்போரோ.
0: பிள்ளைகளும் அங்குதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vedial, Mechanical Middlefield Dikumidayal. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandishwarar சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
1: Lakme Home Sing Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸாக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sing 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tarion license builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
4: ஸ்காமரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக். பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கமன் மேக்னிகோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-4080 4446-4080.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

2:46 இஸ்டெஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் ட்ரொண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, சிஎன்இயினுடைய நிறைவு நேரம் ஆக இருக்கின்றது. திங்கட்கிழமையோடு ரேப் அப் பண்ணி விடுவார்கள். ஒவ்வொரு ஆண்டும் 18 நாட்கள் கொண்டாட்டமாக இது இருப்பதும் தெரிந்த ஒரு விஷயம். சரி, இந்த நேரத்திலே பார்த்தால் இந்த 3 நாள் நிறைவு நாட்கள் 3 நாட்களிலும் யா ஷோ இடம்பெறப் போகின்றது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 12 மணியிலிருந்து நண்பகல் 12 மணியிலிருந்து 3:40 வரையில் இந்த யாஷோ இடம்பெறும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை இந்த 3 நாட்களிலும் இப்படி நண்பகல் 12 மணியிலிருந்து பிற்பகல் 3:40 வரை 3:45 மணி நேரம் என்று சொல்லலாம் கிட்டத்தட்ட இந்த ஷோ இடம்பெற போகின்றது. குறிப்பாக 12 மணிக்கு வந்து CF18, அது அதே போன்று 12:14 நொதர்ன் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லி வெவ்வேறு பெர்ஃபார்மன்ஸ் வந்து குறிப்பிட்ட நேரத்திற்குள் இடம்பெற போகிறது. சரி, இதுக்கு வந்து நீங்கள் டிக்கெட் எடுத்தும் போகலாம். ஒரு 15-16 அளவிலே இந்த வெவ்வேறு பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக இருக்க போகிறது. நீங்கள் டிக்கெட் எடுத்து செல்லும் போதும் பார்த்துக்கொள்ள முடியும். இல்லாவிட்டால் டொரண்டோவிலேயும் அதன் சுற்றுப்புறங்களில் இருந்து நீங்கள் அப்படியே வந்து இலகுவசமாகவே இந்த நிகழ்வினை, அதாவது ஸ்னோ பேர்ட்ஸினுடைய இந்த பெர்ஃபார்மன்ஸை பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஏர் ஷோ வந்து சிஎன்இயில் இடம்பெற போகிறது. சனி, ஞாயிறு, திங்கள் 3 நாட்களும் அதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க போகிறது. குறிப்பாக வந்து லேக் ஷோ ப்ளூவார்ட் வெஸ்ட் பகுதியிலிருந்து கார்னேஷன் பார்க் இருக்கின்றதாம், அங்கிருந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஹம்பர் ரிவர் பார்க் அது இருக்கின்றது. அதே போன்று மெரிலின் பெல் பார்க், மார்டின் குட்மென் ட்ரெயில், சனி சைட் பீச், இப்படி என்று சொல்லி பல இடங்களில் வளர்ச்சி சுற்றுப்புறத்தில் இருந்தும் நீங்கள் இந்த யாஷோவை வந்து இலகுவாக இலவசமாக பார்த்து கொள்ள முடியும் அப்படி என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 2:48 வாட்ஸ்அப் ட்ரொண்டோ கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரத்தையும் நாங்கள் நெருங்கி இருக்கின்றோம். அதுக்கு முதல்ல இன்னொரு பாட்டையும் நாங்கள் கேட்டுட்டு வரலாம்.

2:53 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருந்தது. நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரத்தை நாங்கள் நெருங்கி இருக்கின்றோம். இதுவரை நிரம்பு நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் அறிநிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றுச் செல்லும் நான் நீரஜா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோடு லாவண்யா. இனிமையான வணக்கம் நீர்களை தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருங்கள். எல்லோருக்கும் ஒரு சிறந்த நீண்ட வார விடுமுறை அமையவும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: இசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்
2: 416-461-6401.
3: லெகசி லேர்னிங் ஹப் கிரேட் 9 முதல் 12 வரையிலான ஹை ஸ்கூல் மாணவர்களுக்கான ப்ரொஃபஷனல் இன் பர்சன் டியூட்டரிங் சேவைகள். கிரேட் 9 மற்றும் 10 மாணவர்களுக்கு மேத் அண்ட் சயின்ஸ், கிரேட் 11 மாணவர்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ், கிரேட் 12 மாணவர்களுக்கு அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கால்குலஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ஆகிய பாடங்கள் 2-hour கிளாஸ்களில் கற்பிக்கப்படுகின்றன. ஃப்ரீ ஹோம்ஒர்க் ஹெல்ப், அகாடமிக் கவுன்சிலிங், மேலும் யூனிவர்சிட்டி காலேஜ் அப்ளிகேஷன் கைடன்ஸ். லெகசி லேர்னிங் ஹப், 2225 மார்க்கம் ரோட், யூனிட் 205, ஸ்காப்ரோ, 647-532-2564. Legacy Learning Hub.ca.
1: நீங்கள் கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன்ட் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகின்றார். Anthony T. Punraja, Commerce Ventures, 416-457-0651.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
4: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும். CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
5: அன்பு தமிழ் மக்களே, நான் எஸ் என் சுரேந்தர் பேசுறேன்.
6: பாரிஜாத பூவே அந்த தேவலோக சேனை,
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் எஃப்எம். எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.
6: மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடவா.
1: இளம், உலகம், மானம், வரலாறு, காடு, கடல், இசை, திரை.
7: சபா, இப்பவே கண்ணை கட்டுது.
8: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா?
1: சுவையான பாடல்களும் சுவாரஸ்யமான தகவல்களும் கலந்து வரும் காற்றலை புழுதாய்.
9: ஹலோ, யாருங்க?
10: ஹலோ
11: ஹலோ,
9: நாங்க எஃப்எம் ரேடியோல இருந்து பேசுறோம்மா.
1: வார நாட்களில் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம் இன் திசையெங்கும் கிழக்கு.
2: நன்றி நீரஜா. நேரம் 3:03 நேர்கள் இப்பொழுது முதல் 5 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம் இல் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். வெளியில் 24 டிகிரி செல்சியஸ், உணரப்படுவது 28 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் சனிக்கிழமை 22 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது 25 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இன்று நள்ளிரவுக்கு பின் வாகன எரிபொருளின் விலை 1 சதத்தினால் அதிகரிக்க இருக்கின்றது. தொடர்ந்து நிகழ்ச்சிகளில் உங்களோடு லாவண்யா. இனிமையான வணக்கம் நேர்களே.

0: நூறுக்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1,000 ட்ரேடின் போனஸ் பெறுங்கள். 437-860-7002 பிளக்இன் ஹைபிரிட் மாடல் சரங்களாக செலக்டட் RVR மற்றும் அவுட்லாண்டர்களை 0% பைனான்சியல் பெறுவதோடு 10-year பவர் ட்ரெயின் வாரண்டியுடன் நோ சார்ஜ் 10-year அல்லது 160,000 கிலோமீட்டர் கோல்ட் கம்ப்ரஹென்சிவ் வாரண்டியும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2,000 வரை பெருமதியான ஸ்பெஷல் கிஃப்ட் மற்றும் சம்மர் பிரைசஸ் காத்திருக்கின்றன. அகமத் தம்சீன், 437-860-7002.
1: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-90
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
3: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
0: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோத் லோ ப்ரொஃபஷனல் கோபரேஷன், 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன், ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோத் லோ ப்ரொஃபஷனல் கோபரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 647-708-3440.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22-carat 1-gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22-carat 1-pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22-carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-22.
5: இன்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன், 102.7.

0: 3:24 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் திசை எங்கும் கிழக்கு. நிகழ்ச்சியில் தொடர்வது கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்ஸ் வழங்குகின்ற தகவல்கள்.
1: கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் இந்த லாங் வீக்கெண்டை முன்னிட்டு ஒரு மாபெரும் விளைவிப்பினை வழங்கிக் கொடுக்க பிரம்மாண்டமான காட்சியர்களே ஏராளம் தளபாடங்கள்லாம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. நீங்க நேரடியாக எல்லாம் 6685 டாம்கன் ரோட் டெரியன் டாங்கன் சந்திப்பு மிஸ்ஸாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக இந்த லாங் வீக்கெண்டை முன்னிட்டு ஏராளமான தளபாடங்களை உங்களுக்கு சலுகையோடு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே இந்த லாங் வீக்கெண்டில் உங்களுடைய இல்லங்களுக்கான தளபாடங்களை பெற்றுக்கொள்ளலாம். இது பற்றிய மேலதிக விவரங்கள் அறிந்து கொள்வதற்காக அதன் உரிமையாளர் சுக்கங்களோடு இருந்திருக்க. குட் ஈவினிங் சுக்.
2: $99 and first 10 caller who will call now vacuum cleaner free 647

0: 800-600-5005 or you can visit 6685 Tomkan Road, 6685 Tomkan Road. Nandri to everyone. Mindam Sandeepa.
1: ஆகவே தொடர்ந்து மறந்துடுங்க, நாங்கள் மூணு மடத்த தகவலோடு சந்திக்கிட்டோம்.

0: Hammer, செய்திகள்.
1: கனடாவில் கடந்த மாதம் 42,000 வேலை வாய்ப்புகள் இழக்கப்பட்டுள்ளதாக புள்ளி விவரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எனினும் வேலையின்மை வீதம் மாற்றங்களின்றி 6.4 வீதமாக நீடிக்கின்றது. கனடாவில் ஆகஸ்ட் மாதத்தில் 15,000 வேலை வாய்ப்புகள் சேர்க்கப்படும் என்றே பொருளாதார வல்லுநர்கள் எதிர்பார்த்திருந்தனர். G7 மற்றும் G20 நாடுகளின் அமைப்புகளிலிருந்து ரஷ்யா வெளியேற்றப்பட்டமைக்கு தகுந்த காரணங்கள் இருந்ததாக கனேடிய பிரதமர் மார்க்கானி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் இடம்பெறும் G20 மாநாட்டுக்கு ரஷ்யாவை டொனால்டு டிரம்ப் அழைக்கக்கூடும் என்ற கரிசனைக்கு பதிலளித்த கனேடிய பிரதமர் யாரை அழைப்பது என்பது மாநாட்டை நடத்தும் நாட்டின் உரிமை என சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் தமிழ் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிய அனுர அரசை கண்டித்து தாம் அழைப்பு விடுத்த போராட்டம் மக்களின் பிரச்சினைகளுக்கானதே தவிர கட்சி சார்ந்தது அல்ல என்பதை ஏனைய தமிழ் தரப்புகள் புரிந்து கொள்ள வேண்டும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. தம்முடன் கலந்துரையாடாமல் ஏற்கனவே தீர்மானித்துவிட்டு அறிவித்த இந்த போராட்டத்திற்கு ஆதரவளிக்கப் போவதில்லை என தமிழரசு கட்சி கூறியுள்ள நிலையில் அது இக்கருத்தை வெளியிட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழக அரசின் ஆதரவு கட்சிகளுடனான கூட்டம் எதிர்வரும் புதன்கிழமை இடம்பெறவுள்ளது. முன்னைய கூட்டத்தில் கம்யூனிஸ்டுகள் பங்கேற்காத நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தலைவர்களிடம் அமைச்சர்கள் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், ராஜ்மோகன் ஆகியோர் நேரில் சென்று அழைப்பு விடுத்துள்ளனர்.
0: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள். தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM.
2: ஏ ஊரை விட்டு உறவை விட்டு சாதி விட்டு சாமி விட்டு எல்ல விட்டு கொல்ல விட்டு மானம் விட்டு ஈனம் விட்டு மனச மட்டும் பாக்குமடா காது, நல்ல மனச மட்டும் பாக்குமடா காது.
3: என்னத்த சொல்ல வர்ற?

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: மௌலிசன் பிரேமதாசனின் வீனிக்ஸ் புரொடக்ஷன்ஸ் வழங்கும் உணர்வு. அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்புவோரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் ப்ரொபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவலி ரெபர்டோரியின் தொடக்க நிகழ்வு, பாரதியின் ஃபேஷன் ஷோ, சாய் பிருந்தா, அருந்தவர் சண்முகநாதன், லக்ஷ்மி சிவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து பிரபாவலி கே எச் கண்ணாவின் நடன அமைப்பில் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி செப்டம்பர் 4 மாலை 6:30 ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சுரல் சென்டரில் உணர்வு. இந்த நிகழ்வில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதி உறவு சோலை மறுவாழ் கழகத்துக்கு செல்லுகின்றது. டிக்கெட்டுகளை பெற vnix.ca அல்லது 416-277-1039.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472-93-5899 6472-93-5899
3: Ajax Nissan and Infiniti Savings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal anith trim 2026 Nissan Kicks um 0% finance rate 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam 2025 Infiniti QX 50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam tamilil pesa முகமது லெபி 437-477-7960
4: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions 647-522-1775 6472-1775 KM Business
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375 டாலர்கள். Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்
6: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ். கிருபா தனபால சிங்கம் 416-298-2777 மோர்கேஜ் சொல்யூஷன்.
1: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம்
7: 102.7.

0: 3:47 கேடுகொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் திசை எங்கும் கிழக்கு. நிகழ்ச்சியில் தொடர்வது கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்ஸ் வழங்குகின்ற தகவல்கள்.
1: கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் இந்த குறிப்பாக லாங் வீக்கெண்டை முன்னிட்டு தங்களுடைய மாபெரும் விற்பனையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். 6685 டாம்கன் ரோட் டெரியன் டாங்கன் சந்திப்பில் மிஸ்ஸிசாகாவில் அமைந்திருக்கிறது. லாங் வீக்கெண்டை முன்னிட்டு ஏராளமான சலுகைகளோடு தளபாடங்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். குயின் மெட்டர்ஸ் $99 மட்டுமே இதை பெறுகின்ற பொழுது பெக்கும் இலவசமாக வழங்கப்படுகிறது. இது குறிக்கப்பட்ட வாழ்க்கை மட்டும் இந்த சலுகையை தந்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோலே லெதர் ரிக்னஸ் சோஃபா அண்ட் லவ் சீட்டை நீங்கள் $999 நீங்க பெற்றுக்கலாம். இதை கொள்ளும் செய்வதற்கு டிவி இலவசமாக வழங்குகின்றார்கள் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுபோலே டைனிங் டேபிள் வித் 6 சேருடன் $299 மட்டுமே இதை கொள்ளும் செய்வர்களுக்கு மைக்ரோவே இலவசமாக வழங்குகின்றார்கள் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுபோலே இந்த லாங் வீக்கெண்டை முன்னிட்டு நீங்க நேரடியாக வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக் கொள்ளலாம். நாங்க சொன்னது போலவே நீங்க தளபாடங்களை கொள்ளணும் செய்கின்ற பொழுது இந்த லாங் வீக்கெண்டை முன்னிட்டு இலவசங்களோடு நீங்க பொருட்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் வழங்குகிறார்கள் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே 6685 டாங்கன் ரோட் டெரியன் டாங்கன் சந்திப்பில் மிஸ்ஸிசாகாவில் அமைந்திருக்கிறது. இதுவரை நீங்கள் குறிப்பாக சொலிபுட் பெட்ரூமை நீங்கள் தெரிவு செய்கின்ற பொழுது கிங் பெட் ட்ரெஸ்ஸர் மிரர் நைட் ஸ்டாண்ட் $999 மட்டுமே இதை கொள்ளணும் செய்வர்களுக்கு டிவி இலவசமாக வழங்குகின்றார்கள் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுவரை லெதர் சோஃபா லவ் சீட் சேரை வந்து $799 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதை பெறுகின்றவர்களுக்கும் டிவி இலவசமாக வழங்குகின்றார்கள். இன்னும் ஏராளமான தளபாடங்கள் இங்கே இருக்கின்றன. புத்தம் புதிய தளபாடங்கள் இங்கே அனைத்துமே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஒரு பிரம்மாண்டமான காட்சி குறிப்பிடத்தக்கது. 6685 டாங்கன் ரோட் டெரியன் டாங்கன் சந்திப்பில் மிஸ்ஸிசாகாவில் அமைந்திருக்கிறது. லாங் வீக்கெண்டை முன்னிட்டு தங்களுடைய மாபெரும் விற்பனையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் 6472620000.
0: 3:49 ஸ்காப்ரோவில் யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோ மற்றும் 401 அருகில் சகல வசதிகளுடன் அமையும் புத்தமுதிய கொண்டோவில் குறைந்த விலையில் ரெடி டு மூவ் இன் யூனிட் ஒன்றை வாங்க அழையுங்கள். ரீமேக்ஸ் கம்யூனிட்டியின் சன்சிவன் 416-788-4283. ஒன் பெட்ரூம் ஸ்டார்டிங் ஃப்ரம் 305,000. ஒன் பெட்ரூம் பிளஸ் 10 ஸ்டார்டிங் ஃப்ரம் 365,000. டூ பெட்ரூம் ஸ்டார்டிங் ஃப்ரம் 435,000. இந்த கொண்டோவில் யூனிட் ஒன்றை சன்சிபனிடம் வாங்கும்போது நோ டெவலப்மெண்ட் சார்ஜஸ், ஒன் ஃப்ரீ பார்க்கிங், க்ளோசிங் இன் 2-4 மந்த்ஸ், இன்னும் சிறப்பு சலுகைகள். யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோ சென்டினியல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் 401 மிக அருகில், அத்துடன் சிறந்த ரெண்டல் பொட்டன்ஷியல் உள்ள இடம். ரெடி டு மூவ் இன் யூனிட்ஸ் குறிப்பிட்ட சில நாட்களுக்கு மட்டுமே இந்த சலுகைகள். ரீமேக்ஸ் கம்யூனிட்டியின் சன்சிபன் 416-788-4283. 416-788-4283.

0: இளம் உலகம் வானம் வரலாறு காடு கடல் இசை திரை
1: சபா இப்பவே கண்ண கட்டது
2: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா
0: சுவையான பாடல்களும் சுவாரஸ்யமான தகவல்களும் கலந்து வரும் காற்றலை பொழுதாய்
3: ஹலோ யாருங்க
4: ஹலோ
5: ஹலோ
3: நாங்க எப்பம் ரேடியோல இருந்து பேசுறோம்மா
0: வார நாட்களில் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம் இன் திசையெங்கும் கிழக்கு திசையெங்கும் கிழக்கு
6: 4:02 வெளியில் 24 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவது 30 டிகிரி செல்சியஸ் நாளைய தினம் சனிக்கிழமை 22 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது 25 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இரு நள்ளிரவுக்கு பின் வாகன எரிபொருளின் விலை 1 சதத்தினால் அதிகரிக்க இருக்கின்றது.

0: நான்கு மணி ஆறு நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் திசை எங்கும் கிழக்கு நிகழ்ச்சியில் தொடர்வது மார்க்கம் அகாடமி வழங்குகின்ற தகவல்கள்.
1: பாடசாலைகள் ஆரம்பிக்க இருக்கின்ற நிவாரண சூழலில் உங்கள் பிள்ளைகளை ஒரு சிறந்த டியூஷன் சென்டர் நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். அவருடைய கல்வியினை இந்த புதிய கல்வியாண்டில் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தினை கொண்டிருப்பீர்கள். உங்களுக்கான தகவல்களை தருகின்றது மார்க்கம் அகாடமி. மார்க்கம் அகாடமியை பொறுத்தவரையில் மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் உள்ள யூனிட் 103 இயங்கி வருகின்றது. மிகச்சிறந்த அனுபவம் பெற்ற ஆசிரியர்களின் துணையோடு பல்வேறுபட்ட பாடங்களை அது கற்பித்து வருகின்றன குறிப்பிடத்தக்கது. முக்கியமாக தமிழ் கற்பிக்கப்படுகின்றது. அத்தோடு இங்கிலீஷ் பிரெஞ்சு மேத் சயின்ஸ் ஆகிய அனைத்து பாடங்களும் அனுபவம் உள்ள ஆசிரியர்களின் சிறந்த வழிகாட்டுதல்களோடு உங்கள் பிள்ளைகளுக்கு கற்பிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. பிள்ளைகளின் கல்வித்திறனை வளர்த்து தன்னம்பிக்கையோடு வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்லுகின்றது மார்க்கம் அகாடமி. இங்கிலீஷ் பிரெஞ்சு மேத் சயின்ஸ் ஆகிய பாடங்களோடு மட்டுமல்லாமல் தமிழையும் நீங்கள் ஒரே இடத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்பித்துக் கொள்ள முடியும். குறிப்பாக தமிழ் வகுப்புகளை பொறுத்தவரையில் தமிழ் மொழியை அழகாக பேசவும் படிக்கவும் எழுதவும் இலகுவான முறையில் சொல்லிக் கொடுக்கின்றார்கள் மார்க்கம் அகாடமியினுடைய தமிழ் ஆசிரியர்கள் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. சிறப்பான கல்வி வகுப்புகளை நடத்தி வருகின்றது. உங்களுடைய பிள்ளைகளின் கல்வியில் சிறந்த முன்னேற்றம் தேவை ஏற்படின் நீங்கள் மார்க்கம் அகாடமியை நம்பிக்கையோடு அணுக முடியும் என்று சொல்லி தெரிவித்திருக்கிறார்கள். மார்க்கம் அகாடமி 3351 மார்க்கம் ரோட் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ரயில் பில்டிங்கின் உள்ளே யூனிட் 103 அமைந்திருக்கின்றது. விவரங்களுக்கு நீங்கள் அழைக்க முடியும் 416-795-0707. பாடசாலைகள் வருகிற வாரம் ஆரம்பிக்க இருக்கின்றன. புதிய கல்வியாண்டுக்கு உங்கள் பிள்ளைகளும் தயாராக இருப்பார்கள். அவர்களை இந்த புதிய கல்வியாண்டில் ஒரு இன்னும் முன்னேற்றகரமான நிலைக்கு எடுத்து செல்ல வேண்டும், அவருடைய கல்வியினை மேம்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தினை நீங்கள் கொண்டிருப்பீர்கள். அல்லது அவர்கள் சற்று பின்தங்கி இருக்கின்ற பாடங்களில் மேலதிக கற்கைகள் அவசியம், அவர்கள் அந்த பாடங்களில் கூட முன்னேற்றம் அடைய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தினை நீங்கள் கொண்டிருப்பீர்கள். உங்களுக்கான ஒரு வாய்ப்பாக மார்க்கம் அகாடமி இப்பொழுது பல்வேறுபட்ட பாடங்களை ஒரே குறையின் கீழ் வழங்கி வருகின்றது. இங்கிலீஷ் பிரெஞ்சு மேத் சயின்ஸ் ஆகிய பாடங்கள் அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் வழங்கப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் தமிழையும் நீங்கள் மார்க்கம் அகாடமியில் கற்றுக்கொள்ள முடியும், உங்களுடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகள் தமிழ் மொழியை அழகாக பேசுவதற்கும் எழுதுவதற்கும் படிப்பதற்கும் மார்க்கம் அகாடமிய தமிழ் ஆசிரியர்கள் இலகுவான முறையில் அவர்களை பயிற்றுவிக்கின்றார்கள். மார்க்கம் அகாடமி 3351 மார்க்கம் ரோட் ஸ்வீட் 103 அமைந்திருக்கின்றது. மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ரயில் பில்டிங் உள்ளே அமைந்திருக்கின்றது. 416-795-0707. 416-795-0707.

0: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100-க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid model சரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty-உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2000 வரை பெருமதியான special gift matum summer prices kaathirukkindana Ahmed Thamsi 437-860-7002
1: உள்ளம் கொள்ளைகொள்ளும் சாரி கலெக்ஷனின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட் புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்றது.
2: September 11 324 காப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் இன் கோலாகல திறப்பு விழா.
1: தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டம் மேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். September 11 டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட் இன் திறப்பு விழா கொண்டாட்டத்திற்கு அன்புடன் அழைக்கின்றார்கள்.
2: 6475986669.
3: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881
4: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
5: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில்ஸ் பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
4: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
6: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
7: மார்க்கம் அகாடமி நடத்தும் தமிழ் பள்ளி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்பித்த ஆசிரியர்களால் தமிழ் கற்பிக்கப்படுகிறது. தமிழை நேசிப்போம், தமிழை கற்போம், பாரம்பரியத்தை காப்போம். மாதம் $30 மட்டுமே. தமிழ் உச்சரிப்பு, சொல் வளம் மற்றும் பாரம்பரிய முறையில் தமிழ் கற்பிக்கப்படும். கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு மார்க்கம் அகாடமி, 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 416-795-0707.
8: எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன், கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
9: என்ன கதை இது? பேக்யார்ட்ல எப்படி வீடு கட்டுறது?
8: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ரொஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
9: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் போன் நம்பர் சொல்லுங்க.
8: 416-788-24-26.
10: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. Toyota, Honda, Acura, Porsche ஆகியவற்றில் பணிபுரிந்த Lexus Certified Pro Tech and Hybrid Tech சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்ப்ரோ.
11: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பு. டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649. 416-649-6388
12: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்போரோ.
13: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
12: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
14: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
15: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
14: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
16: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels Red Building in Ullay. 416-291-3232.
17: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
18: என்றும் இசையுடன் ஈஸ்ட் FM உங்களுடன். 102.7

0: 4:21 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் திசை எங்கும் கிழக்கு நிகழ்ச்சியில் தொடர்வது கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்ஸ் வழங்குகின்ற தகவல்கள்.
1: கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் 6685 டாங்கன் ரோட் டெரியன் டவுன் சந்தையில் அமைந்திருக்கிறது. மிஸ்ஸஸ் ஆகவலே ஒரு மாபெரும் காட்சியறையோடு இங்கே வருகின்ற பொழுது இங்கே தளபாடங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஏராளம் ஏராளம் தளபாடங்கள் இப்பொழுது லாங் வீக்கெண்ட் முன்னிட்டு விஷயத்தை வெளியில் தந்துள்ளிருக்காங்க. எங்களோட மீண்டும் சுக்கணிந்திருக்கிற
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் டு எவ்ரிவன். சோ ஆல் த ஈஸ்ட் எஃப்எம் லிசனர்ஸ் ப்ளீஸ் வாங்கோ வாங்கோ வாங்கோ டு 6685 டாம்கன் ரோட் 6685 டாம்கன் ரோட் 6685 டாம்கன் ரோட் இஸ் அவர் அட்ரஸ். லாட்ஸ் ஆஃப் சேவிங் லாட்ஸ் ஆஃப் கிஃப்ட் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. லேபர் டே லேபர் டே லேபர் டே லாங் வீக்கெண்ட் ஸ்பெஷல் யூ ஆர் கெட்டிங் பிக் பிக் டிஸ்கவுண்ட் அண்ட் பிக் பிக் கிஃப்ட் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ அட் 6685 டாம்கன் ரோட். நவ் ஐ கேன் கிவ் யூ டீல் அண்ணா. இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் if you are looking for leather sofa set, you need black color, you need gray color, you need brown color, I can give you deal on gray color leather sofa set, gray color leather sofa set, living room sofa set, modern sofa set, three seater sofa, two seater lopsided with a single chair sofa, lopsided and chair, leather gray color sofa set, regular price was $2,500 only for this long weekend. You will get complete sofa set $799 and get a big screen television TV 11 television TV free sofa lopsided and chair $799 and a big screen television TV free 11. Now you I can give you deal lots of children going back to school, right? I'm yeah. give you king size bedroom set, solid wood king size bed, solid wood king size bed, dresser mirror with side table, solid wood king bed, dresser mirror with side table, regular price was $2,000 $2,000 illa $1,500 illa $1,000 illa.

0: அப்படிங்கிற அட்ரஸ். பிளீஸ் நோட் த அட்ரஸ், 6685 டோம்கன் ரோடு, 6685 டோம்கன் ரோடு இன் மிசிசாகா, 6685 டோம்கன் ரோடு, டெரி டோம்கன். டெரி டோம்கன் இஸ் த மெயின் இன்டர்செக்ஷன். வி ஆர் லொக்கேட்டட் நியர் ஹைவே 410, 6685 டோம்கன் ரோடு. ஸோ அவர் ஃபோன் நம்பர் இஸ் 6472620000, 6472620000. ஒரு அவர் அட்ரஸ் 6685 டோம்கன் ரோடு, 6685 டோம்கன் ரோடு. லாங் லாங் வீக்கெண்ட், லாங் வீக்கெண்ட். சேல் சேல் சேல்.
1: இது கிராண்ட் கோம் ஃபர்னிச்சர் வழங்குகின்ற செல்லோடு நீங்கள் முடிந்து கொள்ளலாம். தொடர்ந்து அடுத்த தகவலோடு நாங்கள் இணைந்து கொள்கின்றோம்.

4:27 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது திசை எங்கும் கிழக்கு. ஐபி கோல்ட் ஹவுஸ் வழங்கும் லாங் வீக்கெண்ட் ஸ்பெஷல் நியூ அரைவல் பியர்ஸ் ஜுவல்லரி $190 பெர் கிராம் மாத்திரமே. நியூ டிசைன் சிங்கப்பூர் நகைகள், டெம்பிள் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் மலிவு விலைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஐபி கோல்ட் ஹவுஸ், 40 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 56, மார்க்கமன், நியூ டெல்லி டிரைவில். 905-554-5890.

0: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: ஒன்டாரியோவில் நேற்று இடம்பெற்ற இடைத்தேர்தல்களில் யோர்க் சிம்கோ, ஹாமில்டன் ஈஸ்ட் டோனி கிரீக் ஆகிய தொகுதிகளில் முற்போக்கு பழமைவாத கட்சியும் ஸ்காப்ரோ சவுத் வெஸ்ட் தொகுதிகளில் என்டிபி கட்சியும் வெற்றி பெற்றுள்ளன. இதன் மூலம் மாகாண சபை தேர்தல்களில் இத்தொகுதிகளில் பெற்ற வெற்றிகளை கட்சிகள் தக்கவைத்துள்ளன. கனடாவில் 5 டிகிரி செல்சியஸ் அதிகமான எதிர்கால வெப்பநிலைக்கு மக்கள் தயாராக இருக்க வேண்டும் என மத்திய அரசின் காலநிலை மாற்ற அறிக்கை எச்சரித்துள்ளது. கனடாவின் மிக வடக்கில் உள்ள நுனவட் மாகாணத்தில் 10 டிகிரி செல்சியஸுக்கு மேலாக வெப்பநிலை அதிகரிக்கலாம் என்றும், மேற்கு கனடாவில் உள்ள 75% பனிப்பாறைகள் இழக்கப்படலாம் எனவும் அது தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் சர்ச்சைக்குரிய விமான கொள்முதல் குறித்த விசாரணைகளின் அங்கமாக இக்கைது இடம்பெற்றுள்ளது. நாமல் ராஜபக்ஷவை எதிர்வரும் 18ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காவிரிக்கு குறுக்காக அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசுக்கு எதிராக செப்டம்பர் 20ஆம் தேதி முதல் 5 நாட்கள் போராட்டம் நடத்தவுள்ளதாக விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு அறிவித்துள்ளது. அரசியல் ஆதாயங்களுக்காக கர்நாடக அரசியல்வாதிகள் மேகதாது திட்டத்தை முன்னெடுப்பதாக அது சாடியுள்ளது.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம்
3: 102.7. மச்சி ஓபன் த பாட்டில்.

0: 4:38 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் திசை எங்கும் கிழக்கு நிகழ்ச்சியில் தொடர்வது மார்க்கம் அகாடமி வழங்குகின்ற தகவல்கள்.
1: மார்க்கம் அகாடமி மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கின் உள்ளே அமைந்திருக்கின்றது. உங்கள் பிள்ளைகளுடைய கல்வியில் சிறந்த முன்னேற்றத்தினை நீங்கள் விரும்புகிறீர்களா? உங்களுக்கான உங்கள் பிள்ளைகளுக்கான சிறப்பான கல்வி வகுப்புகளை மார்க்கம் அகாடமி வழங்க வருகின்றது. குறிப்பாக தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, கணிதம், விஞ்ஞானம் ஆகிய பாடங்களை மார்க்கம் அகாடமி அனுபவமுள்ள சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டல்களோடு வழங்கி வருகிறமை குறிப்பிடத்தக்கது. பிள்ளைகளின் கல்வித்திறனை வளர்த்து தன்னம்பிக்கையோடு வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்வதற்கு மார்க்கம் அகாடமி உங்களுக்கு உதவுகின்றது. தமிழ், இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத், சயின்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய வசதிகளை மார்க்கம் அகாடமி ஏற்படுத்தி தருகின்றது. 3351 மார்க்கம் ரோட், யூனிட் 103, மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ரயில் பில்டிங்கினுள்ளே அமைந்திருக்கின்றது மார்க்கம் அகாடமி. பதிவுகளுக்கு 416-795-0707. புதிய கல்வியாண்டு ஆரம்பிக்க இருக்கின்றது. பாடசாலைகள் வருகின்ற வாரம் தொடங்க இருக்கின்றன. இப்போது புதிய கல்வியாண்டுக்குள் உங்களுடைய பிள்ளைகள் செல்லுகின்ற இந்த வேளையில் அவருடைய கல்வியினை, அவருடைய கற்றல் திறனை மேலும் மேம்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தினை நீங்கள் கொண்டிருக்கின்றீர்கள், அல்லது அவர்கள் சில பாடங்களில் பின்தங்கி இருக்கலாம், அந்த பாடங்களில் முன்னேற்றகரமான ஒரு நிலையினை ஏற்படுத்தி தர வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தினை கொண்டிருக்கின்றனர் சொன்னால் உங்களுக்கு உதவுகின்றது மார்க்கம் அகாடமி. எனவே சிறந்த ஆசிரியர்கள், அனுபவமுள்ள ஆசிரியர்களின் துணையோடு பாடங்களை வழங்கி வருகின்றது. பல்வேறுபட்ட பாடங்கள் ஒரே இடத்தில் வழங்கப்பட்டு வருகின்றன. இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத், சயின்ஸ் ஆகிய பள்ளி பாடங்களில் சிறந்து விளங்குவதற்கு மார்க்கம் அகாடமி உங்களுக்கு உதவுகின்றது. அது மட்டுமில்லாமல் தமிழ் மொழியினை கூட சிறந்த ஆசிரியர்களின் துணையோடு இலகுவான முறையில் கற்பிக்கின்றது மார்க்கம் அகாடமி. பிள்ளைகள் வெறுமனையை கற்பிப்பதோடு மட்டுமல்லாமல் தமிழ் மொழியை அழகாக பேசுவதற்கும் படிப்பதற்கும் எழுதவும் கூட இந்த மார்க்கம் அகாடமியின் தமிழ் வகுப்புகள் உங்களுக்கு உதவுகின்றன. எனவே இப்பொழுது பாடசாலைகள் ஆரம்பிக்க இருக்கின்ற சூழலில் உங்களுடைய பிள்ளைகளை ஒரு சிறந்த ஒரு முன்னேற்றம் காண வேண்டும் இந்த கல்வியாண்டு என்கிற எண்ணத்தோடு மேலதிக வகுப்புகளுக்கு நீங்கள் அனுப்புகின்ற எண்ணத்தினை கொண்டிருந்தால் உங்களுக்கான ஒரு சிறந்த தெரிவாக மார்க்கம் அகாடமி ஒரே குறியங்கள் இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத், சயின்ஸ் ஆகிய பாடங்களோடு தமிழ் மொழியையும் கற்பித்து வருகின்றது. மார்க்கம் அகாடமி மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ரீபில்டிங்கிலுள்ளே அமைந்திருக்கின்றது. 3351 மார்க்கம் ரோட், யூனிட் 103 அமைந்திருக்கின்றது. பதிவுகளுக்கு நீங்கள் அழைக்கலாம் 416-795-0707. 4:40
0: எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வியர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல் அனைத்து தளபாடங்களும் வெளியேற்றப்பட வேண்டியுள்ளதால் ஹோல்சேல் விலையில் உங்கள் வீடுகளுக்கான பர்னிச்சரை பெற்றுக் கொள்ளும் மாபெரும் சந்தர்ப்பம். சோஃபா செட்ஸ், பெட்ரூம் செட்ஸ், டைனிங் செட்ஸ், மேட்ரஸஸ், டேபிள்ஸ், சேர்ஸ், அலமாரிகள் என அனைத்தும் பாரிய விலை குறைப்பில் வழங்கப்படுகின்றன. ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கும் இந்த வாய்ப்பினை தவறவிடாதீர்கள். மந்த்லி பேமெண்ட் பிளான் மற்றும் டெலிவரி சேவையும் உள்ளன. ஈடி ஃபின்ஸ்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வியர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல்.

0: 4:45 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் திசை எங்கும் கிழக்கு. நிகழ்ச்சியில் தொடர்வது கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்ஸ் வழங்குகின்ற தகவல்கள்.
1: கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் 6685 டொங்கின் ரோட் டெரியன் டொங்கன் சந்தியில் மிஸ்ஸஸ் ஆகல் அமைந்திருக்கிறது. லாங் வீக்கெண்ட் முன்னிட்டு மாபெரும் ஒரு விஷயடு விற்பனை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். முதல் 10 வாடிக்கையாளர் அழைக்கின்ற பொழுது உங்களுக்கு காஃபி டேபிள் $29 மட்டுமே. முதல் அழைப்பை ஏற்படுத்துகின்ற 10 வாடிக்கையாளருக்கு காஃபி டேபிள் $29 மட்டுமே. 6472620000 நீங்கள் அழைத்து நீங்கள் பதிவு செய்கின்ற பொழுது காஃபி டேபிள் 10 வாடிக்கையாளருக்கு $29 மட்டுமே. இது கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். இப்பொழுது லாங் வீக்கெண்டை முன்னிட்டு தங்களுடைய மாபெரும் விற்பனையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். 6685 டொங்கின் ரோட் டெரியன் டங்கின் சந்தில் அமைந்திருக்கிறது மிஸ்ஸஸ் ஆகாவிலையும் லாங் விங்கரை முன்னிட்டு தங்களுடைய மாபெரும் விற்பனையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். குயின் மெட்ரஸ் $99 மட்டுமே, வெக்கும் இலவசம், குறிக்கப்பட்ட வாடிக்கையாளர் மட்டுமே இந்த சலுகை என்பதையும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல லெதர் ரெக்லைனர் சோஃபா அண்ட் லவ் சீட்டை வந்து $999 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இதே கொள்ளுநர் செய்வதற்கு டிவி இலவசம். அதுபோல டைனிங் டேபிள் வித் 6 ஏருடன் நீங்கள் $299 நீங்க கொள்ளுநர் செய்ய முடியும். அதுபோல மைக்ரோவே இலவசமாக வழங்கப்படுகிறது. இதுபோல குயின் பெட் வந்து $199, இதே கொள்ளுநர் செய்வதற்கு மெட்ரஸ் இலவசம். இவ்வாறு ஏராளமான இலவசங்களோடு நீங்கள் தளபாடங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை வழங்குகின்றார்கள். கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் 6685 டொங்கன் ரோட் டெரியன் டொங்கன் சந்தில் அமைந்திருக்கிறது. 6472620000 நீங்க அழைக்க முடியும். அதுவரை நீங்கள் குறிப்பாக இங்கே ஏராளமான தளபாடங்கள்லாம் மிக மிக குறைந்த விலையோடு தந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் நேரடியாக வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ளலாம். சோஃபா அண்ட் லவ் சீட் வந்து $599 மட்டுமே, இதே கொள்ளுநர் செய்வதற்கு காஃபி டேபிள் இலவசம். அதுவரை 6685 டொங்கன் ரோட் 6685 டொங்கன் ரோட்டில் அமைந்திருக்கிறது கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். மிக பிரம்மாண்டமான காட்சியரோடு தங்களுடைய மாபெரும் லாங் வீக்கெண்டை முன்னிட்டு விற்பனை தந்து கொண்டிருக்கிறார்கள். ஏராளம் ஏராளம் தளபாடங்கள் மிக மிக விலக்குறைப்போடு விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. சொலிபிட் பெட்ரூம் செட்டை குறிப்பாக நீங்கள் கிங் பெட் ரெசர் மிரர் நைட் ஸ்டாண்டர் $999 மட்டுமே, இதை கொள்ளுநர் செய்வதற்கு டிவி இலவசம். அதுபோல லெதர் சோஃபா லவ் சீட் சேருடன் நீங்க பெற்றுக்கொள்ளலாம் $799, இதற்கும் டிவி இலவசமாக வழங்கப்படுகிறது. அதுபோல முதல் அளிக்கின்ற 10 வாடிக்கையாளர் கோவிட் டேபிளை $29 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். 6472620000 நீங்க அழைக்க முடியும். அதுபோல நீங்கள் நேரடியாக வரலாம். கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் 6685 டொங்கின் ரோட்டில் அமைந்திருக்கிறது டெரியன் டொங்கின் சந்திப்பில் மிஸ்ஸஸ் ஆகாவிலே. நீங்க நேரடியாக வருகின்ற பொழுது லாங் வீக்கெண்டை முன்னிட்டு தங்களுடைய மாபெரும் விற்பனையை வழங்கி கொண்டிருக்கின்ற மிக பிரம்மாண்டமான காட்சியர்களே தளபாடங்கள் அமைந்திருக்கிறது. 6685 டொங்கின் ரோட்டில் அமைந்திருக்கிறது கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் 6472620000.
0: 4:48 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் திசை எங்கும் கிழக்கு. ஸ்காப்ரோவில் யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோ மேடம் 401 அருகில் சகல வசதிகளுடன் அமையும் புத்தம் புதிய கொண்டோவில் குறைந்த விலையில் ரெடி டு மூவ் இன் யூனிட் ஒன்றை வாங்க அழையுங்கள். ரீமேக்ஸ் கம்யூனிட்டியின் சன்சீபன் 416-788-4283. ஒன் பெட்ரூம் ஸ்டார்டிங் ஃப்ரம் $305,000. ஒன் பெட்ரூம் பிளஸ் டென் ஸ்டார்டிங் ஃப்ரம் 365,000. டூ பெட்ரூம் ஸ்டார்டிங் ஃப்ரம் 435,000. இந்த கொண்டோவில் யூனிட் ஒன்றினை சன்சீபனிடம் வாங்கும்போது நோ டெவலப்மெண்ட் சார்ஜஸ், ஒன் ஃப்ரீ பார்க்கிங், closing in 2 to 4 months, இன்னும் சிறப்பு சலுகைகள். யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோ சென்டனியல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் 401 மிக அருகில், அத்துடன் சிறந்த ரெண்டல் பொட்டன்ஷியல் உள்ள இடம். ரெடி டு மூவ் இன் யூனிட்ஸ் குறிப்பிட்ட சில நாட்களுக்கு மட்டுமே இந்த சலுகைகள். ரீமேக்ஸ் கம்யூனிட்டியின் சன்சீபன் 416-788-4283. 416-788-4283.

4:54 கிடைக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் திசை எங்கும் கிழக்கு. ஒலித்த அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய திசை எங்கும் கிழக்கு. 5 மணியிலிருந்து நீங்கள் காஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம்.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே போகணும். இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியுலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம் 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியுலா ஹோண்டா தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம் 6478334998.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்
3: என்னது?
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
5: 416-900-4599.
6: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை RBC, CIBC, BMO, TD போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா, ரஷ் க்ளோசிங் தேவையா, வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா, அழைங்கள் ஜனிஷான் மேனேஜிங் பார்ட்னர் மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங் 6478910742.
7: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services 416-473-8472. Wagons Legal Services.
4: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள் நீதன் கந்தசாமி. Community Legal Services 289-242-5450.
8: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும். CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770.
9: விதவிதமான தெரிவுகளில்
10: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401,
9: வால்மார்ட் பிளாசாவில் 787 மில்டன் அவென்யூ, யூனிட் C, ஸ்காபரோ.
10: அகரம், பட்டுக்களின் சிகரம்.

0: நேரம் 5:05 நேர்களை இப்பொழுது முதல் 7 வரை SFM காற்றலையில் காஃபி டபுள் டபுளோடு இணைந்து கொள்ளலாம். வெளியில் 25 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவது, 30 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் சனிக்கிழமை 22 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது, 25 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இன்று நள்ளிரவுக்கு பின் வாகன எரிபொருளின் விலை 1 சதத்தினால் அதிகரிக்க இருக்கின்றது. தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு லாவண்யா, இனிமையான வணக்கம் நேர்களே. காஃபி டபுள் டபுள் இணைந்திருக்கும் முதலாவது நேயர், வணக்கம். நல்ல சுகமா இருக்கிறோம். இந்திரன் வளமையாக்கு மாறா நீங்க முதலாவதா வந்திருக்கீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்ல நல்ல சுகமா இருக்கும். ஹாப்பி ஃப்ரைடே.
0: ஹாப்பி ஃப்ரைடே.
1: முதலாவதா வர்றதுல ஒரு தனி விருப்பம்.
0: தொடர்ந்து முயற்சி செய்யுங்க.
1: ஆமா.
0: என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: முதலாவதாக நல்ல பாட்டா உண்டு வசீகரால இருந்து பூப்போம்.
0: சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி. உங்கள் நிகழ்ச்சிகள் நல்லாகமே. நல்வாழ்த்துக்கள்.
0: நன்றி.

0: ஐந்து மணி 11 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி 77 மணி வரை நீங்கள் இணைந்து கொண்டு பாடல்களை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் கதைக்கிறீங்க? எப்படி இருக்கீங்க ரபேசன் துரைராசா? நாங்களும் நல்ல சும்மா இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: கில்லி படத்துல இருந்து அர்ஜுனா இருந்து.
0: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி உங்களுக்கு. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம்.
0: பாடலுக்கு முன்னதாக மார்க்கம் அகாடமி வழங்குகின்ற தகவல்கள்.
2: பாடசாலைகளுக்கு செல்வதற்கு உங்கள் பிள்ளைகள் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். புதிய கல்வியாண்டு வருகின்ற வாரம் ஆரம்பிக்க இருக்கின்றது. இவ்வாறான சூழலில் உங்களுடைய பிள்ளைகளின் கல்வியினை மேலும் முன்னேற்றகரமான பாதைக்கு எடுத்துச் செல்ல மேலதிக வகுப்புகளுக்கு நீங்கள் ஆர்வத்தினை கொண்டிருந்தால், அவ்வாறு மேலதிக வகுப்புகளுக்கு அவர்களை அனுப்ப வேண்டும் என்ற எண்ணத்தினை கொண்டிருந்தால், உங்களுக்கான ஒரு சிறந்த வாய்ப்பினையும் தகவல்களையும் தருகின்றது மார்க்கம் அகாடமி. மார்க்கம் அகாடமியை பொறுத்தவரையில் சாபுவில் மார்க்கமன் ஸ்ட்ரீல்ஸ் ரெட் பில்டிங்கில் சேவைகளை வழங்கி வருகின்றது. குறிப்பாக பல்வேறுபட்ட பாடங்கள் ஒரே குறையின் கீழ் வழங்கப்பட்டு வருகின்றன. மார்க்கம் அகாடமியை பொறுத்தவரையில் தமிழ் மொழியினை கற்பிக்கின்றது சிறந்த ஆசிரியர்களின் துணையோடு. தமிழ் மொழியை வெறுமனே கற்பிப்பதோடு மட்டுமல்லாமல், உங்களுடைய பிள்ளைகள் வெறுமனே தமிழ்மொழியை கற்பதோடு மட்டுமல்லாமல் தாய்மொழியை அழகாக பேசவும் படிக்கவும் எழுதவும் இவ்வாறு இலகுவான முறையில் கற்பித்தல் சேவைகளை மார்க்கம் அகாடமி வழங்குகின்றமையும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. எனவே தமிழ் மொழி மட்டுமல்லாமல் இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத்ஸ், சயின்ஸ் ஆகிய பாடங்களையும் இவ்வாறு அனைத்து விதமான பாடங்களையும் அனுபவம் இருக்கின்ற ஆசிரியர்களின் வழிகாட்டலோடு மார்க்கம் அகாடமி வழங்கி வருகின்றது. எனவே நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளையும் மார்க்கம் அகாடமி வகுப்புகளில் இணைத்துக் கொள்ள முடியும். மார்க்கமன் ஸ்ட்ரீல்ஸ் ரெட் பில்டிங்கில் யூனிட் 103 மார்க்கம் அகாடமி அமைந்திருக்கின்றது. 416-795-0707 ஊடாக அழைத்து நீங்கள் பதிவுகளை மேற்கொள்ள முடியும். புதிய கல்வியாண்டு ஆரம்பிக்க இருக்கின்றது. உங்களுடைய பிள்ளைகள் குறிப்பிட்ட சில பாடங்களில் இன்னும் முன்னேற்றம் அடைய வேண்டிய நிலையினை எதிர்கொண்டிருக்கலாம், அல்லது அவர்கள் இந்த மற்ற ஏனைய பாடங்களில் கூட மிகச்சிறந்த முறையில் இன்னமும் முன்னேற்றங்களை காண வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கலாம். அவர்களுக்கு இந்த வகுப்புகள் துணையாக இருக்கின்றன. மார்க்கம் அகாடமியினுடைய ஆசிரியர்கள், அனுபவம் பெற்ற ஆசிரியர்கள் சிறந்த வழிகாட்டலோடு இந்த கற்பித்தல் நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்கின்றார்கள். இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத்ஸ், சயின்ஸ் ஆகிய அனைத்து பாடங்களும் மார்க்கம் அகாடமியினால் ஒரே குறையங்கள் கற்பிக்கப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் தமிழ் மொழியினை கூட மார்க்கம் அகாடமி சிறந்த ஆசிரியர்களுடைய துணையோடு கற்பிக்கின்றது. வெறுமனே தமிழ் மொழியை கற்பது என்பதோடு மட்டுமல்லாமல், உங்களுடைய பிள்ளைகள் தமிழை அழகாக பேசுவதற்கும் படிப்பதற்கும் எழுதுவதற்கும் இலகுவான முறையிலான வழிகாட்டல்களை மார்க்கம் அகாடமி இந்த தமிழ் மொழி பாடநெறியினூடாக வழங்குகின்றது. அதோடு இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத்ஸ், சயின்ஸ் ஆகிய பாடங்களையும் ஒரே குறையங்கள் கற்பித்துக் கொள்ள முடியும். மார்க்கம் அகாடமி 3351 மார்க்கம் ரோட், யூனிட் 103 மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங் உள்ளே அமைந்திருக்கின்றது. பதிவுகளை கலைக்கலாம். 416-795-0707. 416-795-0707.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
2: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22-carat 1-gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22-carat 1-pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22-carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
4: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
5: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
4: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 4168354128.
5: ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
6: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. 416-720-1184.
7: காட்டுக்கரு பண்பலை, எஸ்எஃப்எம் 102.7.
8: 5:22 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள். இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
9: வணக்கம்.
8: வணக்கம், யார் கதைக்கிறீங்க?
9: நான் பிள்ளைனா தேயன். எப்படி இருக்கிறீங்க?
8: நல்ல, சும்மா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
9: நான் நிலமா இருக்கிறேன், சும்மா இருக்கிறேன்.
8: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
9: நிலவுக்கு வண்ணம் மலருக்கு தங்க, நிலவுக்கு செந்தல் நிலா வந்தது, அந்த பாட்டு.
8: சரி, பாட்டு எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி உங்களுக்கு.
9: நன்றி. ஓகே,
8: நன்றி, வணக்கம்.

0: ஐந்து மணி 27 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள். இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: மாலை வணக்கம். ஈஸ்ட் எஃப்எம் சிறப்பு தொகுப்பாளர் லாவண்யாவோட உருப்புட்டியூர் ராஜா.
0: என்ன பாட்டு கேட்க போறீங்க? எப்படி இருக்கிறீங்க உடுப்பிட்டு ராஜா? பாத்தீங்களா, எங்க சிறப்பு கொஞ்சம் புகழ்ந்து சொன்னோன்னா எனக்கு தடுமாறுது.
1: வெள்ளிக்கிழமை ஒன்னு புத்தி ஒரு புதுகலமா நல்ல ஹால் இருந்தது, நல்ல நிகழ்வுகள், பேட் நியூஸ் ஒன்று உங்களுக்கு உங்களோட ஊடகத்துல விரையில தானே சந்தோஷம்.
0: நீங்க நல்லமோ? நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: சரி அண்ணன் ட்ரம் குழம்பினா தான் அதுதான் பயமா இருந்தது, இப்ப கொஞ்சம் அடங்கிட்டாரு போல. ஆகவே என்னண்டா வெள்ளிக்கிழமை நாளைக்கு தான் சுடுதண்ணி பச்சை தண்ணி நாள். ஆகவே நாங்கக்கும் பாடல் வந்து செல்லம்மா செல்லம்மா, நாளைக்கு இந்த வீட்டு ஒரே செல்லம்மா செல்லம்மா தான். அதுக்காக உங்களோட ஊடகத்துல செல்லம்மா பாட்டுப்போம் முன்னோட்டமாக.
0: எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம் செய்திகளுக்கு பிறகு. நன்றி உடுப்பட்டியூர் ராஜா, வணக்கம்.
1: நன்றி லாவணி, வணக்கம்.
0: பாடலுக்கு முன்னதாக கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்ஸ் வழங்குகின்ற தகவல்கள்.
2: கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் 6685 டொங்கன் ரோட், குறிப்பாக டெரியன் டொங்கன் சந்திப்பில் அமைந்திருக்கிறது. மிஸ்ஸஸ் அகவலே லாங் வீக்

0: கொண்டுட்டு மாபெரும் விற்பனை தந்து கொண்டிருக்கார்கள். இந்த பொழுதில் எங்களோடு மீண்டும் சுக்ரிந்தகர். ஹாய் சுக்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் டு எவ்ரிவன். இட்ஸ் a லேபர் டே லாங் வீக்கெண்ட் சேல் ஸ்பெஷல் at 6685 டாம்கன் ரோட். இஸ் அபர் அட்ரஸ், ப்ளீஸ் நோட் அபர் அட்ரஸ், 6685 Tomcon Road. If you need any furniture, you need king size bedroom set, sofa set, dining table, coffee table, whatever you need in furniture, this long weekend special we are giving low prices on furniture and big gift we are giving with every purchase. So you know where to come, please note our address. Our address is 6685 Tomcon Road, 6685 Tomcon Road, Mississauga. So now I can give you deal on king size bedroom set. And then this white color bedroom set, white color lacquer finish bedroom set, headboard have LED light plus hydraulic storage, king size white color bed with hydraulic storage, dresser mirror have LED light, nightstand have wireless charger. So king size hydraulic storage, king size complete bedroom set with LED light. The regular price was $4,500, only for Labor Day long weekend $1,999. $4,500 regular. Now you are getting $2,000 you will get a complete bedroom set, and lots of children is going back to school. Buy this bedroom set, $2,000, get PS5 PlayStation game free. PS5 PlayStation game free. Bring your children with you and get PS5 game free. Full bedroom set in $2,000 and get PS5 game, PlayStation play game, station PS5 free. If you're looking for real marble dining table with six chair, regular price was $1,500 only for this long weekend, $399. Real marble table with six chair, $399, and get microwave free. Microwave free. So you know where to come. 6685 Tomcon Road, 6685 Tomcon Road, 6685 Tomcon Road, 6685 Tomcon Road. Delhi Tomcon is the main intersection. We are located near Highway 410, 6685 Tomcon Road. Labor Day long weekend sale. Nandri to everyone. Mindam Sandeep.
0: கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் மாபெரும் விற்பனை வழங்கிக் கொண்டிருக்கார்கள். நேரடியாக 6685 டவுன் ரோட்டில் அமைந்திருக்கும் மிஸ்ஸஸ் ஆகவலே. தொடர்புகளுக்கு 6472620000.
2: ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் இந்த மலையாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
3: Subhra Mortgage Financial Solutions, residential, commercial, kana, first, second mortgages, refinance, renewal, equity line of credit nai petrukolvadil siramangalai sandikkireergala? No problem. Pradhana vangigalil 20 naatkalil kadanai petrutharam olungugal. Bad credit, consult proposal. Bankruptcy ullavargalum petrukolla mudiyum. Ungal loan processing nai udanukudan email udaga update seiyapadum. Subhra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-906-9085656.
4: East FM Tamil Seidigal.
5: கனடாவில் கடந்த மாதம் 42,000 வேலை வாய்ப்புகள் இழக்கப்பட்டுள்ளதாக புள்ளி விவரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எனினும் வேலையின்மை வீதம் மாற்றங்களின்றி 6.4% நீடிக்கின்றது. கனடாவில் ஆகஸ்ட் மாதத்தில் 15,000 வேலைவாய்ப்புகள் சேர்க்கப்படும் என்றே பொருளாதார வல்லுநர்கள் எதிர்பார்த்திருந்தனர். G7 மற்றும் G20 நாடுகளின் அமைப்புகளிலிருந்து ரஷ்யா வெளியேற்றப்பட்டமைக்கு தகுந்த காரணங்கள் இருந்ததாக கனேடிய பிரதமர் மார்க்கானி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் இடம்பெறும் G20 மாநாட்டுக்கு ரஷ்யாவை டொனால்ட் ட்ரம்ப் அழைக்கக்கூடும் என்ற கரிசனைக்கு பதிலளித்த கனேடிய பிரதமர் யாரை அழைப்பது என்பது மாநாட்டை நடத்தும் நாட்டின் உரிமை என சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் தமிழ் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிய அனுர் அரசை கண்டித்து தாம் அழைப்பு விடுத்த போராட்டம் மக்களின் பிரச்சினைகளுக்கானதே தவிர கட்சி சார்ந்தது அல்ல என்பதை ஏனைய தமிழ் தரப்புகள் புரிந்து கொள்ள வேண்டும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. தம்முடன் கலந்துரையாடாமல் ஏற்கனவே தீர்மானித்துவிட்டு அறிவித்த இந்த போராட்டத்திற்கு ஆதரவளிக்கப் போவதில்லை என தமிழரசு கட்சி கூறியுள்ள நிலையில் அது இக்கருத்தை வெளியிட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழக அரசின் ஆதரவு கட்சிகளுடனான கூட்டம் எதிர்வரும் புதன்கிழமை இடம்பெறவுள்ளது. முன்னைய கூட்டத்தில் கம்யூனிஸ்டுகள் பங்கேற்காத நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தலைவர்களிடம் அமைச்சர்கள் ஆனந்த், ஆதவ், அர்ஜுனா, நிர்மல்குமார், ராஜ்மோகன் ஆகியோர் நேரில் சென்று அழைப்பு விடுத்துள்ளனர்.
4: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: 5:38 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி 77 மணி வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5544-4000 இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் லாவண்யா, பபி கதைக்கிறேன்.
0: வணக்கம் பபி, எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். அன்றைக்கு இந்த ஹஸ்பண்டி அவருக்கு விருப்பமான பாட்டு.
0: நல்லது, சொல்லுங்க என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: படம் வந்து கல்கி, அதுல மெனோ பாடின சிங்கப்பூர் சைலே சொத்த பொண்ணு மேலே.
0: சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி பபி, வணக்கம்.
1: நன்றி லாவண்யா, வணக்கம்.
0: 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். காஃபி 116-5544-4000 நிகழ்ச்சியில் தொடர்வது மார்க்கம் அகாடமி வழங்குகின்ற தகவல்கள்.
2: வருகின்ற வாரம் பாடசாலைகள் ஆரம்பிக்க இருக்கின்றன. உங்களுடைய பிள்ளைகள் பாடசாலைகளுக்கு செல்வதற்கு புதிய கல்வியாண்டினை ஆரம்பிப்பதற்கு தயாராகி கொண்டிருப்பார்கள். இவ்வாறான சூழலில் இந்த புதிய கல்வியாண்டில் உங்களுடைய பிள்ளைகளின் கல்வியினை மேலும் மேம்படுத்துகின்ற முறையில் சிறந்த ஒரு மேலதிக வகுப்புகளுக்கு அவர்களை அனுப்பிக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தினை நீங்கள் கொண்டிருக்கலாம். அல்லது ஒரு சில பாடங்களை உங்கள் பிள்ளைகள் பின்தங்கிய நிலையில் இருந்தால் இந்த புதிய கல்வியாண்டில் அவர்களை மேம்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தினை நீங்கள் கொண்டிருந்தாலும் கூட உங்களுக்கான தகவல்களை மாக்கம் அகாடமி வழங்கிக் கொண்டிருக்கிறது. மாக்கம் அகாடமி உரைய குறியங்கள் பல்வேறுபட்ட பாடங்களை நீண்டகால அனுபவம் பெற்ற ஆசிரியர்களின் துணையோடு கற்பித்து வருகின்றது. 3351 மாக்கம் ரோட், யூனிட் 103, மாக்கம் அண்ட் ஸ்ட்ரீல்ஸ் ரேபில்டிங் உள்ளே சௌகரியமான லொகேஷனில் மாக்கம் அகாடமி அமைந்திருக்கிறது. குறிப்பாக இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத் சயின்ஸ் என்று பல்வேறுபட்ட பாடங்களை மாக்கம் அகாடமி கற்பித்து வருகிறது. இவற்றோடு மட்டுமல்லாமல் தமிழ் மொழியையும் மாக்கம் அகாடமி சிறந்த ஆசிரியர்களின் துணையோடு கற்பித்து வருகின்றது. பதிவுகளை மேற்கொள்வதற்கு நீங்கள் அழைக்கலாம். 416-795-0707 உங்களுடைய பிள்ளைகளின் கல்வியில் ஒரு சிறந்த முன்னேற்றத்தினை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? பிள்ளைகளின் கல்வித்திறனை வளர்த்து தன்னம்பிக்கையோடு வெற்றியை நோக்கி அழைத்து செல்வதற்கு மாக்கம் அகாடமி உங்களுக்கு உதவுகின்றது. எனவே பாடசாலைகள் ஆரம்பிக்க இருக்கின்ற சூழலில் உங்கள் பிள்ளைகளையும் புதிய வகுப்புகளில் இணைத்துக் கொள்வதற்கு நீங்கள் மாக்கம் அகாடமியினை நாட முடியும். குறிப்பாக அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் வழிகாட்டல்களோடு இங்கிலீஷ், மேத், சயின்ஸ் மற்றும் பிரெஞ்சு ஆகிய பாடங்களை மாக்கம் அகாடமி ஒரே இடத்தில் வழங்கி வருகின்றமையும் இங்கே குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாமல் தமிழ் கற்பித்தலையும் மாக்கம் அகாடமி செய்து வருகின்றது. வெறுமனே தமிழை கற்பிப்பதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய பிள்ளைகள் தமிழை அழகாக பேசவும் படிக்கவும் எழுதவும் கூட இலகுவான வழிமுறைகளில் மாக்கம் அகாடமி சிறந்த ஆசிரியரின் துணையோடு இந்த தமிழ் பாடத்தினை வழங்கி வருகின்றமையும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. எனவே உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வியில் ஒரு முன்னேற்றத்தினை நீங்கள் கண்டுகொள்வதற்கு, அவர்களுடைய கல்வியினை மேம்படுத்திக் கொள்வதற்கு, அல்லது அவர்கள் பின்தங்கி இருக்கின்ற பாடங்களில் அவர்களை மேம்படுத்திக் கொள்வதற்கு நீங்கள் மாக்கம் அகாடமியினுடைய உதவியினை நாட முடியும். பிரெஞ்சு, இங்கிலீஷ், மேத், சயின்ஸ் ஆகிய பாடங்கள் சிறந்த ஆசிரியர்களால் ஒரு இடத்தில் கற்பிக்கப்படுகின்றன. மாக்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கின் உள்ளே யூனிட் 103 3355 மாக்கம் ரோடு என்னும் முகவரியில் மாக்கம் அகாடமி சேவைகளை வழங்குகின்றது. பதிவுகளை மேற்கொள்வதற்கு 416-795-0707 416-795-0707

0: எத்திசையும் எங்களிசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்வதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டீஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ, 416-535. ஆட்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கான
2: உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்கள் கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 437-999-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம், வாட்ஸ்அப் கான்டாக்ட் 437-999-4450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
3: Wow, அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமினிக் மிடில்ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
6: Ajax Mitsubishi இல் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the September sale to remember. தமிழில் பேச அகமது தம் 437-860-7002.
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் பிஞ்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center, 416-726-4417.
0: ஏழு நாட்களும் இல்லை இல்லா உற்சாகம், 102.7 East FM.
7: 5:49 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி 77 மணி வரை நீங்களும் இணைந்து கொள்ளலாம். 416-5545-4040 இணைந்து கொள்ளும் அடுத்த நீங்கள். வணக்கம்.
8: வணக்கம் திசி லாமியா. வணக்கம்.
7: வணக்கம் ருக்மணி, எப்படி இருக்கீங்க?
8: நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் இருவரும்?
7: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். என்ன பாட்டு கேட்க போறீங்க?
8: ஆனந்த நாளை நேற்றுகிறேன்.
7: சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி உங்களுக்கு. வணக்கம்.
8: நன்றி உங்கள் இருவருக்கும். வணக்கம்.
7: நன்றி. வணக்கம்.
9: மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று.

0: 5:53 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபன் இன் காஃபி டபுள் டபுள். ஸ்காப்ரோவில் யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோ மற்றும் 401 அருகில் சகல வசதிகளுடன் அமையும் புத்தம் புதிய கொண்டோவில் குறைந்த விலையில் ரெடி டு மூவ் இன் யூனிட் ஒன்றை வாங்க அழையுங்கள் ரீமேக்ஸ் கம்யூனிட்டியின் சான்சிபன் 416-788-4283. ஒன் பெட்ரூம் ஸ்டார்டிங் ஃப்ரம் 305,000, ஒன் பெட்ரூம் பிளஸ் 10 ஸ்டார்டிங் ஃப்ரம் 365,000, டூ பெட்ரூம் ஸ்டார்டிங் ஃப்ரம் $435,000. இந்த கொண்டோவில் யூனிட் ஒன்றினை சன்சீவனிடம் வாங்கும்போது நோ டெவலப்மெண்ட் சார்ஜஸ், ஒன் ஃப்ரீ பார்க்கிங், க்ளோசிங் இன் 2 to 4 months, இன்னும் சிறப்பு சலுகைகள். யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோ, சென்டனியல் காலேஜ், ஹாஸ்பிட்டல், 401 மிக அருகில், அத்துடன் சிறந்த ரெண்டல் பொட்டன்ஷியலும் உள்ள இடம். ரெடி டு மூவ் இன் யூனிட்ஸ் குறிப்பிட்ட சில நாட்களுக்கு மட்டுமே இந்த சிறப்பு சலுகைகள். ரீமேக்ஸ் கம்யூனிட்டியின் சான்சிபன் 416-788-4283, 416-788-4283. நிகழ்ச்சியில் தொடர்வது கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ஸ் வழங்குகின்ற தகவல்கள்.
1: கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர், 6685 தங்கன் ரோட், டெரியன் தங்கன் சந்திப்பில் அமைந்திருக்கிறது. மிஸ்ஸஸ் ஆக்காவிலே லாங் வீக்கெண்ட் முன்னிட்டு தங்களுடைய மாபெரும் விற்பனையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக குயின் மெட்ரஸ் பெறுகின்ற பொழுது 99 மட்டுமே வெக்கம் இலவசமாக வழங்கப்படுகிறது. லெதர் லெக்னஸ் சோஃபா லவ் சீட்டுடன் 999 மட்டுமே. இதே கொரோனசிபிளுக்கு டிவி இலவசம். அதுபோல டைனிங் டேபிள் வித் 6 ஏருடன் $299. இதே கொரோனசிபிளுக்கு மைக்ரோவே இலவசம். அதுபோல குறிப்பாக குயின் பெட் $199 நீங்க கொள்ளணும் செய்யலாம். இதுபோல சோஃபா அண்ட் லவ் சீட்டை வந்து $599 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இந்த மேலாள இதை கொரோனசிபிளுக்கு காஃபி டேபிள் இலவசமாக வழங்கப்படுகிறது. கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர், 6685 டொங்கன் ரோட், டெரி அண்ட் டொங்கன் சந்திப்பில் மிஸ்ஸாக்காவில் அமைந்திருக்கிறது. லாங் வீக்கெண்டை முன்னிட்டு தங்களுடைய மாபெரும் விற்பனையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதுபோல நீங்கள் குறிப்பாக இங்கே வருகின்ற பொழுது ஏராளமான தளபாடங்கள் மிக பிரமாண்டமான காட்சி அறையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. உங்கள் இல்லங்களுக்கு ஏற்ற தளபாடங்களை நீங்கள் தெரிவு செய்து கொள்ள முடியும். லாங் வீக்கெண்டை முன்னிட்டு தங்களுடைய மாபெரும் விற்பனை தந்து கொண்டிருக்கிறார்கள் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர். மீண்டும் முகவரியை நினைப்படுத்துகிறோம், 6685 டொங்கன் ரோட், டெரி அண்ட் டொங்கன் சந்திப்பில் மிஸ்ஸாக்காவில் அமைந்திருக்கிறது. சொலிவுட் பெட்ரூம் குறிப்பாக கிங் பெட், டிரெஸர், மிரர், நைட் ஸ்டாண்ட் $999 மட்டுமே. இதை கொள்ளுநர்களுக்கு டிவி இலவசம். அதேபோல லெதர் சோஃபா லவ் சீட்டை சேரை $799 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இதுக்கும் டிவி இலவசமாக வழங்கப்படுகிறது. முதல் அழைக்கின்ற 10 வாடிக்கையாளருக்கு காஃபி டேபிளை $29 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். 6472620000 நீங்க அழைக்க முடியும். கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர், 6685 டாம்கின் ரோட்டில் அமைந்திருக்கிறது மிஸ்ஸாக்காவிலே. டெரியன் டாம்கின் சந்திப்பில் லாங் வீக்கெண்ட் முன்னிட்டு தங்களுடைய மாபெரும் விற்பனை தந்து கொண்டிருக்கிறார்கள். ஏராளம் தளபாடங்கள் பிஷர்டு விலையிலே வழங்கப்படுகிறது லாங் வீக்கெண்ட் முன்னிட்டு என்பதும் நேரடியாக வருகின்ற பொழுது உங்களுடைய தளபாடங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஒவ்வொரு வர்ணங்களிலும் ஒவ்வொரு டிசைன்களிலும் புத்தி புதிய விரவுகள் கூட இருக்கின்றன. அதனை கூட நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே குயின் மெட்ரஸை $99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். லெதர் சோஃபா லவ் சீட்டுடன் $999 பெற்றுக்கொள்ளலாம். இதை கொரோனசேபிளுக்கு டிவி இலவசம். அதுபோல டைனிங் டேபிள் வித் சேகருடன் $299. இதை கொரோனசேபிளுக்கு மைக்ரோவே இலவசமாக வழங்கப்படுகிறது. கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர், 6685 டொங்கன் ரோட், டெரியன் டங்கன் சந்திப்பில் மிஸ்ஸஸ் ஆக்காவில் அமைந்திருக்கிறது. 6472620000 நீங்க அழைக்கலாம். அதுவரை நீங்கள் ஸ்காபரோ ஏஜெக்ஸ் விக்கிரங்களிலிருந்து வருவதற்கு தளபாடங்களை குலன செய்தால் கேஸ் கார்டும் கூட இலவசமாக வழங்கப்படும். ஆகவே இந்த லாங் வீக்கெண்ட் முன்பு தங்களுடைய மாபெரும் விற்பனையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர், 6685 டங்கன் ரோட், டெரியன் டங்கன் சந்திப்பில் அமைந்திருக்கிறது மிஸ்ஸஸ் ஆக்காவிலே. 6472620000.
0: 5:57, 7 வரை நீங்களும் காஃபி டபுள் டபுளில் இணைந்து கொள்ளலாம். 416-554-4040, 416-554-4040. வேலை வாய்ப்பு பற்றி அறிவித்தல். மிக பிரபலமான இட்டாலியன் உணவகம் ஒன்றிற்கு 2 வருடம் இட்டாலியன் உணவுகளை சமைத்த அனுபவம் உள்ள குக் உடனடியாக தேவை. திறமைக்கு ஏற்ப தகுந்த சம்பளம் வழங்கப்படும். டிஷ் வாஷர்ஸும் தேவைப்படுகின்றார்கள். தொடர்புகளுக்கு அழையுங்கள். 416-356-6199, 416-356-6199.

6:03 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி 77 மணிவரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-554-4040 வெளியில் 25 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவது, 30 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் சனிக்கிழமை 22 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது, 25 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இன்று நள்ளிரவுக்கு பின் வாகன எரிபொருளின் விலை ஒரு சதத்தினால் அதிகரிக்க இருக்கின்றது.

0: 6:08 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி 7:00 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-554-4040 நிகழ்ச்சியில் தொடர்வது மார்க்கம் அகாடமி வழங்குகின்ற தகவல்கள்.
1: மார்க்கம் அகாடமி பாடசாலைகள் ஆரம்பிக்கின்ற சூழலில் முக்கியமான விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகளின் கல்வியில் ஒரு சிறந்த முன்னேற்றத்தினை நீங்கள் இந்த புதிய கல்வியாண்டில் எதிர்பார்ப்பவராக இருந்தால் உங்களுக்கான முக்கியமான விடயங்கள் அறிய தரப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பல்வேறுபட்ட பாடங்களை மார்க்கம் அகாடமி ஒரே இடத்தில் வழங்கி வருகிறது. குறிப்பாக இங்கிலீஷ், மேத், சயின்ஸ், பிரெஞ்சு ஆகிய பாடங்கள் அனுபவம் உள்ள ஆசிரியர்களின் சிறந்த வழிகாட்டலோடு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பள்ளி பாடங்களில் சிறந்து விளங்குவதற்கு இந்த பாடங்களை கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவுகின்றார்கள். குறிப்பாக இந்த புதிய கல்வியாண்டில் உங்களுடைய பிள்ளைகள் பள்ளி பாடங்களில் ஒரு முன்னேற்றத்தினை காண வேண்டும், அல்லது அவர்கள் ஏதாவது பாடங்களில் பின்தங்கிய நிலையில் இருந்தால் அது மேம்பட வேண்டும், சிறந்த முன்னேற்றம் அவர்களிடத்தில் வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எண்ணினால் உங்களுக்கான ஒரு சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. பிரெஞ்சு, இங்கிலீஷ், மேத், சயின்ஸ் ஆகிய பாடங்கள் ஒரே இடத்தில் மார்க்கம் அகாடமியினால் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இது மட்டுமில்லாமல் தமிழ் மொழியினை கூட மார்க்கம் அகாடமி உங்கள் பிள்ளைகளுக்கு கற்பிக்கின்றது. வெறுமனே தமிழை கற்பிப்பது என்பதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் உங்களுடைய பிள்ளைகள் அழகாக தமிழிலே பேசவும் படிக்கவும் எழுதவும் கூட சிறந்த அனுபவம் மிக்க ஆசிரியர்கள் இலகுவான முறையில் தமிழினை மார்க்கம் அகாடமியில் கற்பிக்கின்றார்கள். எனவே சிறப்பான கல்வி வகுப்புகளை வழங்குகின்ற ஒரு நிறுவனமாக மார்க்கம் அகாடமி திகழ்ந்து வருகிறது. மார்க்கம் அண்ட் ஸ்ட்ரீல்ஸ் ரயில் பில்டிங்கின் உள்ளே யூனிட் 103 மார்க்கம் அகாடமி அமைந்திருக்கின்றது. 3351 மார்க்கம் ரோடு என்னும் முகவரியில் பதிவுகளுக்கு நீங்கள் அழைக்கலாம். 416-795-0707 வருகின்ற வாரம் பாடசாலைகள் ஆரம்பிக்கின்றன. புதிய கல்வியாண்டுக்கு உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் தயார்படுத்திக் கொண்டிருப்பீர்கள். இவ்வாறான சூழலில் இந்த புதிய கல்வியாண்டில் உங்களுடைய பிள்ளைகளின் கல்வியில் ஒரு முன்னேற்றத்தினை நீங்கள் எதிர்பார்த்திருந்தால் அல்லது அவர்கள் முன்னேற்றம் அடைய வேண்டிய பாடங்கள் அந்த இலக்குகளை நீங்கள் எட்ட வேண்டும் இந்த கல்வியாண்டில் என்கின்ற எண்ணத்தினை கொண்டிருந்தால் மார்க்கம் அகாடமி சிறந்த அனுபவம் இருக்கின்ற ஆசிரியர்களின் துணையோடு உங்களுக்கு உதவுகின்றது. இங்கிலீஷ், மேத், சயின்ஸ், பிரெஞ்சு ஆகிய பல்வேறுபட்ட பாடங்களை ஒரே இடத்தில் மார்க்கம் அகாடமி வழங்கி வருகின்றது. பிள்ளைகளுடைய கல்வித்திறனை வளர்த்து தன்னம்பிக்கையோடு அவர்கள் வெற்றியை நோக்கி முன்னேறுவதற்கு மார்க்கம் அகாடமி உதவுகின்றது. அது மட்டுமல்லாமல் தமிழ் மொழியையும் கற்பிக்கின்றது. தமிழ் மொழியை உங்களுடைய பிள்ளைகள் அழகாக பேசவும் படிக்கவும் எழுதவும் சிறந்த ஆசிரியர்கள் இலகுவான முறையில் கற்பித்தல் செயல்பாடுகளை வழங்குகின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்ட்ரீல்ஸ் ரெட் பில்டிங்கின் உள்ளே யூனிட் 103 மார்க்கம் அகாடமி சேவைகளை வழங்கி வருகின்றது. பதிவுகளுக்கு அழைக்கலாம். 416-795-0707
0: 6:11 எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸில் அனைத்து தளபாடங்களும் வெளியிடப்பட வேண்டியுள்ளதால் ஹோல்சேல் விலையில் உங்கள் வீடுகளுக்கான பர்னிச்சரை பெற்றுக் கொள்ளும் மாபெரும் சந்தர்ப்பம். சோஃபா செட்ஸ், பெட்ரூம் செட்ஸ், டைனிங் செட்ஸ், மேட்ரஸஸ், டேபிள்ஸ், சேர்ஸ், அலமாரிகள் என அனைத்தும் பாரிய விலை குறைப்பில் வழங்கப்படுகின்றன. ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கும் இந்த வாய்ப்பினை தவறவிடாதீர்கள். மந்த்லி பேமெண்ட் பிளான் மற்றும் டெலிவரி சேவையும் உள்ளன. 80 Finchdene ஸ்கொயர் ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல்.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன் சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
3: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணிய கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷா ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்ப்ரோ.
4: 16 வருடங்களாக ஸ்கார்ப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
2: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங்க் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
5: Ajax Nissan and Infiniti Savings Event. 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate-il finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks-um 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate-il peralam. 2025 Infiniti QX 50-kal 0% finance and lease rate-il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa Muhammad Levy 437-477-7960. 437-477-7960.
6: நல்ல பாட்டு, நாலு விஷயம்.
7: FM 102.7
6: East FM.
8: வணக்கம்.
9: நான் ரவி சாய்க்கிறேன். எப்படி இருக்கீங்க?
8: நல்ல சோமா இருக்கிறோம் ரவி, நீங்க எப்படி இருக்கீங்க?
9: ஓ, நல்ல சோமா இருக்கிறோம்.
8: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
9: நான் பாடலை சொல்லும் போது ஒரு வரி சொல்லிவிட்டு சொல்லுகிறேன். இது என்னது புள்ள உட்பட அடுத்த கிழமை ஸ்கூல் தோங்குறபடியா அனைத்து மாணவர்களுக்காகவும் இந்த பாடலை கேட்கிறேன். அது முக்கியமா அந்த தங்கி நின்று படிக்கும் மாணவர்களுக்காக. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக என்ற பாடலை விரும்பி கேட்கிறேன்.
8: நன்றி ரவி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். வணக்கம்.
9: நன்றி, வணக்கம்.

0: 6:24 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள். 7 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5544-0400 இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க
1: காசிநாதன்?
0: நல்லது, சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: சைவம் படத்திலிருந்து உன்னிசித்த மகள் பாடின பாட்டு, மலை மட்டும் அழகு பாட்டு.
0: எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி. பாடலுக்கு முன்னதாக கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்ஸ் வழங்குகின்ற தகவல்கள்.
2: கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் 6685 டங்கன் ரோடில் அமைந்திருக்கு. டெரியன் டங்கன் சந்திப்பில் மிஸ்ஸஸ் ஆக்காவிலே லாங் வீக்கெண்ட் முன்னிட்டு மாபெரும் விற்பனையை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஏராளம் ஏராளம் தளபாடங்களை நீங்கள் இங்கே வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ளலாம். நாங்கள் சொன்னது போலவே உங்களுக்கான சலுகையோடு தளபாடங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். குயின் மெட்டர்ஸ் 99 மட்டுமே இதை பெறுகின்ற பொழுது வெக்கம் இலவசம். குறிக்கப்பட்ட வாடிக்கையாளர் மட்டும் இந்த சலுகை வழங்கப்படுகிறது. லெதர் திக்னர் சோபா லவ் சீட்டுடன் $999 மட்டுமே இதை கொள்ளணும் செய்பவர்களுக்கு டிவி இலவசம். டைனிங் டேபிள் வித் சிக்ஸ் சேருடன் $299 நீங்க பெற்றுக்கலாம். இதை கொள்ளணும் செய்பவர்களுக்கு மைக்ரோவே இலவசம். கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் 6685 டம்கன் ரோட் டெரி அண்ட் டம்கன் சந்திப்பில் மிஸ்ஸஸ் ஆக்காவில் அமைந்திருக்கிறது. லாங் வீக்கெண்டை முன்னிட்டு தங்களுடைய மாபெரும் விற்பனையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். 6472620000 நீங்க அழைக்கலாம். 6685 டம்கன் ரோட்டில் அமைந்திருக்கிறது கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். அதுபோல குயின் பேட்டை நீங்கள் $199 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதேபோல மெட்ரஸ் இலவசம் சோஃபா அண்ட் லவ் சீட் வந்து $599 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இதை கொள்ளும் செய்வதற்கு காஃபி டேபிள் இலவசமாக வழங்கப்படுகிறது. கிராண்ட் ஹோம் பர்னிச்சரில் 6685 டம்கன் ரோட்டில் அமைந்திருக்கிறது டெரி அண்ட் டங்கன் சந்திப்பிலே மிஸ்ஸஸ் ஆகாவிலே 6472620000 கழிக்கலாம். அதுபோல குறிப்பா இஸ்காப்ரோ ஏஜெக் ஸ்பீக்கரிங் பகுதியிலிருந்து வருபவர்களுக்கு தளபாடம் கொள்ளும் செய்கின்ற பொழுது காஸ்காட்டம் இலவசமாக வழங்க காத்திருக்கிறார்கள். கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல சொலிபோட் பெட்ரூம் செட்டாக குறிப்பாக நீங்கள் கிங் பெட், ட்ரெசர், மிரர் மற்றும் நைட் ஸ்டாண்டை $999 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இதை கொள்ளணும் செய்பவர்களுக்கு டிவி இலவசம். லெதர் சோஃபா லவ் சீட்டுடன் சேர் வந்து $799 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல குறிப்பாக நீங்கள் ஏராளம் தளபாடங்கள் இங்கே இருக்கின்றன. நாங்கள் சொன்னது போலவே நீங்கள் வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். அதேபோல முதல் அளிக்கின்ற 10 வாடிக்கையாளருக்கு கோவிட் டேபிளை $29 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 6072620000 நீங்கள் அளிக்க முடியும். கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் லாங் வீக்கெண்ட் முன்னிட்டு தங்களுடைய மாபெரும் விற்பனையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். 6685 டங்கன் ரோட் டெரியன் டங்கன் சந்திப்பில் மிஸ்ஸஸாகவே அமைந்திருக்கிறது. ஏராளமான தளபாடங்கள் இங்கே வருகின்ற பொழுது இங்கே காட்சியர்கள் இருக்கின்றன. குறிப்பாக லாங் வீக்கெண்ட் முன்னிட்டு விஷேட விலையிலேயே நீங்கள் வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ளலாம். கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் 6685 டங்கன் ரோட் டெரியன் டங்கன் சந்திப்பில் மிஸ்ஸஸாகவே அமைந்திருக்கிறது. 6472620000
0: காசிநாதன் விரும்பி கேட்ட பாடலை செய்திகளுக்கு பிறகு நாங்கள் எடுத்து வரலாம். நேரம் இப்போது 6:27.

0: Kissed FM. Tamil செய்திகள்.
1: ஒன்டாரியோவில் நேற்று இடம்பெற்ற இடைத்தேர்தல்களில் யோர்க் சிம்கோ, ஹாமில்டன் ஈஸ்ட் டோனி கிரீக் ஆகிய தொகுதிகளில் முற்போக்கு பழமைவாத கட்சியும் ஸ்காப்ரோ சவுத் வெஸ்ட் தொகுதிகளில் NDP கட்சியும் வெற்றி பெற்றுள்ளன. இதன் மூலம் மாகாண சபை தேர்தல்களில் இத்தொகுதிகளில் பெற்ற வெற்றிகளை கட்சிகள் தக்கவைத்துள்ளன. கனடாவில் 5 டிகிரி செல்சியஸ் அதிகமான எதிர்கால வெப்பநிலைக்கு மக்கள் தயாராக இருக்க வேண்டுமென மத்திய அரசின் காலநிலை மாற்ற அறிக்கை எச்சரித்துள்ளது. கனடாவின் மிக வடக்கில் உள்ள நுனவர் மாகாணத்தில் 10 டிகிரி செல்சியஸுக்கு மேலாக வெப்பநிலை அதிகரிக்கலாம் என்றும் மேற்கு கனடாவில் உள்ள 75% பனிப்பாறைகள் இழக்கப்படலாம் எனவும் அது தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் சர்ச்சைக்குரிய விமான கொள்முதல் குறித்த விசாரணைகளின் அங்கமாக இக்கைது இடம்பெற்றுள்ளது. நாமல் ராஜபக்ஷவை எதிர்வரும் 18ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காவிரிக்கு குறுக்காக அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசுக்கு எதிராக செப்டம்பர் 20ஆம் தேதி முதல் 5 நாட்கள் போராட்டம் நடத்தவுள்ளதாக விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு அறிவித்துள்ளது. அரசியல் ஆதாயங்களுக்காக கர்நாடக அரசியல்வாதிகள் மேகதாது திட்டத்தை முன்னெடுப்பதாக அது சாடியுள்ளது.
0: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

இசையும் இம்சையும் இணைந்து ஒலிக்கும் மாலை வேளை. ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை ஈஸ்ட் எஃப்எம்எல் இரண்டு மணி நேரங்கள்.

0: 6:37 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சியில் தொடர்வது மார்க்கம் அகாடமி வழங்குகின்ற தகவல்கள்.
1: உங்களுடைய பிள்ளைகள் புதிய கல்வியாண்டில் பாடசாலைகளுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக வருகின்ற வாரம் பாடசாலைகள் இந்த புதிய கல்வியாண்டுக்காக ஆரம்பிக்க இருக்கின்றன. இந்த புதிய கல்வியாண்டில் உங்களுடைய கல்வியில் ஒரு சிறந்த முன்னேற்றத்தினை நீங்கள் அவதானிக்க வேண்டும் என்ற எண்ணத்தினை கொண்டிருந்தால், அல்லது கடந்த கல்வியாண்டில் அவர்கள் பின்தங்கியிருந்த ஒரு பாடத்தில் மேலும் முன்னேற்றத்தினை காண வேண்டும், அல்லது இன்னும் இன்னும் அதிக முன்னேற்றம் அவர்கள் அனைத்து பாடங்களிலும் பெற வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தினை நீங்கள் கொண்டிருந்தால், உங்களுக்கான வழிகாட்டல்களையும் தகவல்களையும் வழங்குகின்றது மாகம் அகாடமி. மிகச்சிறப்பான மேலதிக கல்வி வகுப்புகளை உங்களுக்காக வழங்கி வருகின்றது. கல்வி பாடங்களில் சிறந்து விளங்குவதற்கு இங்கிலீஷ், மேத், சயின்ஸ், பிரெஞ்சு ஆகிய பாடங்களை அனுபவம் இருக்கின்ற ஆசிரியர்களின் வழிகாட்டல்களோடு ஒரே இடத்தில் வழங்கி வருகின்றது மாகம் அகாடமி. அது மட்டுமில்லாமல் சிறந்த முறையில், இலகுவான முறையில் உங்கள் பிள்ளைகளுக்கான தமிழ் மொழி கல்வியையும் மாகம் அகாடமி வழங்கி வருகிறமையும் இங்கே குறிப்பிடத்தக்கது. இதனை நீங்கள் மாகம் அண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கின் உள்ளே அமைந்திருக்கின்ற மாகம் அகாடமியில் உங்களுடைய பிள்ளைகளுக்கான இந்த கல்வி சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். 3351 மாகம் ரோடு என முகவரியில் மாகம் அகாடமி ஒரே இடத்தில் இவ்வாறு பல்வேறுபட்ட கற்கை நெறிகளை வழங்கி வருகின்றது. பதிவுகளை மேற்கொள்வதற்கு நீங்கள் அழைக்கலாம் 416-795-0707. குறிப்பாக இப்பொழுது இந்த பாடசாலைகள் ஆரம்பிக்க இருக்கின்ற சூழலில் உங்களுடைய பிள்ளைகளினுடைய கல்வித்திறனை வளர்த்து தன்னம்பிக்கையோடு அவர்களை வெற்றி பாதையில் வழிகாட்டுகின்றது, அந்த வழிகாட்டலை வழங்குவதற்கு உங்களுக்கு உதவுகின்றது மாகம் அகாடமி. குறிப்பாக பல்வேறுபட்ட பாடங்களை ஒரு இடத்தில் அது வழங்கி வருகின்றது. இங்கிலீஷ், மேத், சயின்ஸ், பிரெஞ்சு ஆகிய பாடங்களை அனுபவமுள்ள ஆசிரியர்களின் துணையோடு மாகம் அகாடமி கற்பிக்கின்றது. எனவே இந்த கல்வியாண்டில் உங்களுடைய பிள்ளைகள் ஒரு கல்வியில் ஒரு முன்னேற்றத்தினை காண வேண்டும், மேம்பட்ட நிலையினை அடைய வேண்டும், அல்லது அவர்கள் பின்தங்கி இருக்கின்ற பாடங்களில் முன்னேற்றத்தினை காண வேண்டும் என்கின்ற எண்ணத்தினை நீங்கள் கொண்டிருந்தால் மாகம் அகாடமியினை நீங்கள் தாமதிக்காமல் பதிவுகளுக்கு அழைக்க முடியும். 416-795-0707. அது மட்டுமல்லாமல் தமிழ் மொழியினையும் மாகம் அகாடமி சிறந்த ஆசிரியர்களின் துணையோடு கற்பிக்கின்றது. குறிப்பாக வெறுமனே தமிழ் மொழியை கற்பிப்பது என்பதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய பிள்ளைகள் தமிழ் மொழியினை அழகாக பேசவும் படிக்கவும் எழுதவும் ஏற்ப வகையில் இந்த கற்கை நெறிகளை மாகம் அகாடமி வழங்குகின்றமையும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் இங்கிலீஷ், மேத், சயின்ஸ், பிரெஞ்சு ஆகிய அனைத்து பாடங்களும் ஒரே இடத்தில் மாகம் அகாடமியினால் வழங்கப்பட்டு வருகின்றன. மாகம் அண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கின் உள்ளே யூனிட் 103 மாகம் அகாடமி சேவைகளை வழங்குகின்றது. பதிவுகளுக்கு அழைக்கலாம் 416-795-0707.
0: 6:40. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள். ஸ்காப்ரோவில் யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோ மற்றும் 401 அருகில் சகல வசதிகளுடன் அமையும் புத்தம்புதிய கொண்டோவில் குறைந்த விலையில் ரெடி டு மூவின் யூனிட் ஒன்றை வாங்க அழையுங்கள். ரீமேக்ஸ் கம்யூனிட்டியின் சன்சிபன் 416-788-4283. ஒன் பெட்ரூம் ஸ்டார்டிங் ஃப்ரம் 305,000, ஒன் பெட்ரூம் பிளஸ் 10 ஸ்டார்டிங் ஃப்ரம் $365,000, டூ பெட்ரூம் ஸ்டார்டிங் ஃப்ரம் $435,000. இந்த கொண்டோவில் யூனிட் ஒன்றினை சன்சிபனிடம் வாங்கும் போது நோ டெவலப்மெண்ட் சார்ஜஸ், ஒன் ஃப்ரீ பார்க்கிங், closing in 2 to 4 months, இன்னும் சிறப்பு சலுகைகள். யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோ சென்டெனியல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் 401 மிக அருகில், அத்துடன் சிறந்த ரெண்டல் பொட்டன்ஷியலும் உள்ள இடம். ரெடி டு மூவ் இன் யூனிட்ஸ், குறிப்பிட்ட சில நாட்களுக்கு மட்டுமே இந்த சலுகைகள். ரீமேக்ஸ் கம்யூனிட்டியின் சான்சிபன் 416-788-4283. 416-788-4283.

0: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca. புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள். 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
1: தனித்துவமான தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டம் மேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். செப்டம்பர் 11 டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்டின் திறப்பு விழா கொண்டாட்டத்திற்கு அன்புடன் அழைக்கின்றார்கள்.
2: 6469 8669. தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 4162663389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 4162979903 ஏஜாக்ஸில், ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
0: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
0: 3341 மாக்கம் ரோட், மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மாக்கம் ரோடை பார்த்தபடி,
3: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்,
3: 416-461-6401.
4: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரை French Major மற்றும் ரெகுலர் ஸ்கூல், கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் French பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் IB தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கமன் எல்ஸ்மேயர் YTTS Academy French Tutoring. இன்றே அழையுங்கள். 6476088447.
5: ஈஸியா டியூன் பண்ணுங்க. ஈஸ்ட் FM 102.7.

0: 6:49 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் கோஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சியில் தொடர்வது கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்ஸ் வழங்குகின்ற தகவல்கள்.
1: கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் இப்பொழுது லாங் வீக்கெண்ட் முன்னிட்டு தங்களுடைய மாபெரும் விற்பனை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். 6685 டொங்கன் ரோட் வேரியன் டொங்கன் சந்திப்பில் அமைந்திருக்கும் மிஸ்ஸஸ் ஆகாவிலே தங்களுடைய மாபெரும் விற்பனை நீங்க வருகின்ற பொழுது ஏராளமான தளவாடங்களை பெற்றுக் கொள்ளலாம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் டு எவ்ரிவன். இட்ஸ் எ லேபர் டே, லேபர் டே, லேபர் டே லாங் வீக்கெண்ட் ஸ்பெஷல் சேல். இஃப் யூ நீட் எனி ஃபர்னிச்சர், யூ நீட் பெட்ரூம் செட், சோஃபா செட், டைனிங் டேபிள், காஃபி டேபிள், வாட் எவர் யூ நீட் இன் ஃபர்னிச்சர், பிளீஸ் விசிட் அஸ். 6685 டோம்கன் ரோடு, 6685 டோம்கன் ரோடு, 6685 டோம்கன் ரோடு, 6685 டோம்கன் ரோடு இஸ் அவர் அட்ரஸ். யூ நீட் எனி ஃபர்னிச்சர், கெட் திஸ் லாங் வீக்கெண்ட் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட். பிக் பிக் கிஃப்ட் அண்ட் பிக் பிக் டிஸ்கவுண்ட் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ அட் 6685 டோம்கன் ரோடு. நவ் ஐ கேன் கிவ் யூ டீல். லெதர் சோஃபா செட், லிவிங் ரூம் பியூட்டிஃபுல் லெதர் சோஃபா செட், 3-seater சோஃபா, 2-seater லப்சைட் வித் சிங்கிள் சேர், சோஃபா லப்சைட் அண்ட் சேர், குரோம் லெக்ஸல் leather, gray color sofa set, sofa love set and chair. Regular price was $1500, $1500 ille, $1300 ille, $1200 ille, $1000 ille, $800 ille. Complete sofa set you will get $799. You heard it right, complete sofa set $799 and get big screen television TV ille basam, television TV free, television TV ille basam. If you're looking for real marble dining table, real marble dining table with 6 chair, real marble dining table with 6 chair, $399 and get microwave ille basam, microwave ille basam, microwave free, real marble table with 6 chair, $399 and microwave ille basam. So you know where to come, 6685 Tomcon Road, 6685 Tomcon Road. So our address is 6685 Tomcon Road, 6685 Tomcon Road, near Derry and Tomcon. Derry and Tomcon is the main intersection. We are located near Highway 410. So our address is, please note our address, 6685 Tomcon Road. Nandri to everyone. Mindam Sandeepa.
1: கிராண்ட் கோம் பர்னிச்சர் 6685 டொங்கன் ரோட்ல அமைந்திருக்கிறது. தங்களுடைய லாங் வீக்கெண்ட் முன்னிட்டு மாபெரும் விற்பனையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நேரடியாக வருகின்ற பொழுது உங்களுக்கான தளபாடங்கள் அத்தனையுமே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.
0: அந்த தகவல்களோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி டபுள் டபுள். மீண்டும் திங்கட்கிழமை மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொண்டு பாடல்களை கேட்டு மகிழலாம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு அபர்ணா விடைபெற்று செல்வது லாவண்யா. இனிமையான வணக்கம் நேர்களே.
3: ஐயா மானே தேடி வந்தா.

0: போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இன் லினக்ஸ் கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர்ஸ் விசேட விலையில், ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மார்க்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில், 416-332-2989. Some conditions may apply.
3: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம், ஸ்ரீ லக்ஷ்மி வெங்கடேஷ பெருமாள் பிரம்மோற்சவம் August 27 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி August 29 சனிக்கிழமை மஞ்சம், August 31 திங்கள் உரியடி உற்சவம், September 2 புதன் சப்பரம், September 3 வியாழன் தேர் திருவிழா, September 4 வெள்ளி தீர்த்த திருவிழா, September 5 சனி பூங்காவனம் திருக்கல்யாணம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். 9058839109.
4: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. SCHC Ontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 எண்ணிற்கு அழையுங்கள்.
5: Legacy Learning Hub, Grade 9 முதல் 12 வரையிலான ஹை ஸ்கூல் மாணவர்களுக்கான ப்ரொஃபஷனல் இன் பர்சன் டியூட்டரிங் சேவைகள். Grade 9 மற்றும் 10 மாணவர்களுக்கு மேத் அண்ட் சயின்ஸ், Grade 11 மாணவர்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ், Grade 12 மாணவர்களுக்கு அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கால்குலஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ஆகிய பாடங்கள் 2-hour கிளாஸ்களில் கற்பிக்கப்படுகின்றன. ஃப்ரீ ஹோம்ஒர்க் ஹெல்ப், அகாடமிக் கவுன்சிலிங், மேலும் யூனிவர்சிட்டி காலேஜ் அப்ளிகேஷன் கைடன்ஸ். Legacy Learning Hub, 2225 மார்க்கம் ரோட், யூனிட் 205, ஸ்காப்ரோ, 647-532-2564. LegacyLearningHub.ca.
6: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
7: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐநோத் லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன், 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன், ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐநோத் லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 647-708-3440.
8: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி,
9: அது சரி.
8: உங்களுக்கு ஆடி கார்
9: என்னது?
8: இப்பவே வலிக்கிடுங்க விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் 2-ஆம் ஆண்டு கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2-ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்ளுபணம் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள் ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், விஜயா ஜுவல்லரி,
10: 416-900-4599.
2: உங்கள் சகல விதமான மோர்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
11: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோர்கேஜ் பெற முடியும்.
2: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோர்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
11: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்ட் ஆக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
2: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா, கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 416-457-0651. Conditions apply.
12: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில், எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
9: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, இத்துடன் food handler certificate, smart surf மற்றும் PTC license, இவற்றுடன் city மற்றும் alcohol approval, இவை மட்டுமல்ல Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions 6475221775 6472211775 KMBusiness.ca
4: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770 கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாகமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும். CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770

வீட்டுக்கு

0: இருக்கவே இருக்கு. கேட்டு பாருங்க, 7 மணியிலிருந்து 9 மணி வரை மண்டே டு ஃப்ரைடே ஈஸ்ட் எஃப்எம்ல ரெண்டு பேர் வருவாங்க.
1: மாப்ள நம்ம சங்க செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன்.
0: நம்ம விஷயம் மட்டுமில்லங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஊர் ஈவினிங் கேட்டு பாருங்க.
2: நம்ம எல்லாம் கிரியேட்டர் மாமா, புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
3: நன்றி லாவண்யா. நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்பொழுது முதல் 9 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஊர் நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு மகிழலாம். இன்று வெள்ளிக்கிழமை இரவு, அது மட்டுமல்லாது நீண்ட வார விடுமுறையாக கூட இருக்கின்றது. பாடசாலைகள் கூட அடுத்த வாரம் ஆரம்பமாக இருக்கின்றன. லேபர் டே விடுமுறையை உங்களுடைய குடும்பத்தாரோடு சந்தோஷமாகவும் பாதுகாப்பாகவும் கொண்டாடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியை இப்பொழுது ஆரம்பிக்க இருக்கின்றோம். இன்று நம்ம ஊர் நிகழ்ச்சியில் முதலாவது மணித்தியாலத்தில் தங்கத்தமிழ் வார்த்தை, அதைத் தொடர்ந்து நல்லதாய் 4 விஷயம் பகுதியும், பின்னர் முதன்மை 3 விடயத்தையும் நீங்கள் கேட்கலாம். அது முதலாவது மணித்தியாலத்தில். அதே போன்று 2வது மணித்தியாலத்தில் 8 மணிக்கு போவோமா ஊர்கோளம் போட்டி நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகளை கேட்பதற்கு இணையதளத்தில் eastfm.ca வழியாக உலகின் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் கேட்கலாம். மொபைல் போனில் ஆப்பை இலவசமாக டவுன்லோட் செய்து இந்நேரமும் நீங்கள் கேட்கலாம். அதேபோன்று சமூக வலைதளங்களில் எங்களது வீடியோக்களை பார்வையிடுவதற்கு ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் என்னும் பக்கத்தை பார்வையிடலாம். யூ டியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, அலுவலக தொடர்பிலக்கம் 416-824-1212, மின்னஞ்சல் முகவரி eastfm102.7@gmail.com. டொரண்டோவினுடைய காலநிலையும் இப்பொழுது நாங்கள் பார்த்துடலாம். டொரண்டோவில் இப்பொழுது 24 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கின்றது. உணர்நிலையை பொறுத்தவரை 27 காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதேபோன்று எரிபொருளின் விலையை பார்த்தால் டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 1% அதிகரிக்கப் போகின்றது. இன்று நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க ஒழிக்கின்றது முத்து திரைப்பட பாடல்.

நாங்கள் தங்கத்தமிழ் வார்த்தை பகுதிக்குள் வந்திருக்கின்றோம். இன்றைய நாள் தங்கத்தமிழ் வார்த்தையில் இன்று கொண்டு வந்திருக்கின்ற அந்த அழகிய தமிழ் சொல் எக்கர். எக்கர் அப்படி என்றால் கடல் அலை கொண்டு வந்து சேர்த்த மணல் மேடு அப்படி என்று பொருள்படுமா? நெய்தல் நிலத்தில் பெரிய அலைகள் கரையை மோதி ஓயும் பொழுது கரையோரத்தில் திரண்டு உருவாகும் நுண் மணல் குன்றுகளை சங்கத்தமிழில் எக்கர் அப்படி என்று அழைப்பார்களாம். இந்த சொல் பயன்படுத்தப்பட்ட நூல் நற்றிணை நூலில் நீங்கள் இந்த சொல்லை அதிகம் காணலாம் அப்படி என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே இன்றைய நாள் நாங்கள் கொண்டு வந்த அந்த தங்கத்தமிழ் வார்த்தை எக்கர்.

0: favorite music.
1: On your favorite station. 102.7.
0: It's East FM.
2: மௌலிசன் பிரேமதாசனின் வீனிக்ஸ் புரொடக்ஷன்ஸ் வழங்கும் உணர்வு அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்புவோரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் ப்ரொபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவளி ரெபர்டோரியின் தொடக்க நிகழ்வு, பாரதியின் ஃபேஷன் ஷோ, சாய் பிருந்தா, அருந்தவ சண்முகநாதன், லட்சுமி சுவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து பிரபாவளி கே எச் கண்ணாவின் நடன அமைப்பில் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி செப்டம்பர் 4 மாலை 6:30 ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் உணர்வு. இந்த நிகழ்வில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதி உறவு சோலை கழகத்துக்கு செல்லுகின்றது. டிக்கெட்டுகளை பெற vnix.ca அல்லது 416-277-1039.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472 9 3 5 8 9 9, 6472935899.
4: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
5: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கம் அண்ட் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் 2845 மார்க்கம் ரோட், ஸ்காப்ரோ.
6: மார்க்கம் அகாடமி. பிள்ளைகளின் கல்வித்துறனையும் தன்னம்பிக்கையையும் மேம்படுத்த விரும்புகிறீர்களா? இங்கிலீஷ், மேத், சயின்ஸ், பிரெஞ்சு, ஹோம்வொர்க் ஹெல்ப் போன்றவற்றுக்கு தகுதியும் அனுபவமும் வாய்ந்த ஆசிரியர்கள். யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவில் பட்டம் பெற்றவர்களால் கற்பிக்கப்படுகிறது. மிக குறைந்த கட்டணம். இலக்கம் 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ். மேலும் தகவல்களுக்கும் மாணவர் சேர்க்கைக்கும் 416-795-0707. மார்க்கம் அகாடமி.
7: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே போனோம், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: நேரம் 7:22 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் நம்ம ஊர் ஈவினிங். நாங்கள் இந்த நேரத்தில் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்ஸ் வழங்குகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ள போகின்றோம்.
1: கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் இப்பொழுது லாங் வீக்கெண்ட் முன்னிட்டு தங்களுடைய மாபெரும் விற்பனையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். டெரியன் டவுனின் சந்திப்பில் மிஸ்ஸஸ் அகாவில் அமைந்திருக்கிறது கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 6685 டவுனின் ரோடில் வருகின்ற பொழுது நீங்கள் மிக பிரம்மாண்டமான காட்சிகளில் ஏராளமான தளபாடங்களை பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக லாங் வீக்கெண்ட் முன்னிட்டு தங்களுடைய மாபெரும் விற்பனையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். குயின் மெட்டர்ஸ் $99 மட்டும் இதை கொள்முதல் செய்த பொழுது வெக்கும் இலவசம். குறிக்கப்பட வாடிக்கையாளருக்கு மட்டுமே இந்த சலுகை வழங்கப்படுகிறது. லெதர் ரெக்லைனர் சோஃபா அண்ட் லவ் சீட் வந்து $999 மட்டுமே. இதை கொள்ளணும் செய்வர்களுக்கு டிவி இலவசம். அதுபோல டைனிங் டேபிள் வித் சிக் சேருடன் $299 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். குயின் பெட்டர்ஸ் பெட் வந்து $199 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இதை கொள்ளணும் மெட்ரஸ் இலவசம். கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 6685 டவுங்கன் ரோட், டெரி அண்ட் டவுங்கன் சந்திப்பில் அமைந்திருக்கிறது. மிஸ்ஸஸ் அகால் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 6472620000 நீங்கள் அழைக்க முடியும். அதுபோல குறிப்பாக சோஃபா அண்ட் லவ் சீட் வந்து $599 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதை கொள்ளணும் செய்வர்களுக்கு கூட காஃபி டேபிள் ஒன்று இலவசமாக வழங்கப்படுகிறது. இதுபோல சொலிவுட் பெட்ரூம் செட்டை நீங்க பெற்றுக்கலாம். கிங் பெட், ரெசர், மிரர், நைட் ஸ்டாண்ட் $999 மட்டுமே. இதை கொள்ளணும் செய்கிறவர்களுக்கு டிவி ஒன்று இலவசமாக வழங்குகிறார்கள். லெதர் சோஃபா லவ் சீட் சேர் வந்து $799 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். முதல் 10 வாடிக்கையாளர்களுக்கு காஃபி டேபிள் $29 வழங்கப்பட காத்திருக்கிறது. கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 6685 டவுங்கன் ரோட், டெரி அண்ட் டவுங்கன் சந்திப்பில் அமைந்திருக்கிறது. மிஸ்ஸஸ் அகாவிலே லாங் வீக்கெண்ட் முன்னிட்டு தங்களுடைய மாபெரும் விளைவிப்பினை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான தளபாடங்கள் விஷேட விலையிலே விற்பனை கொண்டிருக்கிறது. உங்களுடைய இல்லங்களுக்கான தளபாடங்களை பெற்றுக்கொள்ள சொன்னால் நேரடியான காட்சியர்களிலிருந்து நீங்கள் தளபாடங்களை பெற்றுக்கொள்ள முடியும். கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 6685 டவுங்கன் ரோட், டெரி அண்ட் டவுங்கன் சந்திப்பில் மிஸ்ஸஸ் அகாவில் அமைந்திருக்கிறது. 6472620000
0: நல்லதாயினால விஷயம் பகுதிக்குள் நாங்கள் வந்திருக்கின்றோம். இன்றைய நாள் நல்லதாயினால விஷயம் பகுதியில் ஒருவரிடம் முக்கிய

ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் அப்படி என்று சமிக்ஞையாக எடுத்துக்கொள்ளுமா? உங்களை அறியாமலே அவர்களின் மூளையும் உங்களை பின்பற்றி லேசாக தலையை அசைக்க தொடங்கும். இதனால் அவர்கள் உங்கள் கோரிக்கைக்கு ஆம் எஸ் என்று சொல்லும் வாய்ப்பு கணிசமாக அதிகரிக்கிறது. வணிக பேச்சுவார்த்தைகள் மற்றும் உணவகங்களில் வாடிக்கையாளரிடம் விருப்பங்களை கேட்கும் பொழுது இந்த உத்தி பெருமளவில் பயன்படுத்தப்படுகின்றது அப்படியென்று நிபுணர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே ஒருவரிடம் முக்கியமான கேள்வியை கேட்கும் பொழுது புன்னகையுடன் லேசாக உங்கள் தலையசைத்து கேள்வியை கேளுங்கள். கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் நம்மூர் ஈவினிங்.

0: கனடாவில் கடந்த மாதம் 42,000 வேலைவாய்ப்புகள் இழக்கப்பட்டுள்ளதாக புள்ளிபிரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எனினும் வேலையின்மை வீதம் மாற்றங்களின்றி 6.4% வீதமாக நீடிக்கின்றது. கனடாவில் ஆகஸ்ட் மாதத்தில் 15,000 வேலைவாய்ப்புகள் சேர்க்கப்படும் என்றே பொருளாதார வல்லுநர்கள் எதிர்பார்த்தனர். G7 மற்றும் G20 நாடுகளின் அமைப்புகளிலிருந்து ரஷ்யா வெளியேற்றப்பட்டமைக்கு தகுந்த காரணங்கள் இருந்ததாக கனேடிய பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் இடம்பெறும் G20 மாநாட்டிற்கு ரஷ்யாவை டொனால்டு டிரம்ப் அழைக்கக்கூடும் என்ற கரிசனைக்கு பதிலளித்த கனேடிய பிரதமர் யாரை அழைப்பது என்பது மாநாட்டை நடத்தும் நாட்டின் உரிமை என சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் தமிழ் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிய அனுர அரசை கண்டித்து தாம் அழைப்பு விடுத்த போராட்டம் மக்களின் பிரச்சினைகளுக்கானதே தவிர கட்சி சார்ந்தது அல்ல என்பதை ஏனைய தமிழ் தரப்புகள் புரிந்து கொள்ள வேண்டும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. தம்முடன் கலந்துரையாடாமல் ஏற்கனவே தீர்மானித்துவிட்டு அறிவித்த இந்த போராட்டத்திற்கு ஆதரவளிக்கப் போவதில்லை என தமிழரசுக் கட்சி கூறியுள்ள நிலையில் அது இக்கருத்தை வெளியிட்டுள்ளது. தமிழக வெற்றிக்கழக அரசின் ஆதரவு கட்சிகளுடனான கூட்டம் எதிர்வரும் புதன்கிழமை இடம்பெறவுள்ளது. முன்னைய கூட்டத்தில் கம்யூனிஸ்டுகள் பங்கேற்காத நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தலைவர்களிடம் அமைச்சர்கள் ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா, நிர்மலகுமார், ராஜ்மோகன் ஆகியோர் நேரில் சென்று அழைப்பு விடுத்துள்ளனர்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: எத்திசையும் எங்களிசை ஈஸ்ட் FM 102.7.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது Zebra Blinds மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது Zebra Blinds as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: Ajax Mitsubishi இல் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the September sale to remember. தமிழில் பேச அகமத் தம்
3: 437-860-7002.
4: Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sanders Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Dikumidiyal. Inga Mattume Dr. Pavithra Nandishwarar Survey Valangukirar. 416-299-1020.
1: கெனடியன் எல்ஸ்மியார் சந்திப்பில் 1994 ஆண்டு முதல் சேவைகளை வழங்கி வரும் சாமியன் சன்ஸ் அதே இடத்தில் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. 32வது ஆண்டு நிறைவை கொண்டாட August 30 முதல் September 30 வரை அனைத்து வகையிலான ஆடை ஆபரண தெரிவுகள் அதிரடி மலிவு விலைகளில் வழங்கப்படுவதோடு பிரீத்தி பிரீமியர் சுமித், பிரீத்தி ஸ்டீல், பிரீத்தி ப்ளூ லீஃப், வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் ரைஸ் குக்கர், பிரஷர் குக்கர், ஸ்டீமர் அண்ட் இட்லி போட்ஸ் ஆகியன மிக மிக குறைந்த விலைகளில் தரப்படுகின்றன. 1884 பி கெனடி ரோட், கெனடியன் எல்ஸ்மேர் சந்திப்பில், ஸ்கார்புரோவில். சாமியன் சன்ஸ், 416-298-1598.
5: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.

0: நாங்கள் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ள போன்றோம்.
1: முன்னிட்டு தங்களுடைய மாபெரும் விற்பனையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். 6685 டொங்கன் ரோட் டெரியன் டவுன் சந்திப்பில் மிஸ்ஸஸ் ஆகாவில் அமைந்திருக்கிறது கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர். நீங்கள் குறிப்பாக இந்த லாங் வீக்கெண்டில் வருகின்ற பொழுது ஏராளமான தளபாடங்களை மிக மிக விலை குறைப்போடு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். குயின் மீட்டர் 99 மட்டுமே இதை பெறுகின்ற பொழுது வைக்கும் இலவசமாக குறிக்கப்பட வாடிக்கையாளர்கள் வழங்குகின்றார்கள். அதுபோல லெதர் ரெக்லினர் சோஃபா வித் லவ் சீட் வந்து 999 மட்டுமே இதை கொரோனா சேபிளுக்கு கூட டிவி இலவசம். டைனிங் டேபிள் வித் சிக் சேருடன் 299 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இதை கொரோனா சேபிளுக்கு மைக்ரோவே இலவசம். இவ்வாறு இலவசங்களோடும் உங்களுக்கான தளபாடங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் வழங்குகின்றார்கள். 6685 டொங்கின் ரோட் டெரியன் டொங்கின் சந்திப்பில் மிஸ்ஸஸ் ஆகாவில் அமைந்திருக்கிறது. அதுபோல குறிப்பாக நீங்கள் சோஃபா வித் லவ் சீட்டுடன் 599 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இதை கொள்ளணும் சேவைகளுக்கு கோவிட் டேபிள் இலவசம். இதை தாண்டி நீங்கள் குறிப்பாக கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சரில் வருகின்ற பொழுது ஏராளமான தளபாடங்கள் இந்த காட்சியில் இருக்கின்றன. அதை கூட உங்கள் இல்லங்களுக்கு ஏற்ற தளபாடங்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இதே போல சொலிவுட் பெட்ரூம் செட்டா கிங் பெட் டெஸ்னர் மிரர் நைட் சாண்டெல்லாம் சேர்த்து நீங்க 999 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இதுபோல லெதர் சோஃபா லவ் சீட் சேர் வந்து 799 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல நீங்கள் குறிப்பாக இன்னும் ஏராளமான தளபாடங்கள் கிட்ஸுக்கான தளபாடங்களை பெற்றுக்கொள்ளலாம். பேக் டு ஸ்கூலை முன்னிட்டும் கிட்ஸுக்கான தளபாடங்களை மிக குறைந்து விலை தருகின்றார்கள். டைனிங் டேபிள் சோஃபா பெட்ரூம் செட் என்று சொல்லி அத்தனையுமே நீங்க வருகின்ற பொழுது கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சரில் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். லாங் வீக்கெண்டை முன்னிட்டு இந்த மாபெரும் விளைப்பினை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். 6685 டொங்கின் ரோடில் டெரியன் டொங்கின் சந்திப்பில் அமைந்திருக்கிறது கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர். குறிப்பாக இந்த 3 நாட்கள் அதாவது இந்த லாங் வீக்கெண்டை முன்னிட்டு தான் இந்த விஷேட விற்பனையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தளபடங்களை வாங்குகின்ற பொழுது இலவசங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நேரடியாக வருகின்ற பொழுது உங்களுடைய இல்லங்களுக்கு ஏற்ற தளபாடங்கள் அத்தனையுமே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இங்கே பிரம்மாண்டமான காட்சி அறையிலே அத்தனை தளபாடங்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நேரடியாக வருகின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் 6685 டொங்கின் ரோட் டெரியன் சந்திப்பில் மிஸ்ஸிசாகாவில் அமைந்திருக்கிறது. மேலதிய விவரங்களை 6472620000 கழித்து பெற்றுக்கொள்ள முடியும். இது கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் லாங் வீக்கெண்டை முன்னிட்டு தங்களுடைய மாபெரும் மலிவு பணியை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள்.

0: பண்றா?
1: தெற்கு ஒன்டாரியோவில் இந்த வாரம் வீசிய கடும் இடி மின்னலுடன் கூடிய புயலை தொடர்ந்து மின்தடை ஏற்பட்ட வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு மின்சாரத்தை மீண்டும் வழங்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக அறிய முடிகின்றது. இதனால் மின்சாரமின்றி இருளில் மூழ்கியிருந்த கட்டிடங்களின் எண்ணிக்கை தற்பொழுது கணிசமாக குறைந்திருக்கின்றதா? புதன்கிழமை சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்தது. அபாயகரமான சூறாவளி காற்றினால் மரங்கள் வேரோடு சாய்ந்தன, மின் கம்பிகள் அறுந்து விழுந்தன. மேலும் முக்கிய நகர சாலைகளில் கடும் வெள்ளப்பெருக்கு கூட ஏற்பட்டிருந்தது. டொராண்டோ தீயணைப்புத்துறைக்கு 24 மணி நேரத்திற்குள் சுமார் 1500 அவசர அழைப்புகள் வந்திருக்கின்றன. 2013 பனிப்புயலுக்கு பிறகு ஒரே நாளில் பதிவான 2வது அதிகபட்ச அவசர அழைப்பு அளவு இதுவாகும் அப்படி என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். டொராண்டோ மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இந்த புயல் பரவலான பேரழிவை ஏற்படுத்தியிருப்பதாக நகர மேலாளர் பால் ஜான்சன் கூட தெரிவித்திருக்கின்றார். மிக மோசமாக பாதிக்கப்பட்ட இடங்களுள் டொராண்டோவின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள 50,000 பார்வையாளர்கள் அமரக்கூடிய ராஜர்ஸ் மைதானமும் ஒன்றாகும் அப்படி என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று 40 ஆண்டுகளில் முதன்முறையாக 4.7 பில்லியன் செலவில் விஆர் ரயில் பெட்டிகள் கனடாவிலேயே தயாராகின்றனமா? பிரதமர் மார்க்கானி இந்த விடயத்தை நேற்றைய நாள் இந்த விடயத்தை அறிவித்திருந்தார். அமெரிக்காவுடனான வர்த்தக போர் வரி விதிப்பு பிரச்சினைகளுக்கு மத்தியில் இந்த அறிவித்தல் இப்பொழுது வெளியாகி இருக்கின்றது. கனடிய வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த முடிவாக இது பார்க்கப்படுகின்றதாம். 4.7 பில்லியன் செலவில் 313 புதிய விஆர் ரயில் பயணிகள் பெட்டிகளை கனடாவில் தயாரித்து பராமரிக்கப் போவதாக மார்க்கானி அறிவித்திருக்கின்றார். கடந்த 40 ஆண்டுகளில் இந்த பெட்டிகள் அமெரிக்காவில் தயாரிக்கப்படாமல் முற்றிலும் கனடாவிலேயே தயாரிக்கப்பட உள்ளது. இதுவே முதல் முறையாக இருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கின்றார். ஆண்டாரியோ மாகாணத்தின் தண்டபே நகரில் உள்ள ஆல்ஸ்டோம் தொழிற்சாலையில் இந்த பெட்டிகள் தயாரிக்கப்பட இருக்கின்றன. இந்த தயாரிப்பில் கனடா நாட்டு எஃகு அதிக அளவில் பயன்படுத்தப்படும் அப்படி என்றும் உறுதியளிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலம் ஆண்டாரியோ கியூபெக் மாகாணங்களில் நேரடியாக 700க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் அப்படி என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதேபோன்று இலங்கை செய்தி ஒன்றும் இருக்கின்றது. கைது செய்யப்பட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். அதன்படி எதிர்வரும் 18ஆம் தேதி வரை அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு வானூர்திகளை கொள்வனவு செய்ததில் இடம்பெற்றதாக கூறப்படும் கையூட்டல் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் நாமல் ராஜபக்ஷ இன்று முன்னிலையாகியிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதுவரை முதன்மை ஒன்றை நீங்கள் கேட்டீர்கள். கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் நம்ம ஊர் ஈவினிங்.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: சன்சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டீஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன்சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. இப்போது ஃப்ரை குக் வேலைக்கு ஆட்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-535-2323
3: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-5656.
2: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center, 416-726-4417.
4: ஸ்காமரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக், பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய